0: ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: பொறுமை கடலினும் பெரிது. நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க பொறுமை உதவுது. நம்ம வெற்றிகரமான முயற்சி பாதையில முன்னேறுவதற்கு தடையா சில பிரச்சனைகள் உருவாகலாம். அது பணி வாழ்வா இருக்கலாம், குடும்ப வாழ்வா இருக்கலாம், பொது வாழ்க்கையில கூட இருக்கலாம். பிரச்சனைய சமாளிக்கணும் அல்லது தீர்க்கணும். நமக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா தான் அதுல இருக்கக்கூடிய பரிமாண தன்மைகளை அறிஞ்சிக்க முடியும், அதுல இருக்கக்கூடிய காரணங்களை புரிஞ்சுக்க முடியும். பிரச்சனை ஏன் ஏற்பட்டுச்சு, எங்க உருவாகுச்சு, யாரால ஏற்பட்டது, எப்பொழுது ஏற்பட்டது அப்படின்னு அதனுடைய தன்மைகளை விவரமா தெரிஞ்சுக்கும் போது, பொறுமையா சிந்திக்கும் போது அதை தீர்க்கிறதுக்கான வழிமுறையும் நமக்குள்ள உருவாயிடும். நமக்கு தோன்றக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க இந்த பொறுமை உதவும். பொறுமை பலவிதமான நல்ல பலன்களை கொடுக்கும், மன உறுதியை கொடுக்கும், சரியான நோக்கம் என்ன அப்படின்றத நிச்சயிக்க உதவும், முறையா திட்டமிட உதவி செய்யும். பிரச்சனைகளை சமாளிக்க சரியான நேரத்துல சரியான முடிவெடுக்க இந்த பொறுமை அப்படின்ற குணம் தான் உதவும். நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணத்துல நிறைய முயற்சிகள்ல ஈடுபடுறோம். சில நேரம் சில முயற்சிகள் வெற்றியை கொடுக்குது, சில நேரங்கள்ல முயற்சிகள் வெற்றியை கொடுக்கறது இல்ல. அது போன்ற நேரத்துல நம்ம மனசு உடைஞ்சிட கூடாது. முயற்சிகள்ல தோல்வி ஏற்படுறத திறந்த மனசோட ஏத்துக்கணும். பொறுமையோட சிந்திக்க ஆரம்பிக்கும் போது தோல்விக்கான காரணங்களை தெரிஞ்சுக்க முடியும். தோல்விகளை பொறுமையோட ஏத்துக்கும் போது வெற்றி அடையணும் அப்படின்ற தீவிர உணர்வு உருவாகும். தோல்விகளை பார்த்து மனம் கலங்காம பொறுமையோட முயற்சி பண்ணணும். தோல்வி அப்படின்றது அவமானம்னு ஒரு நாளும் நினைக்க கூடாது. பொறுமையின்மை தற்காலிக வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கலாம், ஆனா அது வாழ்க்கையோட நோக்கத்தை அடையறதுக்கு ஒரு நாள் உதவுறது இல்ல. வாழ்க்கையோட மகிழ்ச்சி அப்படின்றது நிரந்தரமான வெற்றிகளை தங்கு தடையின்றி தொடர்ந்து அடையும் போது நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி பெறணும் அப்படின்னா அதிக அளவில் நமக்கு உதவுவது பொறுமை அப்படின்ற ஒரு குணம் மட்டும்தான். பொறுமையோட முயற்சிகளை தொடருங்க. வெற்றி ரொம்ப தூரத்துல இல்ல, உங்க பக்கத்திலேயே தான் இருக்கு. அதுக்கு தேவை மன உறுதி, சரியான நோக்கம், முறையான திட்டமிடல், தேவையான செயல்பாடுகள், சரியான நேரத்தில் எடுக்கப்படும் சரியான முடிவு. நிச்சயமா அது உங்களை வெற்றி மாளிகைக்கு கூட்டிட்டு போகும். நம்ம வாழ்க்கையை வெற்றிகரமா மாத்திக்க நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை தெரிஞ்சுக்கணும். திறமைதான் நம்மளுடைய மூலதனம். நம்ம விரும்பக்கூடிய வெற்றி மாளிகையை நிர்மாணிக்க இந்த மூலதனம் அத்தியாவசியம். ஒவ்வொரு நாளும் அதை வலிமையுள்ளதா மாத்தணும். பலரும் வாய்ப்புகள் வரும்போது அதை முழுமையா பயன்படுத்தாம கடைசியா வருத்தப்படுறாங்க. சாதகமான சூழ்நிலைகள் என்ன அப்படின்றத அடையாளம் கண்டுபிடிச்சு பயன்படுத்துறது தான் உண்மையான அறிவுடைமை. எப்பவுமே சாதகமான சூழ்நிலைகள் அமையும்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையோட வெற்றியே எதை எப்போ செய்யணும் அப்படின்றத உணர்ந்து செய்யறதுலதான் இருக்கு. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க. சாதகமான சூழ்நிலை ஒருத்தருக்கு தான் வந்துட்டே இருக்கும்னு சொல்ல வேண்டியது இல்ல. பலசாலிகளுக்கு வெற்றி வாய்ப்பு எப்பவுமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பலம் குறைந்தவர்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கலாம். சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் போது பலம் குறைந்தவர்களுக்கும் நிச்சயமா வெற்றி கிடைக்கும். நாம தான் எப்பவுமே வெற்றி அடைவோம் அப்படின்ற ஆணவத்தோடையும் வாழக்கூடாது. அறிவே சக்தி. என்ன தெளிவா சொல்லணும் அப்படின்னா அறிவே ஆற்றல். ஒரு மனிதனுடைய ஆற்றல் அவனுடைய அறிவு மூலமா தான் வெளிப்படணும். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது அதுவே பலம் ஆயிடும். நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கும் போது எது நன்மை எது தீமை அப்படின்றத பகுத்து பார்க்க முடியும். அதுதான் பகுத்தறிவு. இனிமையான வார்த்தைகள் அலை போல பாயும் போது கோபத்தையும் அடக்க முடியும். அமைதியான பதில் அடுத்தவங்களுடைய கோபத்தை விரட்டி விடக்கூடிய ஆற்றல் படைத்தது. எவ்வளவு கோபத்தோட ஒரு நபர் உங்ககிட்ட வந்தாலும் நீங்க அவங்க கிட்ட அமைதியா பேசும்போது அவங்களால கோபப்படவே முடியாது. கோபம் தானாவே அடங்கிடும். மிருதுவான வார்த்தைகளை பேச பழகிக்கோங்க. அதோட வலிமைகளை அனுபவத்துல நிச்சயமா உணர முடியும். உங்களை நேசிக்கிறவங்களை விட வெறுக்கிறவங்க இந்த உலகத்துல அதிகமா இருக்கலாம். பொறுமையோட வாழுங்க. ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். துணிச்சலோட செயல்பட்டா வாழ்க்கையே இனிமையா மாறிடும். முயற்சிகள் தொடரட்டும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்க.

0: நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: ஷர்ட், பைக், காரு, ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
4: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
3: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
7: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி வினை திட்பம், அதிகாரம் 67, குறள் எண் 664. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் ரொம்ப எளிமையானது. சொல்லியபடி செய்து முடித்தல் அரியது. நான் இந்த செயலை இப்படிதான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றது ரொம்பவே சுலபம், சொல்லியபடி அதை செஞ்சு முடிக்கிறது கொஞ்சம் கடினம் அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு உண்மை நிகழ்வை கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்கலாமா? மகாத்மா காந்தி சபர்மதி ஆசிரமத்துல இருக்கும்போது சுதந்திர போராட்டம் மட்டும் இல்ல, அவ்வப்போது மக்களுடைய குறைகளையும் கொஞ்சம் நேர்ல பார்த்து அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத சொல்லுவாராம். ஒரு நாள் அவருடைய ஆசிரமத்திற்கு ஒரு அம்மா தன்னுடைய 10 வயது குழந்தையோட வந்தாங்களாம். அந்த சின்ன பையனுக்கு இனிப்புகள் சாப்பிடுறதுனா அவ்வளோ பிடிக்கும். மகாத்மா மாதிரியான பெரிய நபர்கள் சொல்லும் போது நிச்சயமா இவன் கேட்பான், கீழ்படிவான் அப்படின்ற நம்பிக்கையில கூட்டிட்டு வந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்றாங்க. ஐயா, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டான், இனிப்புகள் அதிகமா சாப்பிடுறது உடலுக்கு எவ்வளவு தீமையானது அப்படின்றத நீங்க கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. நீங்க சொன்னா என் பையன் நிச்சயமா கேட்பான், உங்களுடைய வார்த்தைக்கு பெரிய மரியாதை கொடுப்பான் அப்படி எல்லாம் சொல்றாங்க. அவனை பார்த்துட்டே இருந்த மகாத்மா காந்தி இவனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு 10 நாட்கள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் முகம் வாடி போச்சு. நான் இப்ப என்ன பெருசா கேட்டுட்டேன், இவனுக்கு நீங்க கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க, உங்க வார்த்தையை நிச்சயமா கேட்பான்னு தானே சொன்னேன், அதுக்கு ஏன் 10 நாள் கழிச்சு வர சொல்றாரு அப்படின்ற கவலையோட கிளம்பி போயிட்டாங்க. 10 நாட்கள் கழிச்சு மறுபடியும் வர்றாங்க. அவனை பக்கத்துல கூட்டி வச்சு, இனிப்பு அதிகமா சாப்பிடுற அப்படின்னா உடலுக்கு அது தீமையை கொடுக்கும், அமிர்தமாவே இருந்தாலும் அளவோட இருக்கணும். உடலுக்கு ஏத்த மாதிரி, தேவைக்கு ஏத்த மாதிரி சத்தான உணவுகளை சரி விகித அளவுல சாப்பிடணும் அப்படின்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அம்மா கேக்குறாங்க, இததானே பத்து நாளுக்கு முன்னாடியே சொல்ல சொன்னேன், ஏன் இப்போ சொன்னீங்க, அதுக்கேன் பத்து நாட்கள் அப்படின்னு பணிவாத்தனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது மகாத்மா காந்தி சொன்னாரா, மா இனிப்புகள் சாப்பிட்றதுனா எனக்கும் ரொம்ப பிடிக்கும், நானும் அளவுக்கு அதிகமாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இவனுக்கு அறிவுரை சொல்லணும் அப்படின்னா நான் முதல்ல சரியா இருக்கணும் இல்லையா, அப்போ என்ன திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு பத்து நாள் அவகாசம் தேவைப்பட்டது, இப்போ நான் என்ன சரி செஞ்சிட்டேன், அதனால நீ இப்படி இருந்தா அவனுக்கு நான் தைரியமா அறிவுரை சொல்றேன்னு சொன்னாராம். ஆமா நேயர்களே, இந்த திருக்குறளும் சரி இந்த உண்மையான நிகழ்வும் சரி நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து, எந்த ஒரு வார்த்தைகளையும் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு செயலை சொல்லி முடிச்சிடலாம், ஆனா அதை செஞ்சு காட்டுறது ரொம்பவே கடினம், அதை மனசுல வச்சு செயல்படணும், வார்த்தைகளை விழிப்புணர்வோட பயன்படுத்தணும். வலுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: ஃபாத்தி முத்து

0: தொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு அரசருடைய தர்பார்ல 4 நபர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 4 நபர்களும் அரண்மனையுடைய ஊழியர்கள் தான். கஜானாவில இருந்து பொற்காசுகளை திருடி சமமாக பங்கிட்டுக் கொண்ட நபர்கள். அரசர் வழக்கை ரொம்பவே கவனமா விசாரிக்கிறாரு. 4 பேருமே குற்றவாளிகள் அப்படின்றது நிரூபிக்கப்பட்டது. ஆனா தண்டனைய 4 பேருக்கு ஒரே மாதிரி கொடுக்கல. முதல் குற்றவாளிய நல்ல கவனமா பாக்குறாரு. நீ இப்படி செய்வன கொஞ்சமும் நான் நினைக்கவே இல்லை. என் கண்ணு முன்னாடி நிக்காத, வெளியே போயிட்டு அப்படின்னு அனுப்பி வச்சிட்டாரு. 2வது குற்றவாளி மன்னிப்பு கேக்குறாரு. இனிமே இப்படி பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்படியா, அரண்மனையில இருக்கக்கூடிய எல்லார் கால்கள்லயும் தனித்தனியா விழுந்து வணங்கு, கால்களை தொட்டு கண்கள்ல ஒத்திக்கோ அப்படின்னு சொல்லி விசித்திரமான ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரு. 3வது குற்றவாளியையும் கொஞ்சம் கவனிக்கிறாரு. உன்னை நான் நாடு கடத்திட்டேன், 1 வருஷத்துக்கு அப்புறமா தான் என்னுடைய அனுமதியை வாங்கிட்டு நீ இந்த நாட்டுக்குள்ளேயே வரணும். இந்த நாட்டுடைய குடிமகன் அப்படின்னு சொல்றதுக்கே உனக்கு தகுதி கிடையாது, இங்கிருந்து ஓடிப்போ அப்படின்னு அவனையும் நாடு கடத்திட்டாரு. ஆனா 4வது குற்றவாளி பக்கமே திரும்பி கூட பார்க்காம, இந்த நபரை சிறையில் அடைத்து விடுங்கள், ஆயுள் தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மக்களும் அமைச்சர்களும் இந்த ஒரு தீர்ப்பை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மனசார அவங்களால ஏத்துக்கவே முடியல. அவங்களுக்குள்ளயே பேசிக்கிறாங்க, என்ன அரசர் இப்படி இருக்காரு, இது நீதியே கிடையாது, அநீதி. ஆனா அரசராச்சே, யாராலையும் எதிர்த்து பேச தைரியம் இல்ல. மறுநாள் காலை சபை கூடுது. மூத்த அமைச்சர்கள் பணிவோட மக்களுடைய கருத்து, பிற அமைச்சர்களுடைய கருத்து எல்லாத்தையும் ஒன்று கூட்டி தயங்கி தயங்கி, அரசே 4 பேரும் ஒரே தவறு தான் செஞ்சிருக்காங்க, திருடிய தொகையை கூட 4 பங்கா பிரிச்சு சம அளவா எடுத்துக்கிட்டாங்க, ஆக தண்டனை அப்படின்றது 4 பேருக்கும் சமமா ஒரே மாதிரியா தானே இருக்கணும். நீங்க என்னன்னு கேட்டா, 1 நபருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கறீங்க, 1 நபரை தண்டிக்கவே இல்லை, இதெல்லாம் நியாயமே ஆகாத அரசே அப்படின்னு மெதுவா தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசையா 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட்டு தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு அரசருடைய தர்பார்ல 4 அரசு ஊழியர்கள் குற்றவாளிகளா நிரூபிக்கப்பட்டாங்க. 4 பேரும் கஜானாவில் இருக்கக்கூடிய பொற்காசுகள் திருடி சமமா பங்கிட்டாங்க. 4 பேருக்கும் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதால அரசர் தண்டனை கொடுத்தாரு. 4 பேருக்கும் 4 விதமான தண்டனை. ஒரு தர நாடு கடத்திட்டாரு, ஒரு தர எல்லார் கால்களையும் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னாரு, ஒரு தரைய முகத்திலே முழிக்காதன் திரும்ப அனுப்பிச்சிட்டாரு, ஒரு நபருக்கு சிறை தண்டனை கொடுத்தாரு. இதெல்லாம் அநீதி. இதை யாராவது அரசர்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்ற எண்ணத்துல மறுநாள் காலையில மூத்த அமைச்சர்கள் மெதுவா பணிவான வார்த்தைகளால அரசர்கிட்ட தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டாங்க. அரசருக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஓ அப்படியா, என்னுடைய தீர்ப்பு தவறானதா, நான் அநீதியா நடந்துகிட்டேனா, சரி நான் இப்ப தண்டனை கொடுத்தல, அந்த 4 நபர்களும் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சுகிட்டு சாயந்தரம் வந்து சபையில சொல்லுங்க அப்படின்னு அந்த மூத்த அமைச்சருக்கு கட்டளை கொடுத்துட்டாரு. மூத்த அமைச்சர் கிளம்பி போனாரு. சாயந்தரம் எப்படி வந்தாரு தெரியுமா? வாட்டமான ஒரு முகத்தோட வந்தாரு. அப்போதான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அரசே என் முகத்திலே விழிக்காதன்னு ஒருத்தனை அனுப்புனீங்கல்ல, அவன் உங்களுடைய நம்பிக்கையை இழந்துட்டதால அவமானம் தாங்க முடியாம அப்பவே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டானா அப்படின்னு சொல்றாரு. 2 நபர் ஆயுள் தண்டனை கொடுத்தீங்களே, அவன் சிறைக்கு போகக்கூடிய வழியிலேயே அங்க இருக்கக்கூடிய காவலாளிகளுக்கு எல்லாம் லஞ்சம் கொடுத்து தப்பிச்சு மறுபடியும் புடிச்சு அவனை சிறையில போட்டிருக்காங்க. ஆனா அவன் சிறையில இருந்து என்ன பேச்சு பேசுறான் தெரியுமா? சிறைவாசம் அப்படின்றது எனக்கு ஓய்வு மாதிரி, 10 நாள்ல வெளியே வருவேன், மறுபடியும் அதே அரண்மனையில வேலைக்கு சேர்ந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு ஆணவமா பேசிட்டு இருக்கான் அரசே. காலை தொட்டு வணங்க சொன்னீங்களே, அந்த நபர் என்ன ஆனா தெரியுமா? மானம் அவமானம் இது எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு துறவியாவே மாறிட்டான். ஆனா அந்த நாடு கடத்தப்பட்டவன் தன்னுடைய தவறுக்காக வெட்கப்பட்டு மனசு மாறிட்டான். தன்னுடைய தேச பற்றை இப்பதான் உணர்றான். இன்னைக்கு உங்களை திரும்ப சந்திப்போம் அப்படின்ற சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தனியா அந்த காட்டுல காத்துட்டு இருக்கான். கையில கூட உங்களுடைய படத்தை தான் பச்சை குத்தி இருக்கான். பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருந்தது அரசே அப்படின்னு நடந்ததை எல்லாம் சொல்லி முடிச்சாராம். அப்போதான் அரசர் சொன்னாரா, பாத்தீங்களா, நான் யார தண்டிக்காம விட்டனோ அவனே தனக்குத்தானே அதிகபட்சமான தண்டனையை கொடுத்துக்கிட்டான். மானுஷன் இல்லையா, அவநம்பிக்கையை அவனால தாங்க முடியல. அவனை கொல்றதுக்கு ஒரு ஊசி போதுமானது. ஆனா இந்த ஆயுள் தண்டனை கொடுத்தனே அவனை கொல்லணும் அப்படின்னா கடப்பாறை கூட பத்தாது. குற்றவாளிகளை பொறுத்து தண்டனை கொடுக்கறது நீதியானதா? நீங்களே சொல்லுங்க, நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாரா அரசர். ஆமா நேர்களே, இந்த கதையோட கருத்து என்ன அப்படின்னா, நீதிபதியுடைய தீர்ப்பு அப்படின்றது முக்கியம் கிடையாது, அந்த தீர்ப்பை பார்த்தன குற்றவாளியுடைய தீர்ப்பு தான் தண்டனையை நிரூபிக்குது. இந்த அரசருடைய நீதியை போலதான் ஆண்டவனுடைய தீர்ப்பும் வித்தியாசமா இருக்குது. ஆனா அதனுடைய ஆழத்தையும் நுட்பத்தையும் புரிஞ்சுக்காதவங்க தான் கடவுள் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, அவர் செய்யறது சரியே இல்லை அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. பொதுவாவே மனிதன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு உலகத்துல தண்டனைகள் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் மனசாட்சியே மிகப்பெரிய குற்றவாளியா நிறுத்துது. அதே போல இறைவனோ அல்லது இயற்கையோ அது உடனடியா ஒரு நபருக்கு தண்டனை கொடுக்காம இருக்கலாம், ஆனா அந்த தவறுக்கான விளைவு அல்லது அதன் கர்ம வினை முழு ஆழத்தோடும் முழு விளைவோடும் நிச்சயமா மனிதனை வந்தடையும் அப்படின்றத மறுக்கவே முடியாது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்காரங்களாக இருக்கட்டல இனக்கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அப்படியே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். இன்னைக்கு 24 செப்டம்பர் 2026 காலை நேரம் 7:08 ஆயிடுச்சு. அப்படியே நம்ம நிகழ்ச்சியின் முதல் பதிவாக இன்றைக்கான வானிலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 29 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 28°C. காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மீனவர்களையும் கடலுக்கு வந்து போக வேணாம், அனுமதிச்சிட்டு வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரியான தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கும் நம்ம இந்த வாரத்துலேயே 2வது கடல் வந்து போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிவிச்சிருக்காங்க. எல்லாம் சரியாகும் அப்படின்னு நம்புவோம். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு இனி உங்கள் அறிவிலேயே. பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 to 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
4: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக் BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
5: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
6: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
7: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு அருளானந்தம். தெற்குவாடி பல்கு பக்கம் இருக்கு வீடு. நான் என் வாழ்க்கையில் ஒரு நண்டு வேலை போட்டு நடத்தும் போது ஒரு சம்பவம் நடந்தது. 40-45 வயசு இருக்கும் நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு ஆளாக தான் அந்த வத்தையில் போய் வள விட போவேன். பாலம் தெரியும், நல்லா தெரியும், நல்லா தெரிகிற மாதிரி தான் கொண்டு விடுவோம். இதே காற்று தான், கச்சா காற்று, இதே கச்சா நேரம் தான். இப்போ இன்றைக்கும் பார்த்து அந்த வலையை நான் விட்டுட்டு வந்துட்டேன். வலையை பிடிக்கிறதுக்காக வேண்டி போகும்போது ஒரு சொந்தக்கார பையன் தான், ஒரு பையன் இப்போ அங்கே நிற்கிறான், மதிய மகன். அவனை வாரியாட கடலுக்கு ரீக வாரியான்னு கூப்பிடுறேன், வாரம்னு சொல்லிட்டான். அதோட போய் வலையை பொடிக்க போகும்போது காண கம்பு உருவி தண்ணியில் விழுந்துட்டு நானும் பட்டன் தண்ணியில் விழுந்துட்டேன். இதே காற்று, ஒருத்த காற்று, நல்ல சரியான காற்று. தண்ணியில் விழுந்துட்டேன். எந்த வல்லமோ வத்தையோ அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. இலங்கை கிடக்கு காற்று, கச்சா காற்று உரமாக அனுப்பிட்டேன். வத்தை வேகமாக வலிஞ்சு போகுது, அது வலிஞ்சு போகுது. நான் அந்த வத்தையை நோக்கி நீறேன், நீ முடியலை. வத்தை அவ்வளோ வேகமாக குறுக்க போகுது. அப்படியே இன்ஜினை ஆஃப் பண்ணுறான்னு சொல்கிறேன், அவன் ஆஃப் பண்ணிட்டான். ஆச்சரியமாக இருக்குது, அதே எனக்கு ஒரு ஆச்சரியம் தான். ஆஃப் பண்ணி முடிஞ்சு கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டான். ஆஃப் பண்ணி முடிஞ்சு நீ நிற்க மண்டுக்கு வத்தை குறுக்க போ, என்னை விட நான் எவ்வளவுக்கு நீறோனோ அவ்வளோக்கு அது வேகமாக போகுது. திரும்ப அடே நங்கரத்தை தூக்கி போடுறான்னு சொல்கிறேன். நங்கரத்தை தூக்கி போட்டால் நிலம் பிடிக்கலை. நிலம் பிடிக்காமல் அப்படியே தூக்கி தூக்கி தூக்கி தூக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ நின்றுட்டு வத்தை நின்றுட்டு நின்று வலியுது. அதோட போய் ஆண்டது இந்த இடத்துல மறிச்சோம்னா என்ன ஆகும்? இந்த பையன் செதி என்ன என்ன நடந்துச்சுன்னு தெரியாத, இவனும் இப்படி போயிட்டான்னா என்ன என்ன இருக்குது ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி எனக்கு கண்ணீர் நீஞ்சிக்கிட்டே கண்ணீர் விடும். ஆண்டவர் அப்படி என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த வத்தையில் கையை வச்சேன். அப்படியே அந்த சோத்திரம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டேன். இவ்வளோ ஒரு இன்றைக்குன்னு பார்த்து அந்த பையனை நான் ஏற்றிட்டு போயிலும் வச்சுக்கிறேங்க. எப்போ நான் என்ன ஆச்சுன்னு தெரியாது, பாடியும் கிடைக்காது, கிடைக்கிற லக்கத்தில் இல்லை. அதே சமயம் பலகரும் வத்தை எப்படி போச்சு, வத்தை வேறால் வத்தை அவன் எப்போ வாங்கினோம்னு போடுவான், கடத்திட்டு அந்த வத்தை எடுத்துகிட்டு போவான். அங்கே போய் திரும்ப போய் வத்தையில் ஏறிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு சுக்கான லேசாக இப்படி வளைச்சி பிடிச்சிக்கிட்டு அப்படியே போய் அந்த கம்பை எடுத்தாச்சு. கம்பை எடுத்து வர கம்பை சொருவிக்கிட்டு அதோட அந்த சுக்கானில் அந்த இப்படி புளி குடுமாட்டம் தான் இருக்கும், அதுக்குள்ளே சொருவுன உடனே அந்த கம்பு நின்றுக்கிறேன். இது நடக்கும்போது வந்து ஒரு கலையை பிடிக்கும் போதெல்லாம் கண்ணீர் தான் எனக்கு. என்ன ஆண்டவர் இன்றைக்கு இந்த பையலை கூப்பிட்டு வரவிட்டான், நம்ம கதி என்ன சொல்லிட்டு அப்படியே கரையா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வழங்கி வரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 7:25 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா நம்மளுடைய பாமன்ல இப்படி ஒரு முகாம் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். சூப்பரான ஒரு முகாம் வந்து நடக்கிறதுக்கு என்ன முகாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்பொழுது, நம்மளோட பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள், இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாராவது வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்காகவே பாமல்ல சுய தொழில் திட்டங்கள் வெளிப்படுற முகாம் அப்படின்ற ஒரு முகாம் வந்து நடக்கிறதுக்கு. இதில் புதிதாக வந்து தொழில் தொடங்குறவங்க, தொழிலை வந்து விரிவாக்கம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் அரசு மானியத்துடன் கடன் தொகையை வந்து பெறதுக்கான ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு தொழில் தொடங்கணும், தொழில் தொடங்கணுங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு. அதுக்கான ஒரு பெரிய ஒரு முதலீடு வந்து போகிறதுக்கு நம்மகிட்ட காசு வந்திருக்காது. அதற்காக கடன் வாங்கலாம் அப்படின்னாலும் கடனோட அந்த ரேட்டு, அந்த அதிகப்படியான வட்டி அப்படிங்கிறது எங்கேயோ வந்துருக்கு. அவ்வளோ வட்டி கொடுத்து நம்ம தனியாரில் ஒன்று வாங்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதை அடக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து போதும் போதும் வந்து ஆகிடும். நிறைய பேருக்கு சில நட்டங்கள்லாம் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், அது வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு அந்த வட்டி கட்டுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் மானியத்துடன் கடன் தொகையை வந்து பெறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்மளோட அரசு வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான முகாம் அப்படிங்கிறது இன்றைக்கி நடக்கிறதுக்கு 10:00 ஆரம்பித்து 4:00 வரைக்கும் நடக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. அரசு தொழில் திட்டங்கள் குறித்த ஆலோசனை இருக்கும், மானியத்துடன் கடன் பெற வந்து வழிகாட்டுதல்கள் வந்துருக்கும், தொழில் தொடங்குகிற நடைமுறைகள் பற்றின விளக்கங்கள் வந்துருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருக்கும். அது மாதிரி ஏற்கனவே தொழில் பண்ணவங்க வந்து அனுபவ பகிர்வை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க. அதனால் நீங்கள் யாராவது தொழில் தொடங்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா தாராளமாக இது வந்து கலந்துக்குங்க. இன்றைக்கி 10:00 to 4:00 வரைக்கும் நம்மளுடைய பாமல இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:33 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய இந்த வங்கிகள் வந்து ஒரு பெரிய விடுமுறை, ஒரு பெரிய லீவ் வந்து எடுக்க போகிறதா வந்து ஒரு தகவல் வந்து வந்துச்சு இல்லையா? ஆமாம், அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. உறுதிப்படுத்துறது யார் அப்படின்னா நம்மளோட அரசு. நம்ம எல்லாருக்கும் வந்து ஃபோனில் மெசேஜ் அனுப்பிட்டுருக்காங்க. ஃபோனில் மெசேஜ் எல்லாருக்கும் வந்துட்டுருக்கு. ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், என்ன ஃபோனில் மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோனில் என்ன வர சொல்கிறாங்க அப்படின்னா, 26 மற்றும் 28, 29, 30 இந்த 4 வங்கிகள் வந்து வேலை நிறுத்தம் வந்து பண்ண போகிறாங்க. அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வங்கிகளை பயன்படுத்த முடியாது. அதனால் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கை வந்து பயன்படுத்திங்க, நெட் பேங்கிங் வசதியை வந்து பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெட் பேங்கிங் வசதியை பயன்படுத்தலாம், ஆனாலும் நிறைய பேருக்கு வந்து பேங்க்கு ரொம்ப தேவைப்படுது. அதனால் இன்னும் 2 தான் வந்துருக்கு. இன்றைக்கி நாளைக்கு இந்த 2 விட்டிங்கன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை அக்டோபர் 1 தான் நீங்கள் வந்து பேங்க் போய் பார்க்கவே முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வேலைகள்லாம் வந்து பார்த்து வச்சுருங்க. இது அந்த பொதுத்துறை வங்கிகளுக்கு மட்டுமா இல்லை அப்படின்னா எல்லா அந்த சின்ன சின்ன கூட்டுறவு வங்கிகளும் அந்த லீவ் போடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு பொதுத்துறை வங்கிகள் தான் வந்து சொல்லியிருக்காங்க. மேபி பாண்டியன் கிராம வங்கி இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை போராட்டம் பண்ணும்போது இது மட்டும் திறந்து இருந்துச்சு, மிச்சம்லாம் வந்து முடிந்தது. அதனால் நீங்கள் வந்து கேட்டுங்க, போனீங்கன்னா கூட இந்த கிராம வங்கிகள் வந்து திறந்துருக்குமா, மற்ற பொதுத்துறை வங்கிகள் மட்டும்தான் வந்து லீவ் விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம 10வது எல்லாருமே லீவ் விடுவாங்க, லீவ் போட்டு போராட்டத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிவிக்க முடியாது. நீங்கள் ஒரு தடவை ஒரு வாரத்தை கேட்டுங்க, கூட்டுறவு வங்கி திறந்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கும் பொதுத்துறை வங்கிகள் 26 தேதியிலேருந்து 30 தேதி வரைக்கும் அந்த 5 நடுவில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதை கழிச்சிட்டு 4 இது வந்து இருக்காது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் அப்படிங்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே இருக்காது. அதனால் அது லீவ் கிடையாது, அது எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு பர்மனண்டான லீவுனால அதை கழிச்சிட்டு 4 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த 4 வந்து வங்கிகள் இருக்காது 30 தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட வேலைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நாளைக்கு 2 பார்த்து முடிச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பண்ண முடியாது. இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: பாண்டி இங்க வாயே.
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பாத்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்தே அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியில் இருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ ஓடிபி ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அனைவரும் தகவல்களோடு வெளுப்பப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:42 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா புரட்டாசி மாதத்தின் புரட்சியாக காய்கறிகளோட விலைகள் வந்து அதிகமாக இருக்குது. எல்லா காய்கறிகளோட ரேட்டும் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரையிலேருந்து நமக்கு வரக்கூடிய மதுரை மார்க்கெட்லேருந்து வரக்கூடிய அந்த காய்கறிகள் இருக்கு இல்லையா, எல்லாத்தோட ரேட்டையுமே வந்து 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் கிலோவுக்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விற்பனையாளர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் 2-3 நாளில் வந்து வாரச்சந்தை வந்து போடுவாங்க, இது எந்தளவுக்கு கூடியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். காய்கறிகள் என்ன ரேட்டில் விற்றாலும் சரி அடித்து பேசி வாங்கிட்டு போகிறதான் வந்து செய்வோம், வேணாம் என்ன சொல்லிட்டு போக முடியாது, ரொம்ப தேவைப்படுது. அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் அதிகமாக நான்வெஜ் வந்து குறைச்சிக்கிறதுனால இந்த காய்கறிகளோட விலை அப்படிங்கிறது உயர்றது வந்து வாஸ்தவமான ஒரு விஷயந்தான். அதே மாதிரி தான் வந்து உயர்ந்திருக்கு, நல்ல விலை வந்து உயர்ந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இன்றைக்கான பெட்ரோல் டீசல் விலை நிலவரத்தை வந்து பார்க்கும்போது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. அதே மாதிரி தங்கத்தோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது தங்கத்தோட விலை 12 கேரட் 1 கிராம் 11,565 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் 14,135 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் 14,842 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை குறைஞ்சிருக்கு, 1,000 ரூபாய்க்கிட்ட வந்து குறைஞ்சிருக்கு, 113,080 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல்கள் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்பாடு வெளுப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8 மணி 1 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு உலக கடல்சார் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் தினம் கிடையாது, மீன்பிடி தினம் கிடையாது, மீனவ தினம் கிடையாது, கடல்சார் தினம். அப்படின்னா கடல் சார்ந்த வணிகத்தில் இந்த சரக்கு கப்பலாக இருக்கட்டும் சரி, மாலுமிகளாக இருக்கட்டும் சரி, இவங்களோட பங்களிப்பை வந்து போற்றும் விதமாக வந்து இருக்கக்கூடியது தான் அந்த கடல் சார் தினம். உண்மையிலேயே நம்ம உலக அளவில் எல்லா நாடுகளும் பெயர் பெற்று விளங்க இவ்வளோ ஒரு வணிகம் அப்படிங்கிற உயர காரணமே இந்த கடல் சார் அப்படிங்கிறது தான். நான் வந்து நிறைய புத்தகங்களை வந்து படிச்சிருக்கேன். நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து மிளகு இருக்கு இல்லையா, மிளகுக்கு கரிமுண்டா அப்படின்ற ஒரு பேர் வந்து இருந்துச்சு அந்த காலத்தில். அந்த கரிமுண்டாவும் நம்மளுடைய கொற்கை முத்துக்களுங்கிறது உலக அளவில் பிரசித்தி பெற்றதாக வந்துருந்துருக்கு அந்த டைமில். 1000 கிபி 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் சோழர்கள் வாங்கிட்டு போய் வணிகம் பண்ணதாக ஒரு பேச்சு இருக்குது. சோழர்கள் அவங்களோட கப்பல்களில் சேர நாட்டு மிளகையும் பாண்டிய நாட்டு முத்துக்களையும் சேகரித்து அதை உலக நாடு ஃபுல்லாக வித்துட்டு இருந்திருக்காங்க அந்த டைம்லேயே. அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கடல்சார் வணிகங்கிறது பெரிய அளவில் வந்துருந்துருக்கு. அதான் அந்த கடல்சார் வணிகம் எப்போ ஓப்பன் ஆச்சோ அதுக்கப்புறம் தான் எல்லா நாடுகளும் வந்து அவங்கவுங்க ஆளுமைகளை வந்து காட்ட வர ஆரம்பித்தாங்க. அந்த கடல்சார் மூலமாக தான் நம்மளோட இந்தியாவுக்கு வந்து போர்த்துகீசியிலேருந்து ஆளுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் எல்லோரும் இங்கே வந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு பல வருஷம் கழிச்சு தானே ஃப்ளைட்டுங்கிறதே வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் இந்த கடல் சாருங்கிறது பெரிய அளவுக்கான ஒரு பேர் பெற்ற ஒரு விஷயமா வந்துருந்துருக்கு. அதனால இவ்வளோ ஒரு பாரம்பரியத்தை கொண்ட இப்போ வரைக்குமே கடல் சாருங்கிறது பெரிய அளவுக்கு ஒரு இதாக இருக்குது. ஏன்னா டன் கணக்கான வீட்டுகளை டன் கணக்கான பொருட்களை கப்பலில் தான் அனுப்பிட்டுருக்காங்க. ஃப்ளைட்டில் கொஞ்சம் தான் வந்து அனுப்ப முடியும், கப்பலில் தான் எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து போயிட்டுருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த மாலுமிகளுக்கு கப்பலில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம். இந்த வருஷத்தை உலக கடல்சார் தினத்தை எப்படி கடைபிடிக்கிறாங்கன்னா, கொள்கையிலிருந்து செயல்பாட்டிற்கு கடல்சார் சிறப்பை ஊக்குவித்தல் அப்படின்ற ஒரு மைய கருத்தோடும் வந்து செயல்படுத்துகிறாங்க. அதனால் எல்லா கடலில் வேலை பார்க்கக்கூடிய மாலுமிகள், போட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்போ அடுத்து 1001 திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து கேட்டு நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் வின்சென்ட். நான் பிறந்தது பாம்பன் தான், ஆனால் வளர்ந்தது ஃபுல்லாக சென்னை. சென்னையில் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வரைக்கும் படிச்சுட்டு நான் இந்த ஊருக்கு வந்தேன். எங்கள் அப்பா இறக்கவும் இந்த ஊருக்கு வந்தோம். என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்னு சொல்லும்போது வந்து பாவக்கடை போய் நேராக போய் மடியை வச்சான். நல்லா தெளிவாக வச்சு எடுத்துகிட்டு போன மடி வாடகை தாக்கில் போக தூர் வந்து சென்டரில் வந்து கிடக்கு. அதுக்கு தேவைதான் டிஸ்க்கு, பவர் டேக்கு டிஸ்க்கு காலியாகி கை கம்பம் வாங்குறேன். அப்போவுமே சொல்கிறேன், டிரைவர்கிட்ட கரையை ஓடிடுவோம். எனக்கு கிளம்ப போட்டில் சந்தேகமாக தெரியுது, கரையை ஓடிடுவோம்னு சொன்னால் அவர் கேட்க மாட்டேங்கிட்டார். கேட்க மாட்டேங்கிறவும் திருப்பி ஓடி போய் பழைய டிஸ்கெலாம் எடுத்து மாட்டி கடல் மேலே பாடு வச்சுட்டு ஒரு 4 மணி இருக்குது. அவட சொல்கிறேன், ஏ காற்று ஒரு மாதிரி தெரியுது, வாங்கிட்டு ஓடுவோம்ப்பான்னு சொல்கிறேன். அவன் டிரைவர் இந்த சிகரெட்டு கரைக்கிட்டுன்னு சொல்லிட்டான். அதோட நாங்கள் டே வாங்கடா கேலியடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தாத்தியை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு கடை பிடிச்சிச்சு, போட்டு ரோட்டில் போயிட்டு இருக்க போட்டுதான் கடை பிடிக்கிறவங்க தூக்கி போட்டு அப்படியே பிரட்டி போட்டு பிரட்டி போட்டு கடவுள் தான் எங்களை அப்படியே காப்பாற்றணும். அவ்வளோதான், இன்னும் உலகமே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நீஞ்சி வரும்போதே நினச்சேன் இனிமேல் இந்த கடை தொழிலையே விட்டுருண்ணா அப்படின்னு. நான் நைட்டு ஃபுல்லாக நீஞ்சியே வந்தோம். நீஞ்சிருந்தா கையில் ஒரு பாக்ஸு, உடஞ்ச பாக்ஸ் கையில் கிடந்துச்சி. அதை வச்சுட்டே அப்படியே வந்தோம். காலையில் தான் நீவாடு மாறி திருப்பி விலங்க தூக்கிட்டு தூப்பி நீவாடு மாறி கூட காற்று வந்து தூக்கிட்டு போயிட்டு. அதோட தான் சொல்கிறேன், கடவுள்னாலும் இனிமேல் நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதில் கூட நாங்கள் கடவுள் நான் சொல்லிட்டேன், என்ன கையை கழுவி விட்டுருங்க, நான் ரத்தம் கைக்கிட்டேன், ரத்தம் கைக்கிட்டேன், எனக்கு வாய் ஊக்குவிக்க ரத்தம். ஏன்னா தாமூட்டி தானே வெளியே வந்த போட்டோ விட்டு 4 பேர் தப்பிக்கிறதுக்கு பாருங்கள் அப்படின்னு. அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் சொல்லிச்சு, செத்தா 5 பேர் ஒன்றா செத்துடும் அப்படின்னு. ஒரு வல்லங்க லாஞ்சிக்காரங்களாம் யாரும் தேடி வரல. எங்களுக்கு பசி 4 மணிக்கு விழுந்தது. என்ன எங்களை கவு தூக்கவோ கொள்ளவோ ஒரு போட்டோ எதுவும் தேடி வரல. அவ்வளோ எல்லா கண்டிஷன் தப்புற நேரம், சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் நாக்கையெல்லாம் வரட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரங்களில் கடவுள் கிருபையில் வந்து எங்களுக்கு அந்த 2 பாய் தெரிஞ்சிச்சு. 1 பாய் முன்னே ஓடிட்டு பின்னால் உள்ள பாயை வெளில போட்டு வர சொல்லி வந்துட்டு அதோட அந்த வல்லக வந்து எங்களை கொண்டு வந்து கரையை கொண்டு விட்டாங்க. அவ்வளோ பேருக்கு குளுக்கோஸ் ஓடிச்சு. அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன். பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு இனி உங்கள் அறிவிலேயே. பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தை இன்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
4: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
5: எதுக்கியா?
4: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
5: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சகங்களின் சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள மற்றும் எதிர்கால பணிகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சர்களுடன் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டை பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் சிந்தனை அமர்வு கூட்டம் நேற்று தொடங்கியது. புதுதில்லியில் நடைபெறும் இக்கூட்டத்தில் நேற்று பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் சார்பில் தங்களது முன்முயற்சிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இன்று நடைபெறும் நிகழ்வில் அரசு மேற்கொள்ளும் பணிகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்ய உள்ளதாக அதிகார வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இக்கூட்டத்தில் எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படுவதுடன் நிர்வாகத்தின் முக்கிய முன்னுரிமை குறித்து கண்டறியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு அமைச்சகங்கள் சார்பில் நடைபெற்று வரும் பணிகளை மதிப்பீடு செய்தல், அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிடுதல் குறித்து ஆலோசித்தல் போன்றவை இக்கூட்டத்தில் இடம்பெறவுள்ளது. அதிக அளவில் ஒருங்கிணைப்பு தேவைப்படும் துறைகள் குறித்து கண்டறிவது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. நிர்வாகம் மற்றும் செயல்பாட்டை மறு ஆய்வு செய்வதற்கான முக்கிய தளமாக இந்த சிந்தனை அமர்வு கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஒருங்கிணைந்த வங்கி சங்கங்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ள 3 நாள் வேலை நிறுத்தம் வார இறுதி விடுமுறை நாட்களான 26, 27 ஆகிய தேதிகளுடன் தொடர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு வங்கி சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் மண்டல கிராமப்புற வங்கிகளும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து வங்கி கிளைகள், ஏடிஎம் கிளைகள் ஆகியவை முழுமையாக செயல்பட ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் நடைபெற்ற அரசு உறுதிமொழி குழுவின் முதல் கூட்டத்தை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். சட்டப்பேரவையில் அளிக்கப்பட்ட உறுதிமொழிகள் உரிய கால வரம்பிற்குள் செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து அரசு உறுதிமொழி குழு கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டப்பேரவைக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் இடையே ஒரு பாலமாக அரசு உறுதிமொழி குழு செயல்பட வேண்டும் என்று திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சகம் சார்பாக சட்டப்பேரவையில் தாம் வெளியிட்ட அறிவிப்புகளை உரிய காலத்திற்குள் செயல்படுத்துமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அமைச்சர் திரு வெங்கடரமணன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை கிண்டியில் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் செயல்பாடு, செயல்திறன் மற்றும் சட்டப்பேரவையின் அறிவிப்பு செயலாக்கம் குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், நிறைவேற்றப்பட்ட பணிகள், நிலுவைப் பணிகளை விரைந்து செயல்படுத்துவது குறித்தும் திரு வெங்கடரமணன் அலுவலர்களுடன் விவாதித்தார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல், தீபாவளி பண்டிகைக்கு முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நூல் கொள்முதல், வேட்டி சேலைகள் உற்பத்தி நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆய்வு செய்தார். குறித்த காலத்திற்குள் உற்பத்தியை நிறைவு செய்ய கூடுதல் தறிகளை இயக்கவும் அவர் அறிவுறுத்தினார். டிசம்பர் மாதத்திற்குள் உற்பத்தி மற்றும் கொள்முதல் பணிகளை நிறைவு செய்து பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக பயனாளிகளுக்கு வேட்டி சேலை விநியோகம் செய்யும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் பாலாஜி அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை கல்வி வரை என்ற திட்டத்தின் கீழ் மாநில பல்கலைக்கழகங்கள் கிராமங்களை தத்தெடுத்து வருவதாக அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்தி பென் பட்டேல் கூறியுள்ளார். லக்னோவில் தம்மை சந்தித்த தமிழக ஊடக குழுவினருடன் உரையாடிய அவர் பல்கலைக்கழகங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான அரசின் முயற்சிகள் குறித்து விளக்கினார். சுகாதாரம், குழந்தைகள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த ஆளுநர் 9 வயது முதல் 14 வயது வரையிலான சிறுமிகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகள், அங்கன்வாடி மையங்களை நவீனமயமாக்குதல் ஆகியவை குறித்து குறிப்பிட்டார். அரசு திட்டங்களை ஆய்வு செய்யவும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள், வேளாண் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆகியவற்றின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் மாவட்டங்கள் தோறும் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக ஆளுநர் தெரிவித்தார். சீர்திருத்த இல்லங்களில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாக உத்தரப்பிரதேச ஆளுநர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச்செய்திகள். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷிலிருந்து கடத்தி வரப்பட்ட 12 கிலோ தங்கத்தை எல்லை பாதுகாப்பு படையினருடன் இணைந்து வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் பறிமுதல் செய்துள்ளது. தெலங்கானா அரசின் கோரிக்கையை ஏற்று கர்நாடகாவிலிருந்து ஜுராலா பகுதியின் வேளாண் பணிக்காக தண்ணீர் விடுவிக்க கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மரத்வாடாவில் குறைவான மழை பொழிவால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் உறுதியளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் புழல் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா ஆய்வு செய்தார். அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 7,34,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. தென்காசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் கே பந்தாரப்பள்ளி ஊராட்சியில் 5,74,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு நல்லசிவன் பயனாளிகளுக்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கல பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சத்னம் சல்மான் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியா வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஓபன் பிரிவில் இந்தியா இங்கிலாந்தை வென்றது. பிரக்யானந்தா குகேஷ் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். அர்ஜுன் எரிகேசி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா ஜெர்மனியை வென்றது. குனேர் ஹம்பி, சவிதா, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். வைஷாலி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சகங்களின் சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள மற்றும் எதிர்கால பணிகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சர்களுடன் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டை பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னர், ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்ட கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ் மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4
4: நேரம் சரியாக 8:32 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப நம்மளோட ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நாளைக்கு தனியார் வேலைவாய்ப்பு முகாம் அப்படிங்கிறது வந்து நடைபெறிருக்கு. இதில் நிறைய தனியார் துறை நிறுவனங்கள் வந்து பங்கேற்கிறாங்க. இதில் நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய 10வகுப்பு முதல் முதுகலை பட்டப்படிப்பு முடித்தவங்க, ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்களுக்காக வேலை தேடும் இளைஞர்கள் இளம் பெண்கள் தாராளமாக வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதில் நீங்கள் யாராவது ஒரு வேலைவாய்ப்பு வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு வேலைவாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா கலந்துக்குங்க. போகும்போது உங்களோட சுய விவரங்கள் அடங்க ரெசியூம் எடுத்துங்க. அதே மாதிரி உங்களோட அசல் கல்வி சான்றிதழ் எல்லாமே எடுத்துங்க. ஆதார், ரேஷன் கார்டு, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. நாளைக்கு காலையில் 10 ஆரம்பிக்கிறது, சாயங்காலம் வரைக்கும் நடைபெறும். நிறைய தனியார் நிறுவனங்கள் வந்து வருவாங்க. தனியார் நிறுவனங்கள் அவங்களுக்கு தேவையான ஆட்களை வந்து வேலைக்கு எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி கடைசியாக போன வாரம் ஒரு தடவை நடந்துச்சு. அது நடந்ததில் கிட்டத்தட்ட 420 பேரை வந்து செலக்ட் பண்ணாங்க. அப்போ நடந்தது ஒரு காலேஜில் வந்து நடந்துச்சு. காலேஜில் இந்த மாதிரி தனியார் முகாம் வந்து போடும் பொழுது 420 பேர் வேலைக்கு எடுத்து எடுத்தாங்களாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வேலை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக வந்து கலந்துங்க. தனியார் துறை நிறுவனங்களில் வேலை தேடுறது பற்றி ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா tnprivatejobs.tn.gov.in அப்படின்ற இணையதள முகவரி இருக்குது. அதில் பதிவு பண்ணி நம்ம வந்து விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தினா கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க 8220804 09422 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். 8220804922 இந்த எண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணி கேட்டுங்க. இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. நம்ம கடல் ஓசேஃபம் 90.4

0: தேங்க்ஸ் இப்போ
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:43 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் முக்கியமான தகவல் இருக்கணும்னு நான் சொன்னதான், நம்மளுடைய பாம்பன் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் இன்னைக்கு வேலை வாய்ப்புகள்லேருந்து அப்படியே நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு தொழில் வந்து தொடங்கலாம், சுய தொழிலாக வந்து தொடங்கலாம், இல்லை ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த தொழிலை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஆசையோடு இருக்கிறவங்களுக்காக நம்ம அரசு மானியத்துடன் கடன் வழங்கிறதுக்கான ஒரு ஆலோசனை வந்து கொடுக்கறதுக்கான முகாம் வந்து நடைபெறுது. நம்ம என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அது எப்படி வந்து பண்ணலாம், அதில் என்னென்ன மாதிரியான ஒரு மத்திய அரசோட கடன் உதவிகள் வந்து இருக்குது, மாநில அரசோட கடன் உதவிகள் இருக்குது அப்படிங்கிற தகவலாம் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம நம்மளோட தொழிலை விரிவாக்கம் பண்ணவும் புதிய தொழில் தொடங்கவும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அதனால் நீங்களும் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து தொழில் தொடங்க கடன் வசதி வேணும் அப்படின்னா இந்த முகாமுக்கு போயிட்டு அவங்க சொல்கிற தகவலை கேட்டு தெரிஞ்சு நீங்களும் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்கள். இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைய பண்ணிக்கலாம். நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசகரங்களாக இருக்கட்டில் இனக்கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். மேற்கு வங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். சேவை யாத்திரிகர்கள் தங்களுடைய பயண அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொள்கின்றனர். திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்க்கையை எடுத்துரைக்கும் வகையில் இந்த யாத்திரை கடந்த 17 தேதி அன்று தொடங்கியது. சமூக சேவை மற்றும் மக்கள் பங்கேற்பு ஆகியவை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இந்த யாத்திரையின் நோக்கமாகும். இருசக்கர வாகனம் மூலம் யாத்திரையை மேற்கொள்பவர்கள் தாங்கள் செல்லும் பகுதிகளில் உள்ளூர் சமூகத்தினருடன் உரையாடுவதுடன் சேவை சார்ந்த பணிகளில் பங்கேற்கின்றனர். இப்பயணம் அக்டோபர் 7 தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபை கூட்டத்திற்கு இடையே நேற்று மாலை இருவரும் உரையாற்றினர். வளைகுடா மற்றும் யுக்ரைன் நிலவரங்கள் குறித்து அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடை சட்டத்தின் காரணமாக ஏற்படும் விளைவுகள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு கொள்முதல் செய்யும் நாடுகளுக்கு 100% வரை வரி விதிக்க அந்த தடை சட்டம் வகை செய்துள்ளது குறித்து இந்தியாவின் கவலையை டாக்டர் ஜெய்சங்கர் வெளிப்படுத்தினார். டாக்டர் ஜெய்சங்கருடனான சந்திப்புக்கு பின்னர் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ முக்கிய பிராந்திய விவகாரங்களில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27 தேதி ஞாயிறன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஒருங்கிணைந்த வங்கி சங்கங்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ள 3 நாள் வேலை நிறுத்தம் வார இறுதி விடுமுறை நாட்களான 26, 27 ஆகிய தேதிகளுடன் தொடர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு வங்கி சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் மண்டல கிராமப்புற வங்கிகளும் வரும் ஞாயிற்றுக்கிழமை என்று செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து வங்கி கிளைகள், ஏடிஎம் கிளைகள் ஆகியவை முழுமையாக செயல்பட ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். பன்குராவில் உள்ள காவல் நிலையத்தில் ஆயுதங்களுடன் அவர்கள் சரணடைந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜெப மகத்தோ, நயன்தாரா சாகு, ராம்பிரசாத் மண்டி ஆகிய 3 பேரும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மாவோயிஸ்ட் இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு வந்துள்ளனர். சுமார் 80 நாசகார செயல்களில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதை கைவிட்டு சரியான பாதைக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து சரணடைந்ததாக மேற்குவங்க காவல்துறையினர் தெரிவித்தனர். பீகார் மாநிலத்தில் உள்ள நாளந்தா பல்கலைக்கழகம் உலகளவில் கல்வி வரலாற்றில் சிறப்பிடம் பெற்று திகழ்கிறது என்று எமது செய்தியாளர் கூறுகிறார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் தமிழக செய்தியாளர்கள் குழுவுடன் பீகார் சென்றுள்ள அவர், நாளந்தா பல்கலைக்கழகம் பல 100 ஆண்டுகளாக உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களை ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கிறார்.
3: பீகார் மாநிலம் ராஜ்கிர் அருகே அமைந்துள்ள நாளந்தா இந்தியாவின் கல்வி வரலாற்றில் மட்டுமின்றி உலக கல்வி வரலாற்றிலும் தனிச்சிறப்பு பெற்ற இடமாக விளங்கி வருகிறது. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நாளந்தா மகாவிகாரம் பல நூற்றாண்டுகளாக உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவர்களையும் அறிஞர்களையும் ஈர்த்த மிகப்பெரிய கல்வி மையமாக திகழ்ந்தது. நாளந்தாவின் உச்சகட்ட காலத்தில் சுமார் 10,000 மாணவர்கள் இங்கே தங்கி கல்வி பயின்றதாகவும் அவர்களுக்கு சுமார் 2,000 ஆசிரியர்கள் கல்வி கற்பித்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் காண கிடைக்கின்றன. நாளந்தாவின் புகழ் இந்திய எல்லைகளை கடந்து பல்வேறு நாடுகளுக்கும் சென்றிருந்தது. சீனா, கொரியா, ஜப்பான், மங்கோலியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து மாணவர்களும் அறிஞர்களும் நாளந்தாவுக்கு வந்து தங்கி கல்வி பயின்றனர். இந்நிலையில் 12 நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் ஏற்பட்ட படையெடுப்புகளால் அறிவின் விளக்காக திகழ்ந்த நாளந்தா அழிக்கப்பட்டாலும் அதன் அறிவொளியை யாராலும் அழிக்க முடியாது.
4: நாளந்தா பல்கலைக்கழகத்தின் பழைய வளாகத்திலிருந்து எஸ் கண்ணன்.
2: உத்தரப்பிரதேசத்தில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை கல்வி வரை என்கிற திட்டத்தின் கீழ் மாநில பல்கலைக்கழகங்கள் கிராமங்களை தத்தெடுத்து வருவதாக அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் கூறியுள்ளார். லக்னோவில் தம்மை சந்தித்த தமிழக ஊடக குழுவினருடன் உரையாடிய அவர் பல்கலைக்கழகங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான அரசின் முயற்சிகள் குறித்து விளக்கினார். சுகாதாரம், குழந்தைகள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த ஆளுநர் 9 முதல் 14 வரையிலான சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகள், அங்கன்வாடி மையங்களை நவீனமயமாக்குதல் ஆகியவை குறித்து குறிப்பிட்டார். அரசு திட்டங்களை ஆய்வு செய்யவும் மகளிர் சுய உதவி குழுக்கள், வேளாண் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆகியவற்றின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் மாவட்டங்கள் தோறும் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக ஆளுநர் அப்போது தெரிவித்தார். சீர்திருத்த இல்லங்களில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாக உத்தரப்பிரதேச ஆளுநர் குறிப்பிட்டார். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணம் செய்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 20 மாலுமிகள் அக்கப்பலில் பயணம் செய்ததாகவும் அதில் 19 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. மற்றொருவர் உயிரிழந்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் இது தொடர்பான சூழலை கண்காணித்து வருவதாகவும் இந்திய மாலுமிகள் விரைவில் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஓமன் பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது கவலை அளிப்பதாகவும் விரைவில் அமைதி திரும்ப உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 எடை பிரிவு இறுதிச் சுற்றில் 0-2 என்ற புள்ளி கணக்கில் சீனாவின் ஜாங் ஜியோயுவிடம் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கம் பெற்றார். துடுப்பு படகு ஆடவர் இரட்டை பிரிவில் இந்தியா வெண்கல பதக்கம் வென்றது. சத்னம், சல்மான் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 7 சுற்றில் இந்தியா வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஓபன் பிரிவில் இந்தியா இங்கிலாந்தை வென்றது. பிரக்ஞானந்தா, குகேஷ் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். அர்ஜுன் எரிகசி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா ஜெர்மனியை வென்றது. கொனோரி ஹம்பி, சவிதா, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். வைஷாலி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வாரணாசி முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். மேற்கு வங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
5: உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: பாட்டி உங்க வயசு 60 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
7: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
1: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அறிவிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
8: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
1: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
9: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
10: எனது அன்பான உறவுகள் அனைவருக்கும் வியாழக்கிழமை தின நல்வாழ்த்துக்கள். மக்களே, நம் உழைப்பை எப்போவுமே நம்ம வந்து மறைச்சி வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நம் உழைப்பில் நம்ம எவ்வளவுதான் செலவழித்தாலும் நம்மளுக்கும் கொஞ்சம் தேவைப்படும். அதனால் உழைப்பை மறைத்து வைத்து நம் வெற்றியை எப்போவும் எந்த இடத்துலையும் சத்தமாக ஒழிக்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிகளை போயிடுவோம். மக்களை இன்றைக்கி நிறையா SMS கால் வாய்ஸ் நோட்லாம் அனுப்பியிருங்க. அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை அட்வான்ஸாக சொல்லிட்டு உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 7094349999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, SMS அனுப்புங்க. அடுத்து சகோதரி டயானா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கடலோசை அறிவிப்பாளர் கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்லிட்டு அவங்க தங்கச்சி மயன் டேன்வி அவங்க வந்து 12வது பிறந்தநாளை கொண்டாடுறாங்களாம். அவங்க பெரியம்மா டயானா அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் டேன்வி அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. சத்தம் போடாதே அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து மாலதி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கணேசன் அவங்களுக்கு இன்றைக்கி திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு உத்தம புத்திரன் அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களும் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம். செய்சீலி 60 வயசாச்சு. நான் சொல்றது கேளுங்க. நான் பிறந்தது எங்க அம்மா ஊரு மூக்கூரு. அங்க இருந்து வந்து தங்கச்சி படம் பொழைக்க வந்தோம். மடிக்கார காலத்துல பொழைக்க வந்தா நாங்கள் எங்க அண்ணன் நாங்கள் 3 பேர் இருக்கோம். எங்க அம்மா கருவாடு மீன் இது வச்சு எங்க அம்மா பொழைப்பாங்க. ஒரு அண்ணனும் நான் ஒரு தங்கச்சியும் தான். இப்படி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். நல்லா எங்களை கண் மாதிரி பார்த்துக்கிடுவாங்க. நாங்கள் நல்லா இருந்தோம். நாங்கள் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கச்சில அங்கே ஒரு முடியா இடம் இல்லை. நான் பாமன்கில் வந்து ஒரு புறம்போக்கு இடத்துல இருக்கோம். 7 பிள்ளைகள் எனக்கு. 7 பிள்ளை, 3 பொம்பளை பிள்ளை, 4 ஆம்பளை பிள்ளை. மடிமால் முடிப்போம், லாஞ்சி மால் முடிப்போம், வள்ளத்து மால் முடிப்போம், மடி தாட்டு மால் உருவி உருவி சுற்றி சுற்றி முடிப்போமே அதெல்லாம் முடிப்போம். காட்டுக்கு விறகு போவோம். இப்போ உள்ளவது அசையாமல் திங்காத காட்டுக்கு விறகு போவோம். கிணத்துக்கு தண்ணிக்கு போவோம். ஃபாரஸ்ட் காடு எங்கே இருக்கு? அவ்வளோ தொலைவில் அக்காமரத்தை தாண்டி போவோமே, குந்துகளை தாண்டி அதுக்கு போய் விறகு போவோம். எல்லா மீன் கருவா எல்லா கருவாடும் உணர்த்துவேன், எல்லா மீனும் உணர்த்துவேன். ஆமாம், இவ்வளோ கொண்டு வந்தால் நான் போடுற மீனும் புழுவும் வைக்காது, அதில் வந்து அசிங்கமாகவும் தெரியாது. கொண்டுட்டு போய் விற்றுட்டு வருவேன். என் குழந்தை மண்டாட்டிலாம் சொல்லுவாள், இப்போ கருவாடு கொட்டேனா புழுத்துரும் தே, அதனால நான் போட மாட்டேன்னு சொல்லுவாள். எனக்கு 8 நாள் தண்ணிக்குள்ளே கிடந்தாலும் நான் கழுவி போகிற நேரத்தில் ஒரு புழு பூச்சி பார்க்க முடியாது. கை பக்குவம் தான். இப்போ இந்த கருவாட்டுக்கு எவ்வளோ உப்பு வைக்கிறது, இன்னும் கருவாட்டுக்கு எவ்வளோ உப்பு வைக்கிறது அப்படின்னு கணக்கு வச்சுக்கோ. யார் வந்து கேட்டாலும் இன்றைக்கியா கை விளக்கி கேட்டால் இது 1000 ரூபாய்க்கு போகுது கருவாடு. என் கைத்திறமையில் காசு இருக்குது, நாங்கள் பொழைச்சிக்கிறோம். பொழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். 10 ஒரு நாளைக்கு 10 ரூபா போட்டாலும் 30 நாளைக்கு 300 ரூபா சம்பாதிக்கணும். இங்கே சுருக்கமாக எந்த பிள்ளைகிட்டையும் கேட்கல. எந்த அண்ணனா தம்பியா கலந்தங்கச்சி ஆட்டையும் கேட்கல. எங்கள் தேவையை நாங்கள் சந்திப்போம். இருக்கிறது பக்குவமாக தலைமாட்டு வச்சு படுத்துக்கிடுவோம். இருக்கிற காசை வச்சு பக்குவமாக சாப்பிட்டுக்கிறோம், பக்குவமாக இருந்துக்கிறோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்டுட்ருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க ஒரு நேர் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம் அண்ணா.
1: வணக்கம்.
0: வணக்கம் அண்ணா.
1: இருந்து ஜாகிர் ஹுசேன் பேசுகிறேன்.
0: ஜாகிர் ஹுசேன் அண்ணா, சௌக்கியமாக இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்.
0: சொல்லுங்கண்ணா, யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்?
1: வாழ்த்துகள் ஒன்றும் இல்லை, பாடல் வந்து இதய கோயில் படத்துல இருந்து. ஹலோ.
0: சொல்லுங்கண்ணா, கேக்குதுண்ணா.
1: இதய கோயில் படத்துல இருந்து பாட்டு தலைவன், அந்த சாங் கேட்கலாம் சார். நன்றி சார்.
0: அழகான பாடல் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா ஒளிபரப்புவோம், கேட்டு மகிழ்ந்துருங்களாண்ணா.
1: நன்றிண்ணா.
0: நன்றி நன்றி. இன்னைக்கு வந்து கடலுக்கு போறவங்க கடல் தொழில் தினம், அதாவது கடலில் போய் வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக எதுவுமே நம்மளுக்கு வந்து கிடைக்காது, கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து அதுகளை நம்ம கொண்டுட்டு வர முடியும். ஏன்னா நம்ம போகிற நேரத்தில் மழையும் அடிக்கலாம், வெயிலும் அடிக்கலாம், காற்றும் அடிக்கலாம். இப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டு தொழில் செஞ்சு நம்ம வந்து வாழ வேண்டிய சூழ்நிலை வந்து நம்ம மீனவ எல்லாருக்குமே இருக்குது. என்ன செய்கிறது, ஒவ்வொருத்தரும் வந்து அதாவது சாதனைகளை சந்தித்தா தானே நம்ம வெற்றியை ருசிக்க முடியும். அதனால் வந்து நம்ம அதை பற்றி எதையுமே யோசிக்கக்கூடாது, நம்மளுக்கு அளந்த படி என்றைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மதுரை சில்லா மச்சந்தாண்டி அப்படின்னு ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க, ராமேஸ்வரத்துலேருந்து சுபா அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து மாசி மாதம் தான் கட்டி மேலே தாளந்தான் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து கந்தன் அவங்க கேட்டிருக்காங்க, திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து. ஒரு சிறப்பான ஒரு கதை, அதாவது ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஓநாய்க்குட்டி போய்கிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கும்போது அந்த ஓநாய்க்குட்டிக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பசிக்க ஆரம்பித்தவொடனே சரி சாப்பிடணுமே அப்படின்னு அது அலைஞ்சு அலைஞ்சு பார்த்துருக்கு, ஒன்றுமே கிடைக்கல. அப்படி இருக்கும்போது ஒரு மான் வந்து இறந்து கிடந்திருக்கு. சரி, இந்த மானை போய் நம்ம சாப்பிட்டு நம்ம பசியை தீர்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானை போய் அவங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த முள் வந்து அவங்க தொண்டையில் சிக்கிருச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முள் சிக்கின உடனே இவங்க ரொம்ப வந்து போராடி இருக்காங்க, இதை நம்ம எப்படியாச்சும் எடுக்கணுமா, எப்படி எடுக்கிறது, யாராச்சும் வந்து எடுத்து விட்டால் தான் எடுக்க முடியும். அப்போ இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ரொம்ப அப்படியே உசுறு போகிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த முள் குத்த குத்த வந்து தொண்டை ஒரு மாதிரியாக தானே இருக்கும், ஒரு வழியாக இருக்கும், அது முழுங்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதா. அப்படியே இருக்கும்போது மிருகங்கள் எல்லாமே போக்கிருக்கு, எல்லார்ட்டையுமே ஒரு உதவி கேட்டிருக்காங்க, அதாவது நீங்கள் இந்த என்னைய காப்பாற்றுங்க, உங்களுக்கு ஒரு விலை மதிப்பு இல்லாத பரிசு தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிருகங்கள்லாம் அப்படியே யோசித்து எல்லா மிருகமுமே, ஆஹா இதை நம்ம காப்பாற்றிடலாம், ஆனால் கண்டிப்பாக இது புத்தியை நம்மளுக்கு காட்டத்தான் செய்யும் அப்படின்னு நிறையா மிருகங்கள் ஒதுங்கி போயிடுச்சு காப்பாற்றாமே. அப்போ அங்கே வந்த ஒரு நாரைட்டையும் சொல்லியிருக்கு, உனக்கு ஒரு பரிசு தரேன் என்னைய காப்பாற்று அப்படின்னு. அந்த நாரை வந்து சற்றும் யோசிக்காமல் அந்த நீளமான மூக்கை கொண்டுகிட்டு போய் அந்த வாய்க்கில் ஓநாய்க்குட்டி வாய்க்கில் விட்டு அந்த முல்லை பிடுங்கிட்டு அப்படியே அது பாட்டுக்கு நின்றுருக்கு. என்ன எனக்கு பரிசு தரம்னு சொன்னியே, என்ன தரலையே அப்படின்னு நின்று நின்று பாட்டுருக்கு, அதுக்கு கொடுக்கல, அதோட இது வாய் திறந்து கேட்டிருக்கு. அப்போ தான் அந்த ஓநாய்க்குட்டி சொல்லியிருக்கு, உன் தலையை திங்காமல் விட்டனே, அதே உனக்கு நான் தர்ற ஒரு அழகான பரிசு அப்படின்னு சொன்னவொடனே இந்த நாரை அப்படியே நின்று யோசித்து பார்த்துருக்கு. ஆஹா, தகுதி இல்லாதவர்கள்ட்ட எப்போவுமே வந்து நம்ம நன்றியை எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு இந்த நாரை வந்து ஒரு பாடம் கற்றுக்கிருச்சு. மக்களே, கதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்திய வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: ஓட தண்ணி நீ

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. கடலாடி வட்டம் சபரியாறு பட்டணத்திலேருந்து ராபர்ட் அண்ணன் எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக கருப்புச்சாமி குத்தையக்காரர் அப்படின்னு ஒரு படம் இருக்கான், அந்த படத்தில் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒருத்தர் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, கேட்போம்.
4: கேம்பிலிருந்து மீனாட்சி பேசுகிறேன். எப்பவும் கடல் ஓசையில் பணிபுரியும் அனைவருக்கும் காலை வணக்கம். எனது பேத்தி வாமியாவுக்கு முதலாவது பிறந்த நாள். தேவதை வம்சம் நீங்க அந்த பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.
3: மண்டகம் கேம்பில் இருந்து சகோதரி மீனாட்சி அவங்க தான் பேசியிருந்தாங்க. எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு, அவங்க பேத்தி வாமியா அவங்க வந்து 1வது பிறந்தநாளை கொண்டாடுறாங்களாம். வாமியா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை. சகோதரி மீனாட்சி அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் 1வது பிறந்த நாளை கொண்டாடுற அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அவங்க இந்த முதல் வருஷத்திலேருந்தே நல்ல கல்வி, செல்வம், வீரம் அனைத்தும் சிறப்பாக வளரணும் வாழ்த்துவோம். கடல் ஓசை பண்பலை 90.4 தாங்க அவங்க ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் சகோதரி அமிலி ஜெனிபர் அவங்க வந்திருக்காங்க. தலைப்பு ஒரு அழகான தலைப்பில் தான் கீழ வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த தலைப்பை ஓயாமையே கேட்குறோம். ஆனால் நம்ம நினச்சா, மக்கள் நினச்சா எல்லாமே அதை நிறைவேற்ற முடியும். ஆனால் நம்மளால் முடிஞ்ச வரையும் அதை வந்து கொஞ்சம் குறைச்சோம்னா நம்மளும் நல்லாயிருப்போம், வரும் தலைமுறைகளும் ரொம்ப சீரும் சிறப்பாக செல்வாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
1: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:01 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்னைக்கு எல்லாருக்குமே அழகான காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு தகவலுமே இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். பாம்பன்ல சுயதொழில் திட்டங்கள் விழிப்புணர்வு முகாம் நடக்குது. அது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊராட்சி மன்ற வளாகத்துல தான், நம்ம பாம்பன்ல தான். இன்னைக்கு காலையில 10:00 சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நடக்க போகுது. இதுல என்ன தகவல் தருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசா நீங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், ஏற்கனவே நான் தொழில் தொடங்கி வச்சிருக்கேன், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அரசு மானியத்தோட கடன் பெறணும் அப்படிங்கறத ஒரு தொழில் தொடங்கி இருக்கலாம், இல்ல இனிமே தான் நான் தொடங்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த கூட்டத்துல வந்து இந்த விழிப்புணர்வு முகாம்ல எல்லாருமே கலந்துகிட்டு உங்களோட சந்தேகங்களை கேட்டு பலன் பெறுமாறு எல்லார்ட்டையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கறது சொல்லிட்டு அடுத்துதான் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அண்ணே ஒரு கவர் கொடுங்க. இந்த வார்த்தையை நாம தினமும் எத்தனை தடவை சொல்லிடுவோம். கடைக்கு போனா கவரு, துணி வாங்கினா கவரு, காய்கறி வாங்கினா கவரு, சின்னதா ஒரு பொருள் வாங்கினாலும் கவரு. ஏதாவது வாங்கிட்டு கையில கவர் இல்லாம வீட்டுக்கு வந்தோம்னா ஏதோ ஒன்ன மறந்துட்டு வந்த மாதிரியே நமக்கு தோணுது. அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் கவர் நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒன்னா கலந்துருச்சு. உண்மையே சொல்லணும்னா பிளாஸ்டிக் கவர் ரொம்ப சின்ன பொருள் தான். எடையும் கம்மி, கையில எடுத்துட்டு போறதும் சுலபம், மடிச்சு எங்க வேணும்னாலும் வச்சுக்கலாம். மழை வந்தாலும் உள்ள இருக்கிற பொருள் உடனே நினையாது. அதனால கடைக்காரங்களுக்கும் வசதி, பொருள் வாங்குற நமக்கும் வசதி. பையை எதுக்கு தூக்கிட்டு போனோம், கடையில தான் ஒரு கவர் தருவாங்களே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இது நம்ம பழக்கத்துல ரொம்ப வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா ஒரு காலத்துல இப்படி எல்லாம் கிடையாது. காய்கறி வாங்க போனா துணிப்பை எடுத்துட்டு போவாங்க. வீட்டுல இருந்த பழைய துணிகளை பை தச்சு, அதாவது ஏதாவது ஒரு பழைய துணியில வந்து அவங்களுக்கு தேவையானது, பையா இருக்கலாம், ஒரு தலையனவரையா இருக்கலாம், எதுவா இருந்தாலுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் எல்லாம் இல்லாம பை தச்சு வச்சிருப்பாங்க. அந்த பையையே திரும்ப திரும்ப பயன்படுத்துவாங்க. அப்போ கையில கிடைச்சத உடனே தூக்கி போடுற பழக்கமும் இல்லை, ஏறிற பழக்கமும் இல்ல, இவ்வளவு அதிகமா இல்ல. பிளாஸ்டிக் கவர் வந்ததும் நம்ம வாழ்க்கை ரொம்ப சுலபமாயிருச்சு. வீட்டுல இருந்து பை எங்க போனாலும், எங்க போகலனாலும் அதிக கடையில வந்து கவர் தருவாங்கன்னு நாம பழகிக்கிட்டோம். இதுதான் சின்ன பிரச்சனையா இருக்கு. ஒரு பொருளை எடுத்துக்கிட்டதும் கவர் நமக்கு தேவையில்லாதா போயிருது. ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளை கவர்ல தான் வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்த உடனே அந்த பொருளை கவர்ல இருந்து பொருள் எடுத்தவொடனே செய்யறோம், என்ன செய்யறோம், கவரை வந்து தூக்கி போட்டுரும்ல. அதனால பெரும்பாலும் அதை குப்பையில போடுறோம். ஒரு வீட்டுல ஒரு கவர், இன்னொரு வீட்டுல இன்னொரு கவரு அப்படின்னு சேர்த்து பார்த்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு பிளாஸ்டிக் குப்பை உருவாகுது அப்படிங்கிறத நாம யோசிக்கவே மாட்டோம். அந்த கவர்கள் குப்பையோட சேர்க்கைகள் சேர்ந்துடலாம், காற்றுல பறக்கலாம், கால்வாய்களில் போய் அடைச்சிக்கலாம். நமக்கு ஒரு நிமிஷம் பயன்பட்ட பொருள் அதுக்கப்புறம் ரொம்ப காலத்துக்கு நம்ம சுற்றுச்சூழலுக்கு சுமையாக மாறிடுச்சுன்னு கூட சொல்லலாங்க. அதனால பிரச்சனை பிளாஸ்டிக் கவர் இருக்கிறதுல மட்டும் இல்லை, அதை தேவையில்லாமல் பயன்படுத்துறதும் பயன்படுத்தின பிறகு சரியான முறையில் கையாளாமல் இருக்கிறது தான் முக்கிய காரணமாக இருக்கு. இதனால நம்ம பிளாஸ்டிக் கவரை ஒரே நாளில் முழுசாக தவிர்க்கணும்னு சொல்ல முடியாது. முதல்ல தேவையில்லாத கவரை வாங்காமல் இருக்கலாம். இன்றைக்கான நிகழ்ச்சியில நாம பேச போறது கூட, என்னதான் நம்ம பிளாஸ்டிக் ஒழிப்போன்னு சொன்னாலும் நம்ம அன்றாட பயன்பாட்டுல அதை தவிர்க்க முடியாத ஒன்னாதான் இருக்குது. பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியாது, ஆனா குறைக்கலாம். அப்படி குறைக்கிறதுக்கு நாம என்னெல்லாம் பண்ணலாம், உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க. 7094349999. ஒருவேளை உங்களால் கால் பண்ண முடியல, நான் பிஸிருக்கேன் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் ஆனந்த் அண்ணா களத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: வழி இல்ல, கட்டப்பைகள் இருக்குல்லப்பா, கட்டப்பைகள் இருக்கு, அதாவது சாக்கு பையே வச்சு தூக்கிட்டு தான் இருக்கும். இப்போ பிளாஸ்டிக் கவர்களால ஓசோன் படலம் பாதிக்கப்படும். பிளாஸ்டிக்ல எரிக்கிறதுனால ரொம்ப இதா இருக்கு, அதை மண்ணில மக்கவும் செய்யாது, ஒன்னும் செய்யாது. அதனால நீங்க பொதுவா நீங்க வந்து கட்டப்பையை யூஸ் பண்ணிக்கலாம், கட்டப்பையை நீங்க துணிப்பையை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்துல கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கு, நீங்க அதை பயன்படுத்திருக்கலாம். மொத்தத்துல பிளாஸ்டிக் கம்பெனியவே இழுத்து மூடும், எப்படி போட்டாலும் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்துகிட்டு தான் இருக்கும், அதை தவிர்க்க முடியாது. இருந்தாலும் குறைஞ்சபட்சம் மக்கள் வந்து என்ன பண்ணணும்னா கட்டப்பையை யூஸ் பண்றது நல்லது, துணிப்பையை யூஸ் பண்றது நல்லது.
4: இப்ப உங்களோட அன்றாட நாட்கள்ல பிளாஸ்டிக் பயன்பாடு எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும் நீங்க கம்மியா பயன்படுத்துவீங்களா?
3: எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கடை தான், இந்த கடையிலயும் பிளாஸ்டிக் கவர் தான் இருக்கு. நம்ம வந்து அதிகமா வந்து கவர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில நேரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா எங்க அப்பா எல்லாம் கட்டப்பை தான், கட்டப்பை தான் எடுத்து போறாங்க, அதிகமா நாங்க யூஸ் பண்றது இல்லை.
4: உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி.
3: ரொம்ப நன்றி தம்பி.
2: உண்மைக்குமே பிளாஸ்டிக் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒழிக்க முடியாத ஒன்றாதான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் குறைக்கலாம், ஓரளவு குறைக்கலாம். நம்ம கடைக்கெலாம் போனால் பிளாஸ்டிக் கவர் தான் தருவாங்க அப்படின்னு ஒரு இதுலேயே நம்ம போயிடும். நம்ம வீட்டில் இருந்தே கட்டப்பை தான் எடுத்துகிட்டு போகணும் இல்லை, கட்டப்பையிலேயே சின்ன பைகள்லாம் இப்போ அந்த கட்டப்பையவே இந்த பிளாஸ்டிக்குக்காக விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே முதல்ல தான் ஒரு 10-15 கிலோ பிடிக்கிற மாதிரி இருக்கும் கட்டப்பைகள்லாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ, 2 கிலோ, 5 கிலோ மினிமம் இப்போலாம் ஒரு 3 கிலோ அளவுக்கே கட்டப்பை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டைலாகவே கொண்டு வந்துட்டாங்க. அதனால நம்ம பிளாஸ்டிக் எல்லாம் வாங்குறத குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி கட்டப்பை, மஞ்சப்பை, அந்த நாளையில எல்லாம் என்ன பிளாஸ்டிக் கவர்கள் எல்லாம் நம்ம பார்க்கறதே ரேர். எப்ப பார்த்தாலும் ஒரு பெரியவங்களை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வயசானவங்க தாத்தா பாட்டிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் கையில ஒரு மஞ்சப்பையை பிடிச்சிட்டே தான் தெரிவாங்க. இப்படி நம்ம வந்து பிளாஸ்டிக்குகளை அன்றாட வாழ்க்கையில ஒரு கவர் வாங்குறோம் அப்படின்னாலும் அதை திருப்பி நம்ம பயன்படுத்திக்கலாம். மறு கவருக்காக போய் நம்ம கடையில் போய் நிற்கிறதுக்கு, நம்ம ஆல்ரெடி வாங்கின கவரை நம்ம வீட்டில் வச்சிருப்போம், அதை கொண்டு போய் நம்ம வாங்குறது மூலம் ஒரு கவரை குறைக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: மருதுபாண்டி சின்ன படம், 2013 நினைக்கிறேன். அது நான், எங்க மாமா, எங்க மச்சான், இன்னொரு மாப்பிள்ள, மூணு பேரும் தீவுல இருந்து வரும்போது காத்து பாய் போட்டு ஓடி வந்தோம். சாயநாடு வரும்போது காத்து கவலை பார்த்துச்சு. கவலை பார்த்து கடலுக்குள்ள போய் மறு ரிட்டர்ன் திரும்பி வர எங்களால் முடியலை. அவட மாமா கொஞ்சம் பெரியாளாக இருந்தாப்புல, நாங்கள் உள்ள சின்ன பயிலு. அவள் பிடிச்சி மறுபடியும் சுக்கோண திருப்பவும் பத்த நேரம் நாளைக்கு போச்சு. மரம் திருப்பிட்டு வந்தாச்சு. மீன் நல்ல பாடு இல்லைன்னா கிடந்து காலையிலேயே நான் நைட்டோட வந்திருக்க மாட்டோம், பகலில் வந்திருப்போம். நல்ல மீன் கிடந்ததுனாட்ட ஐஸ் கானில் அவட வந்தது. திருப்பிட்டு வந்து இங்கே வந்து காவாய்க்கில் வந்து தாண்டிருச்சு. ஏற்றி இதோட இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு தோணுச்சு. கொஞ்சம் அழுகிற தம்பி வந்திருந்தாப்புல, என் தம்பி, அவன் பேர் வீரபாண்டி, அவ்வளோ வந்திருந்தாப்புல. அதை அவனை பார்க்குறதா என்னையை பார்க்குறதான்னு சொல்லி எனக்கு அது இல்லை. நீயலை வத்தங்கனை தான்ட்டுச்சு. ஆளுகள் ஃபுல்லாக எங்கள் மாமா வந்துக்கிட்டு இருந்தாங்க. மினிசோவோ பேர் ஒரே ஆள். நாங்கள் சின்ன சின்ன பசங்க தான். அப்போ அவன் மாமா மட்டும்தான் பெரிய ஆள். அவ்வளோ தூக்கிட்டு வந்தான் மாமா. அந்த இடத்துலையும் அதை யோசிக்கலை. எல்லாருமே நாளையுமே அவ்வளோ காப்பாற்றி அவ்வளோ கொண்டு வந்து சேர்த்தாப்பு. கொஞ்சம் ஏதோ பொழைச்சது மறுபழையோன்னு வந்தாச்சு. மைண்ட் எல்லாம் கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆன மாதிரி ஆயிடுச்சு. பயத்தில் பயத்தில் கை காலெலாம் ஆடுது. இங்கே வந்து இருந்த எல்லாரும் ஆளுக்கெல்லாம் வந்துட்டாள். அந்த அவ்வளோ காப்பாற்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அறிவிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
2: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
1: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 10:19 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமலி ஜெனிஃபர். என்னதான் நம்ம பிளாஸ்டிக்கை ஒழிப்போம்னு சொன்னாலும் நம்ம அன்றாட பயன்பாட்டில் அது தவிர்க்க முடியாத ஒன்னாதான் இருக்குது. பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியாது, ஆனா குறைக்கலாம். அப்படி குறைக்கிறதுக்கு நாம என்னெல்லாம் பண்ணலாம், உங்கள் கருத்துக்களை பயிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை நான் பிஸியா கலந்துருச்சு. மருத்துவம், வியாபாரம், அறிவியல் இப்படி பல துறைகள்ல பிளாஸ்டிக் நமக்கு நிறைய வசதிகளை தந்திருக்குது. எடையும் கம்மி, விலையும் குறைவு, பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபம். இதனாலதான் அது இவ்வளவு வேகமா எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு. ஆனா வசதியா இருக்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்துக்கும் பிளாஸ்டிக்கே பயன்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். குறிப்பா ஒரே ஒரு தடவை பயன்படுத்திட்டு தூக்கி எறிகிற கவர், கப்பு, ஸ்பூனு மாதிரியான பொருட்களுக்கு மாற்று வழி இருக்கும்போது அந்த மாற்று பொருட்களை நாம பயன்படுத்தலாம். வீட்டுகள்ல ஒரு துணிப்பை எடுத்துட்டு போறது, தேவையில்லாத கவர்களை வாங்காம இருக்கிறது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். நான் மட்டும் ஒரு கவரை தவிர்த்தா என்ன ஆக போகுதுன்னு நினைக்கலாம். ஆனா நம்மளை போல 1000 பேர், 1,000,000 பேர் யோசிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும், நிச்சயமா மாற்றம் வரும். பழம், காய்கறி, பூ வாங்க கடைக்கு போகும்போது துணிப்பைகளை பயன்படுத்தலாம். மஞ்சள் பையனு மட்டும் இல்லாம இப்போ விதவிதமா டிசைன்களை, நவீன வடிவங்கள்ல நிறைய பைகள் எடை குறைவா இருக்கு. சணல் பைகள் கொஞ்சம் விலை அதிகமா இருந்தாலும் பல முறை பயன்படுத்தலாம். 90களில் அதிகமா புழக்கத்துல இருந்த ஒயர் குடைகளையும் வாங்கி பயன்படுத்தலாம். இந்த கூடைகளை ரொம்ப வருடங்களுக்கு பயன்படுத்த முடியும். எடை குறைவான பொருட்களை வாங்குற இடங்கள்ல, மெடிக்கல், ஃபேன்சி ஸ்டோர்ல காக்கி கவர் தான் தாராங்க. இருந்தாலுமே மோஸ்ட்லி இந்த அந்த சின்ன சின்ன காக்கி கவர்களையும் போட்டு தரதுக்கு எது தராங்கன்னா பிளாஸ்டிக் கவரை தான் தர்றாங்க. இந்த பிளாஸ்டிக் கவருக்கு பதிலாக பெரிய காக்கி கவர்களை தரலாம் அப்படிங்கறது சொல்லிட்டு அடுத்ததான் ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம். நான் பாம்பன்ல இருந்து சோஃபியா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் சோஃபியா, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நான் நல்லா இருக்கேன்.
5: சரி, உங்க வீட்டுல வந்து பொருட்கள் எல்லாம் வாங்குறீங்கல்ல, வீட்டுல இருந்தே துணிப்பை இல்ல ஏதாவது கொண்டு போயிருவீங்களா, இல்ல பிளாஸ்டிக் அவர் கடையில தருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா?
6: இல்ல இல்ல, கடைக்கு போகும்போது எதுவுமே எடுத்துட்டு போக மாட்டோம், அவங்க பிளாஸ்டிக் அவர் தான் கொடுப்பாங்க. பிளாஸ்டிக் அவர் தான் மேக்சிமம் நம்ம ஊர்லயே, அதானே பிளாஸ்டிக் அவர் தானே நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம்.
5: இப்ப மோஸ்ட்லி எங்கனாலும் பிளாஸ்டிக் ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பேசதான் செய்யறோம். அதுல நம்ம ஏதாவது அதை ஒழிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுக்கிறோமா, நீங்க எடுக்கிறீங்களா?
6: இதுவரைக்கும் எடுக்கல, இனிமே எடுக்க முயற்சி செய்யறேன் கண்டிப்பா. பிளாஸ்டிக் கவர் பல துணிப்பை யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் இது நம்ம தண்ணி குடிக்கிற பாட்டில், இது பிளாஸ்டிக் பாட்டில், இப்ப ஸ்டீல் பாட்டில் ஏதாவது யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு சின்ன மாற்றத்தை தொடங்கணும்னாலே அதுக்கு பெரிய அளவுல வரும்.
5: கண்டிப்பா கண்டிப்பா நம்மள இருந்தே அந்த மாற்றத்தை தொடங்குவோம் சோஃபியா. உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு இது ரம்மி படத்துல இருந்து ஒரு நொடி பெரிய ஓம் சாங் போடுவீங்களா?
5: ரம்மியா?
6: ரம்மி மூவில இருந்து ஒரு நொடி பெரியவும் தயங்குதே இருதயம் சாங்.
5: கண்டிப்பா தந்துடலாம் சோஃபியா. தேங்க்யூ சோஃபியா. உண்மைக்குமே இது வரைக்கும் பிளாஸ்டிக் பத்தி எனக்கு விழிப்புணர்வு வந்து இருந்தாலுமே நான் வந்து கடைக்கு போனா நான் பிளாஸ்டிக் தான் எடுத்துட்டு போவேன், பிளாஸ்டிக் அவர் தருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போவேன். இருந்தாலுமே இன்னையில இருந்து நான் பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறதுக்கு ஒழிக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு உதவிய என்னையில நான் என்கிட்ட இருந்தே தொடங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா சூப்பரான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:33 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். என்னதான் நம்ம பிளாஸ்டிக்கை ஒழிப்போம்னு சொன்னாலும் நம்ம அன்றாட பயன்பாட்டில் அது தவிர்க்க முடியாத ஒன்றாதான் இருக்குது. பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியாது, ஆனால் குறைக்கலாம். அப்படி குறைக்கிறதுக்கு நாம என்னென்னலாம் பண்ணலாம், உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. வாழையில பாக்கு மட்டை சில்வர் பாத்திரம் மாதிரியானதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி அரச இலை, ஆமணக்கு இலை, மந்தார இலைன்னு சொல்லக்கூடிய தொன்னையையும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பழக்கம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு வருது. முன்னாடிலாம் அடிவாழையோட பட்டைகளை ஒன்னா சேர்த்து தச்சு பயன்படுத்துவாங்க. வட இந்தியாவில் சால் மர இலைகளையும் ஆலமர இலைகளையும் வச்சு சாப்பிட்ற தட்டுகளை செய்யறாங்க. இட்லி தோசை சட்னி மாதிரியானதை வாழை இலைகளை கூட்டி கட்டி கொடுக்கலாம். பெரும்பாலான பேர் இப்போ வீட்டுக்கும் பொட்டலம் தான் வாங்கிட்டு போறாங்க. அதனால சாம்பார் மாதிரியான குழம்பு வகைகளுக்கு மட்டும் வீட்டில இருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மளிகை கடைகளில் காகிதம் அட்டை மாதிரியானதை வச்சு கொடுக்கலாம். பிளாஸ்டிக் கவருக்கு பதிலாக ஏதாவது அட்டை பாக்ஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம். மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமளும் துணிப்பை கொண்டு போகலாம். மஞ்சப்பை அந்த நாளையிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மஞ்சப்பை தான். பிளாஸ்டிக் கவர் அப்படிங்கிற ஒன்று நம்ம பார்க்க முடியாது, ரொம்ப ரேரு 90s-80s. இதனால் பொருட்களை கட்டி கொடுக்குற செலவும் மிச்சம். பெரிய கடைகளில் விற்கிற பொருட்களை, அதாவது அரிசியாக இருக்கலாம், பருப்பாக இருக்கலாம், இந்த மாதிரியான புது இந்த மாதிரி பொருட்களை எதில் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னா, புதுசாக இந்த டின்னுகளெல்லாம் தகர டின்னு இருக்குல்ல, அந்த பாக்ஸுகளில் வச்சு நம்ம அரிசிகளை கொடுக்கலாம். கேக்கு வச்சு கொடுக்குற அட்டைப்பெட்டிகள்லாம் இருக்குல்ல, அதில் கூட வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பால் எண்ணெய் போன்ற திரவ, அதாவது லிக்யூடு பொருட்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ணாடி பாட்டில்களில் விற்கலாம். வாங்குறவங்க அதே பாட்டிலை திருப்பி மறுபடியும் யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணும்போது மறுபடியும் அந்த பாட்டிலுக்கு நம்ம விலை கொடுக்கணும்னு தேவையில்லை. வீடுகள்லையும் அலுவலகங்கள்லையும் குப்பைகள் அதிகமாக சேரும் இடங்கள்லையும் ரெண்டு குப்பைத்தொட்டிகள் இருக்கணும். மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியாக பிரித்து போடணும். நகராட்சி இதை முறையாக கடைபிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை எல்லா இடங்கள்லையும் செய்யணும். மக்கும் குப்பைகள், காய்கறிகள், மக்கும் குப்பை அப்படின்னா என்னென்னா, காய்கறி கழிவுகள், இலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், இதுகளெல்லாம் அரைக்கிற ஒரு சிறிய மிஷினும் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா, இதன் மூலமாகவும் அதுகளை பொடியாக்கி வீடுகளுக்கும் பண்ணைகளுக்கும் உரமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக காளிதாஸ் அண்ணனும் களத்தில் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: என் பேர் காளிதாஸ், ஒவ்வொரு பாம்பான ஆட்டோ டிரைவர். இப்போ நிறைய இந்த பிளாஸ்டிக் பைகள் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அன்றாட தேவையில் ஒரு முக்கியமான பொருளாக பிளாஸ்டிக் வந்து வந்துருச்சு, தவிர்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை கொடுத்தோம். சரி, தவிர்க்க தான் முடியல, அதை பயன்பாடு குறைக்கலாம் அப்படின்னா குறைக்க முடியுமா? இன்றைக்கி காலகட்டத்தில் பிளாஸ்டிக் பைகளை தவிர்க்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கடிதான ஒரு செயலாக இருக்குது. இதில் வந்து குறைக்கிறதுங்கிறது வந்து வாய்ப்பு இல்லை, ஆனால் மக்கள் மனசிலிருந்து குறைக்கிறதுக்கு ஒரு சிறிய ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, பெரிதளவில் இல்லை. ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து முன்னாடி டீ காஃபி வாங்குற ஹோட்டலுகளுக்கு போனோம்னா பாத்திரம் எடுத்துகிட்டு போனோம், ஒரு கறி வாங்க போனோம், ஒரு மளிகை ஜாமான் காய்கறி வாங்க போனோம், கைகளை எடுத்துகிட்டு போனோம். இன்றைக்கி அங்கேயே தருவாங்கிற நம்பிக்கையெல்லாம் வந்துடலாம். அது காரணம் அங்கே இருக்குது, அதை வந்து மாற்ற முடியாதுங்கிற தருவையில் தான் இருக்குது. மக்கள் மாதிரி பழைய நிலைமைக்கு திரும்பணும், இதை ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அதை ஒழிக்க வாய்ப்பே கிடையாது. சரி, இப்போ உங்களோட வீட்டில் அந்த பிளாஸ்டிக் ஃபைன் மாதிரி எப்படி இருக்கும்? இங்கேயுமே வந்து அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா குறைக்கணும்னு நினச்சோம்னாலும் பல இடங்களுக்கு வேலைக்கு இதுகளுக்கு போயிட்டு வரும்பொழுது ஏதாவது ஜாமான் எழுதும்போது நம்ம உடனே போய் அதை கடையில் வாங்கிட்டு அந்த பாலித்தீன் கவரில் தான் தர்றாங்க. அதனால் இதை வந்து குறைக்கணும்னா எல்லாருமே வந்து மனதில் நினச்சி அந்த தேவையை வந்து பாலித்தீனுக்கான தேவையை குறைத்து நம்மளுடைய தேவையை அதிகப்படுத்தணும். நம்ம கட்டை பை, துணி பை, இந்த மாதிரி பைகள், பாலித்தீன் தவிர்த்த பைகளை நம்ம பயன்படுத்தணும். அது வந்து மக்கள் மனதில் இயல்பாக ஏற்பட்டால் தான் இதை மாற்ற முடியும். உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பார்க்கல என்ன சொல்லி பிடிச்ச பார்க்கல? பாட்ஷா படத்தில் இருந்து ஆண்டகரான் பார்க்க மாட்டேன். நன்றி, நன்றி.
2: இன்னைக்குமே பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம ஒரு ஆள் நினைச்சா போதாது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்மள இருந்தே தொடங்கலாம் பிளாஸ்டிக்கை. அதனாலலாம் பார்த்தீங்கன்னா பேனா மரக்கட்டையில இங்கு பேனா இருக்கும், மோஸ்ட்லி ஸ்டீல்ல தான் வரும், பார்கர் பேனா, ஹீரோ பேனா இந்த மாதிரி பொருட்கள்லாம் வரும். இந்த மாதிரி வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ எங்கே எடுத்தாலும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக், நம்மளை சுற்றி எல்லாமே பிளாஸ்டிக் தான். அடுத்ததான் இன்னொரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். சொல்லுங்கக்கா, எப்படிக்கா இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்ப்பா.
2: சொல்லுங்க.
4: இப்போ ஒரு வாழ்த்துக்கள், தங்கண்ண ஒரு கதை சொன்னாரு ரொம்ப நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள்.
2: சொல்லிடலாம்க்கா, தங்கண்ண இல்ல நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க, இப்ப பிளாஸ்டிக்கை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா, பயன்பாட்டையும் குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்?
4: நாங்க சின்ன பிள்ளைல வந்து வண்ணப்பொட்டி எடுத்து பாத்திரங்கள் எடுத்து போறோம் அம்மாவுக்கு அப்ப. ஆனா இப்ப நான் என்ன சொன்னா மருமக்கமா இருக்கு, இந்த ஒரு கம்பு பைய கொண்டு போய் எல்லா பொருளையும் வாங்கி போடுங்க, போட்டுக்கிட்டு வந்து வீட்டுல நீங்க தெரிச்சு பாக்ஸ்ல வைக்கல பிரிச்சு எல்லாம் வச்சுக்கிறீங்க. மத்த முக்கியமானது பெரிய மருமகளை தக்காளி உள்ளே வைக்க மாட்டாங்க, ஃப்ரெஷ்ஷா வாங்கி அதுக்கு தக்கன பண்ணிக்கிடுவாங்க. இஞ்சி இதுலதான் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க, வேற ஒண்ணும் வைக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் பழைய வேஸ்ட் துணிகளையும் வீட்டுல ஒரு குழி தோண்டி தீ வைக்க செய்யறது, அதை கண்டினியூ பண்றாங்க மூணு மருமகளுமே.
2: சரி,
4: மாசம் மூணு பாட்டில் எடுத்து போடுவோம் அம்மாவுக்கு, தேங்காய் நல்லெண்ணெய் காரணையும் மாசம் ஒரு நேரம் நாலு பாட்டில் போடுவோம் வேப்பனையும் சேர்த்து. ஆனா இப்ப அதெல்லாம் இல்ல. அப்ப நான் அன்னைக்கு ரேஷன் கடைக்கு போயிருந்தேன், ஒரு 30 கவர் சேர்த்து வச்சு கொடுத்தேன், இந்த பண்ணு இந்த பழம் வாங்கிட்டு வந்தேன். அப்போ வந்தவங்க கூட பழவுடன் எடுத்து வாங்கினாரு. நீங்க என்னமா வாங்குறீங்க? கம்பு போய் வந்துருக்கேன், பொரியல சீனி எனக்கு இந்த அளவுக்கு அது பார்த்து
2: வாங்கிட்டேன்.
4: கோதுமைகளுக்கு அது மக தையல் மருமகள், பெரிய மருமகள் பெரிய தையல். ஆமா, பொண்ணுகளுக்கெல்லாம் ஒர்க் துணி கொடுத்து பெரிய டெய்லர்
2: அவங்களுக்கு
4: துணியெல்லாம் ரெண்டு பை வாங்கி வச்சிருக்கேனா அப்படி முடிச்சாலு. அப்படி நீங்களும் இதை செஞ்சீங்கன்னா நம்ம பாமும் எப்பவுமே எனி டைம் இது ஒளிவரவு பண்றாங்க, கொஞ்சம் சேர்ந்து நம்ம பாக்கலாம். ஆனா இன்னும் எங்க வீட்டுக்காரர் சொன்னாங்க
2: ஒழிக்கலாம் முடியாது, நம்ம குறைச்சுக்கலாம் தான்.
4: ஆனா எங்க வீட்டுல பெருமைக்கு சொல்லாமா சொன்ன உரம்னு, அது கூட அந்த காலையிலோட பத்து கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷா பறிச்சு அப்பப்ப வச்சுக்கிறோம், அதுகளுக்கு உரங்களுக்கு நான் யூஸ் பண்ணிடுவேன் எல்லாத்தையுமே.
2: கண்டிப்பாக்கா,
4: அரிசி வந்த தண்ணி உள்பட
2: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: எங்க ஊர் ராஜா படம்.
2: எங்க ஊரு ராஜா?
4: பாட்டு வந்து யாரை நம்பி நான் திறந்து
2: கண்டிப்பா. ஒரு சில இடங்கள்ல பிளாஸ்டிக் எல்லாம் பயன்படுத்தல அப்படின்னு சொல்றதை கேட்கும் போது உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு மக்களே. அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:04 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமலி ஜெனிஃபர். என்னதான் நம்ம பிளாஸ்டிக்கை ஒழிப்போன்னு சொன்னாலும் நம்ம அன்றாட பயன்பாட்டில் அது தவிர்க்க முடியாத ஒன்றா தான் இருக்குது. பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியாது, ஆனால் குறைக்கலாம். அப்படி குறைக்கிறதுக்கு நாம் என்னெல்லாம் பண்ணலாம், உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்தில் ஒரு நேயர் மேனேஜர் இருக்காங்க, அவங்க யாரு எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: அன்பு தங்கை அமளி ஜெனிப்பருக்கு வணக்கம். சேலம் அமானி கொண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசன்.
2: வணக்கம், நான் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறமா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
2: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, நீங்க வந்து இப்ப பிளாஸ்டிக் வந்து நம்ம ஒழிக்கலாம் முடியாது, ஆனா குறைக்கலாம். இப்ப நீங்க கடை வச்சிருக்கீங்கல்ல, அங்க வந்து பிளாஸ்டிக் கவர்கள் எல்லாம் யூஸ் பண்றீங்களா?
3: கண்டிப்பா நான் வந்து இப்போ ரொம்ப அப்படின்னா ஒரு 100%ல இருந்து 30% கொண்டு வந்திருக்கிறோமா.
2: எப்படி?
3: அதுதான் சொல்ல வரேன். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30-40 சாப்பாடு வந்து பார்சல் கொடுப்போம், அதுக்கு வந்து கவர்ல தான் நம்ம பிளாஸ்டிக் கவர்ல தான் சாம்பார் குளம் எல்லாமே கட்டி கொடுப்போம். மடி அதை படிப்படியா குறைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இப்ப ஒண்ணும் இல்லை, நம்ம பண்பலையிலே அதனுடைய பாதிப்பு என்ன இதையெல்லாம் நீங்க எடுத்து விளக்கி சொல்றீங்க. அதே போல நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். அதை வந்து குறைக்கணுங்கிறதுக்காக நான் பெரும்பாலும் என்ன பண்றேன்னா பாத்திரத்தை கொண்டு வந்துருவேங்க. ஏன்னா இது வந்து எந்த விதத்திலுமே நமக்கு நன்மை கிடையாது, தீங்குதான் இதனால இருக்கு.
2: கண்டிப்பா சூட்டோட சூடா கெட்டுவோம் நம்ம சாம்பார சட்னியோ எதுவா இருந்தாலுமே.
3: ஆமா ஆமா, உடலுக்கு கெடுதல் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
2: ஆமா,
3: அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கொண்டு வாங்கன்னு சொல்லக்குள்ள அதனால கஸ்டமர் கூட குறைஞ்சிட்டாங்க. அந்த பார்சல் வாங்குற கஸ்டமர் குறைஞ்சிட்டாங்க. இப்போ வர ஒரு சிலர் வந்து டிஃபின் பாக்ஸ் கொண்டு வந்து தான் இப்போ வாங்குறாங்க. ஒரு ஓரளவுக்கு மாற்றத்தை வந்து உருவாக்கி இருக்கிறோம். அதே நேரத்துல தவிர்க்க முடியாம அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆனா அது வந்து பாதிப்பு தான், ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிஷன் ஆகுறாங்க. அவங்களுக்கு வந்து வேற வழி இல்ல, எனக்கு என்னமோ கட்டி கொடுங்க, நீங்க வேற வழி இல்லைங்க, நான் எங்கங்க பாத்திரத்துக்கு போட்டோம்.
2: ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு ஆமா, அவங்க சின்ன சின்ன டீ வாங்குறதுக்காக ஒரு சின்ன சில்வர் தூக்கு சட்டி ரெண்டு டம்ளர் தான் கொண்டு வந்திருப்பாங்க. சாப்பாடு பெருசா
3: பெரும்பாலும் அது கூட இல்ல, ஹாஸ்பிட்டல் திடீர்னு வர்றவங்க டம்ளர் தட்டத்தை கூட எடுத்துட்டு வரதில்ல.
2: வர்றவங்க தானே சொல்லுங்க,
3: அந்த வாய்ப்பு கூட கிடைக்கிறது இல்ல. அதனால நாங்களே ஒரு சிலருக்கு வந்து பக்கமா மருத்துவமனை ஒண்ணு பக்கமா இருக்கு, அதனால என்ன பண்ணுவோம், நாங்களே கூட டிபன் பாக்ஸ்ல கொடுப்போம். ஆனா அது வந்து சேருவதில்ல.
2: ஓ, திருப்பி வர்றதில்ல. அவசரத்துக்கு
3: அதுக்கு முன்பணம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாலும் அது கொடுக்க தயாராகவில்லை அவங்க. இந்த மாதிரி தவிர்க்க முடியாத நேரத்துல உண்மை சொல்றோம்னா மனச்சாட்சியோட சொல்றேன், ஒரு இன்னைக்கு எல்லாம் ஒரு 5 பேர் 6 பேர்த்துக்கு கூட நாங்க அந்த பாலித்தீன் கவர்ல தரதில்ல. அவங்களுக்கு மட்டும்தான் எங்களாலையும் தவிர்க்க முடியலங்கிறது தான் அது உண்மையான விஷயம். மற்றபடி நாங்க ஒரு ஒரு ஒரு ஆம்லேட் வாங்கினாலும் சரியா, எந்த ஒரு 10 ரூபா பொருள் வாங்கினாலும் வாழை இலையில தான் கட்டித்தரேன்.
2: சூப்பர்ண்ணா, இப்படியே பண்ணுங்க, தொடர்ந்து இதே பண்ணுங்க.
3: இல்லம்மா கண்டிப்பாமா, நீங்க வந்து யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, சேலத்துல வந்து மல்லிகை உணவகம் வீட்டு சமையல் சொன்னா யாரு வேணாலும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த அங்க போனோம்னா நமக்கு வந்து இயற்கையா சாப்பிடலாம், இயற்கைங்கிறதே கிடையாது, எல்லாமே வந்து வீட்டு சமையல்ங்கிற மாதிரி நல்லா சாப்பிடலாம். அவங்க வந்து இந்த பாலித்தீன் பையல்ல இது சாப்பாடு கட்டி தருது, இட்லி கட்டி தருது, என்ன இதுவும் கிடையாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதுல கடைபிடிக்கிறோமா, ஆனா இருந்தாலுமே தவிர்க்க முடியல. நிறைய ஒரு சகோதரி கூட பேசினாங்க, நாங்க நினைக்கிறோம் ஆனா முடியல.
2: குறைக்கலாம்னா அந்த நீங்க இப்ப குறைச்சிருக்கீங்கல்ல.
3: இல்ல குறைச்சிருக்கிறோமா, அதனால வியாபாரமும் பாதிக்குதுமா?
2: அதெல்லாம் வேற வழியில கடவுள் அதெல்லாம் அனுப்புவாங்க, இதுக்காகவே வர்றவங்க இருப்பாங்கல்ல.
3: அருமையா சொன்னீங்க இப்ப சொன்ன வார்த்தை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அதே தான் நம்புறோம், அதை நீங்க சொல்றதை நான் நம்ப நான் நம்பிக்கையோட தான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். இது எல்லாருமே கடைபிடிக்கணும். ரெண்டாவது அரசாங்கமும் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். என்னன்னா இதுக்கு மாற்று வழி என்ன, அது அந்த ஒரு இது ஒரு மாற்று வழி வேற ஒரு பை ஒன்னு அறிவிச்சாங்க. அது வந்து சரி வரலமா, அது என்ன நீங்க எந்த பொருள் ஊத்தினாலுமே நீங்க எடுத்தீங்கனாலும் கொஞ்சம் தூரம்
2: போனீங்கன்னாலே
3: ஊத்தினா கூட வெயிட் தாங்கறது இல்ல,
2: ஊறி பொதுமி பிஞ்சிருச்சு போல பிஞ்சிருது.
3: அதுக்கெல்லாம் கொஞ்சம் அரசாங்கமும் ஆனா நடவடிக்கை கவனம் செலுத்துவாங்க நம்புறேன். ஏன்னா இப்ப வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் கட்டுப்படுத்தணுங்கிற முறையில கொஞ்சம் தீவிரமா இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு வழிய வந்து அரசாங்கம் சொல்லுவாங்க நம்புறோம். அது மாதிரி வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வியாபாரமும் எங்களுக்கும் நல்லா இருக்கும், மக்களுக்கும் ஒரு உதவியா இருக்கும்.
2: கண்டிப்பானா வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்கும். உங்களுக்கு எந்த கஸ்டமர் போனாங்களோ பிளாஸ்டிக்குக்காக போனாங்கனாலும் நீங்க வச்சிருக்க இயற்கை பொருட்களுக்காகவே வருவாங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? வெயிலானே ஒரு மாதிரி மழை பெய்யுற மாதிரி இருக்கு, அப்புறம் வெயில் அடிக்குது, மந்தமா இருக்கு, வெக்கையா இருக்குனே. மழைக்கு உண்டான வெயில் தான், ஆனா மழை வரல.
3: அருமையா சொன்னீங்க. இங்கேயும் அதே மாதிரிதான் மழை மழை பெய்யற மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்ப கூட நினைக்கிறோம் சாயந்தரம் மழை வரண்டா, இந்த வெயில் அடிக்கிறத பார்த்தா அது மழை வர மாட்டேங்குது. இந்த தகவலையும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். படம் வந்து ரிச்சா காரன் எம்ஜிஆர் நடிச்ச படம்.
2: ஓகேனா
3: பாடல் வந்து பம்பை ஒடுக்க கட்டி பரிவர்த்தம் மேலே கட்டுங்கிற
2: பாடல். தந்துடலாம்னா
3: நன்றிமா.
2: சேலத்துல இருந்து நம்ம கணேசன் அண்ணா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே அவங்க கடையில வந்து அவங்க சாப்பாட்டு உணவகம் வச்சிருக்காங்க. அவங்க வந்து உண்மைக்குமே நல்ல கருத்துக்களை தந்தாங்க. நாங்கள் வந்து பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்துறது இல்லை, அந்த பிளாஸ்டிக் பயன்படுத்துறதுனாலயே பயன்படுத்தாதனாலயே எனக்கு வர்ற கஸ்டமர்கள்லாம் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, வேற வழியில கடவுள் வந்து உங்களுக்கு வந்து வியாபாரத்தை மீட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா இன்னொரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம் அக்கா.
4: வணக்கம், நான் வசந்தி ரங்கநாதன் அரவுல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க
2: சொல்லுங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் நல்லா இருக்கேங்க.
2: சொல்லுங்க, இப்ப வந்து இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நீங்க என்ன பண்றீங்க?
4: நாங்க வந்து ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், பல வருஷமா வந்து
2: ஓயாம இதை சொல்றதே ஏதாவது ஒரு விழிப்புணர்வு வந்துடாதா அப்படிங்கறதுக்காக தான். இது நல்ல விஷயம் தானே, சொல்லுங்க.
4: ஆமா ஆமா கண்டிப்பா. இப்ப நாம கடையில அந்த மாதிரி உபயோகப்படுத்தாம தான் தவிச்சுட்டோம், ரொம்ப வருஷமாவே விட்டுட்டோம்.
2: இப்ப நீங்க கடை வச்சிருக்கீங்கல்ல, பிளாஸ்டிக் கவர் எல்லாம் எப்படி கேக்குறாங்களா இல்ல அவங்களே பை துணிப்பை கொண்டு வந்துடுறாங்களா?
4: இல்லைங்க, அப்பயும் யாரும் மாற மாதிரி எனக்கு தோணல, எல்லாமே கவர் வேணும் கவர் வேணும்னு வராங்க. ஆனா எங்க கடைக்கு வர்றவங்க மாறிட்டாங்க, இவங்க கொடுக்க மாட்டாங்க இவங்க கிட்ட இல்ல அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கிறதுனால ஏதோ ஒண்ணுல போட்டு கொடுங்க பரவாயில்ல. முதல்ல வேணாம் சொன்ன கவர் எல்லாம் இப்ப உபயோகப்படுத்துற அளவுக்கு
2: வந்து பிளாஸ்டிக் கவர் வந்து யூஸ் பண்றது இல்ல,
4: கேரி பேக் யூஸ் பண்றதுல நமக்கு பொருட்கள் வருது இல்லைங்களா கவர்கள்,
2: அந்த கவர்ல
4: நாங்க அதெல்லாம் வந்து முத குப்பைக்கு போடுவோம், இப்ப வந்து அதுல வந்து பொருட்கள் போட்டு கொடுத்துறோம் நாங்க.
2: ஓகேக்கா ஓகேக்கா.
4: அப்ப அது என்ன ஆகுதுனாக்க, இப்ப கேரி பேக் இப்ப எத்தனை கேரி பேக் அவங்க பக்கத்து கடையில வாங்கிட்டு வந்தாலுமே அந்த கவர் காலியா இருந்தாலுமே எங்க கிட்ட ஒரு பொருளை வாங்கினா அந்த கவர்ல போட மாட்டேன்றாங்க. ஒரே ஒரு பொருள் இருக்கும், அது கூட இதை போட்டுக்கோங்கன்னா இல்ல தாங்க இந்த கவர் எல்லாம் தாங்க நீங்க போட்டு எடுத்துட்டு போங்க எங்க கிட்ட கவர் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரிதான் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா முதல்ல நம்ம வந்து இந்த ஊர்கா உப்புகள்லாம் வந்து பிளாஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுல போட்டாக்க துரு பிடிக்காம இருக்கும், ஊர்கால செட்டு போகாம இருக்கும்ன்றதுக்காக. இப்ப வந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பீங்கான் ஜாடியில இல்ல போட்டோம்,
2: பீங்கான் ஜாடி பாட்டில்
4: எவசல்வர் இந்த மாதிரி அந்த மாதிரி நான் வந்து பீங்கான் ஜாடி எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். வாட்டர் பாட்டில் வந்து எவசல்வர் வாங்கிட்டேன். அப்புறம் வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக் வாளி எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதில் முதல்ல பாத்தீங்கன்னா எவசல்வர் வாளி அலுமினியத்துல இந்த மாதிரி எல்லாம் வரும்.
2: ஊறுகாயை வந்து சில்வர் பாத்திரங்கள்ல வைக்கும் போது டபக்குன்னு வெடிச்ச மாதிரி இருக்கு, எங்க வீட்டுல எல்லாம் ஒரு நாள் அப்படிதான் வெடிச்ச மாதிரி தான் தெரியுது.
4: இல்ல அது வந்து எவர்சில்வர்ல வந்து நிறைய குவாலிட்டி வருதுங்க, அந்த குவாலிட்டியான இது வந்து கொஞ்சம் காசு கூட போகுது எவர்சில்வர். அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம்னாக்க எந்த பிரச்சனையும் வர்றதில்ல. எவர்சில்வர்னால நமக்கு நிறைய குவாலிட்டி வருது இல்லைங்களா, அதுல வந்து கம்மியான தரம இருக்கிற எவர்சில்வர் வந்து வெடிச்சு போகுது பாத்திரம், அதுல வந்து துரு பிடிக்க ஆரம்பிக்குது, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வருது. அதனால அப்படி இல்லைனாக்கா நம்ம இந்த கண்ணாடி பாட்டில் வாங்கி வச்சுக்கலாம். கண்ணாடி பாட்டில் வாங்கி வச்சுட்டாலும்
2: நம்ம ரோட்டோரங்கள்லயே இந்த ஜாருகள்லாம் அழகழகா போட்டு விக்கிறாங்க.
4: ஆமா, பீங்கான் ஜாடி எல்லாம் அந்த காலத்து மாதிரி இப்ப நிறைய ஜாடிகள் அப்பயாச்சும் ஒரே மாடல்ல வரும். இப்ப எல்லாம் நிறைய டிசைன் டிசைனா வர்றதுனால வீட்டுக்கு தகுந்த மாதிரி கலர் கலராகவும் பூ பூவாவும் போட்டு நிறைய வாங்கி வச்சுக்கலாம். அதனே ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அது நம்ம எடுக்கக்குள்ள உடஞ்சிடும்னு நமக்கு ஒரு பயம் இருந்தாலுமே அது கொஞ்சம் அதிகமா போட்டு ஒரு ஓரமா வச்சுட்டு நம்ம உபயோகப்படுத்துக்குள்ள ஒரு சின்ன கிண்ணத்துல நம்ம எடுத்து வச்சு பரிமாறிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணக்குள்ள நமக்கு எந்த பிரச்சனையும் வராது.
2: ஓகேக்கா, தேங்க்யூக்கா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு வந்து இன்னொரு சொல்லணும்னு நினைச்சேன்.
2: சொல்லுங்க.
4: இந்த கவருக்காக வந்து அரசாங்கத்தால நம்ம அரசாங்கம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், இந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல எல்லாம் இருந்து கேரி பேக் வச்சிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையா செக் பண்ண வருவாங்க பாத்தீங்களா. அப்ப வந்து ஒரு கடையில போயிட்டு ஹோட்டல் கடையில கேரி பேக் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுவோம். அங்க வச்சிருக்கவும் அதெல்லாம் தூக்கி போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க அவங்க. அப்புறம் மதியம் சாப்பாட்டு நேரம் வந்து அவங்க அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு ஆபீசருங்க எங்களுக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தூக்கு டிபன் பாக்ஸ் இல்ல பாத்திரம் எல்லாம் என்ன கொண்டு வந்திருக்கீங்க, கவர்ல கட்டி கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, கவர் எல்லாம் கட்டி தர்றதில்லை, நாங்க யார் தருமா, எங்களுக்கு ஆபீஸருக்கு நீங்க கட்டி தர மாட்டோம் சொல்றீங்களா அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க தானங்க வந்து
2: எல்லாத்தையும்
4: எங்க கிட்டே திரும்பி வந்து கேக்குறீங்களே, ஒண்ணு போய் தூக்கு எடுத்துட்டு வாங்க இல்லைன்னாக்க நாங்க கொடுத்த கேரி பேக் கொண்டுட்டு வாங்க நாங்க கட்டி தரோம் சொல்லி கொஞ்சம் வாக்குவாதமே ஆயிடுச்சு.
2: அந்த தருணம் பயங்கரமா இருந்திருக்கும் ஆபீசர்ஸ்க்கு.
4: அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு வீட்டுல இருந்து அப்பெல்லாம் கேரியர் யூஸ் பண்ணவும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரியர் எடுத்து போட்டு போனா பிரச்சனை இல்ல தானே.
2: ஆமா ஆமாக்கா, ஆமாக்கா. நன்றி.
4: ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு.
2: நன்றி அக்கா உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: மோட்டார் சுந்தரம் பிள்ளை படம் பாட்டு வந்து காத்திருந்த கண்களேன்னு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு கூட.
2: மோட்டார் சுந்தரம் பிள்ளையா?
4: ஆமாங்க.
2: காத்திருந்த கண்கள் தந்துடலாம். தேங்க்யூக்கா. அரூர்ல இருந்து வசந்தி அக்கா தான் பேசினாங்க. அவங்க கடையில வந்து பிளாஸ்டிக் பொருளே கிடையாதான், கவர்லாம் வச்சு யூஸ் பண்றது இல்லையா. அந்த வர்ற பொருட்கள்ல வீட்டுக்கு அந்த கடைக்கு வர்ற பொருட்கள்ல வந்து நாங்க வந்து பிளாஸ்டிக் கவரை வந்து நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம்தான், பிளாஸ்டிக் இந்த மாதிரியே நம்மளும் குறைச்சிக்கலாம். அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்றுவிட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு இனி உங்கள் அறிவிலேயே. பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
4: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
3: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
7: நேரம் சரியாக 11:23 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். என்னதான் நம்ம பிளாஸ்டிக்கை ஒழிப்போம்னு சொன்னாலும் நம்ம அன்றாட பயன்பாட்டில் அதை தவிர்க்க முடியாத ஒன்றாதான் இருக்குது. பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியாது, ஆனால் குறைக்கலாம். அப்படி குறைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்தில் வாட்ஸ்அப்லேயும் ஒரு நேருமே கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
8: ஹாய், ஹலோ, வணக்கம். பேசுறேன். பெண்களுக்கு வந்து இந்த கட்டப்பையா இருக்கட்டும், ஷாப்பிங் கவரா இருக்கட்டும், உண்மையிலாம் ரொம்ப இருப்புங்க. ஒரு கடைக்கே போறோம், ஒரு கட்டப்பை கேட்க இடத்துல கூட ஒரு கட்டப்பை கொடுங்கனால தான் 2000 ரூபாய்க்கு ஜவுளி எடுத்து சொல்லி அதட்டி வாங்கிட்டு வருவோம். ஒரு கவர் கொடுத்த இடத்துல கூட ஒரு கவர் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வரதோட சரிங்க, அது பீரோ மேலையும் ஃப்ரிட்ஜ் மேலையும் போறதோட சரிங்க, நம்ம கடைக்கு போறோம். கடைக்கு போகும்போது நம்ம வந்து ஒரு அரிசியோ பருப்போ வாங்கும்போது நம்ம கட்டப்பையை எடுத்துட்டு போறோம், இல்ல அவங்க கொடுக்குற அந்த ஊதா கலர் பையன் கருப்பு கலர் பையன் நம்ம நம்பி போறோம், அதுலதான் நம்ம வாங்கிட்டு வரோம். நம்ம பீரோ மேலே கூட்டிருக்க அந்த கட்டப்பையை கொண்டு போனோம்னா பிளாஸ்டிக் கவர்ல தவிர்க்கலாங்க. அதே மாதிரி கிச்சன், கிச்சன்ல வந்து நிறைய பேர் வீட்டு கிச்சன்ல பார்த்தோம்னா பிளாஸ்டிக் டப்பா தான் இருக்கும். அதாவது பிளாஸ்டிக் டப்பாவெல்லாம் எடுத்துட்டு சம்பட குட்டி குட்டி சம்படம், மிளகு சீரகம், கடுகு போடுறதுக்கு குட்டி குட்டி சம்படங்களை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து பிளாஸ்டிக் பொருளை தவிர்க்கலாங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு பார்த்தோம்னா ஒரு சில பெற்றோர் பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு பிளாஸ்டிக் பாட்டில தான் தண்ணி கொடுத்து விடுவாங்க. எத்தனையோ தடவை ஸ்கூல்களையுமே சொல்றாங்க பிளாஸ்டிக் நாட்டோல விடுன்னு, ஸ்டீல் பாட்டில தண்ணி கொடுத்துடணும். இதையுமே ஒரு சில பெற்றோர் வந்து கேட்க மாட்டாங்க, பிள்ளைய ஃபுல்லாக வெறும் பிளாஸ்டிக் பாட்டில தான் தண்ணி கொண்டு போவாங்க. அதே மாதிரி இந்த ஜூஸ் கடையில் ஒரு இளநி குடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு லெமன் ஜூஸாக இருக்கட்டும், அவங்க ஸ்ட்ரா கொடுப்பாங்க, அந்த ஸ்ட்ராலாம் வாங்கி குடிக்கவே கூடாதுங்க. அதெல்லாம் தவிர்த்து விட்டோம்னால நம்ம எவ்வளவோ நம்ம நல்லா இருக்கலாங்க. ஏன்னா அது எல்லாமே பிளாஸ்டிக்கில் செய்கிறதாங்க. பிளாஸ்டிக்கில் நம்ம தவிர்த்துக்கிட்டோம்னா நம்ம நல்லா வாழலாம், நீண்ட காலம் நம்ம வந்து நல்லா வாழலாம். பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கடலோ சேப்பம் ரொம்ப நன்றி. எனக்கு ராமன் அப்துல்லா படத்திலிருந்து புதிதாய் பூக்கும் புத்தமுது கீர்த்தனம் கீர்த்தனம் சாங் போடுங்க. இந்த பாட்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. இந்த பாட்டை நான் எங்கள் அப்பாவுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். தேங்க்யூ.
7: கண்டிப்பாக டோனா வந்து ரொம்ப அருமையான தகவலை தந்திருக்காங்க. நம்ம ஒரு இளநியோ ஒரு ஜூஸோ குடிக்க போகும்போது கூட நமக்கு ஸ்ட்ரா பிளாஸ்டிக் தான் வருது. ஸ்கூல்லையுமே திடீர்னு கொண்டு வந்தாங்க பிளாஸ்டிக் பாட்டிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டீல் பாட்டிலும் அந்த காப்பர் பாட்டிலுமே நம்ம கொண்டு போயிட்டு இருந்தோம். திடீர்னு அது மறைஞ்சு இந்த இனக்கவர்ச்சி மாதிரி அந்த பிளாஸ்டிக் பாட்டில்களோட கவர்ச்சி, பாட்டில்கள் அழகழகாக வர்றதை பார்த்துட்டு பிள்ளைகள் மறுபடியும் அந்த ஸ்டீல்லேருந்து மறுபடியுமே மாறிட்டாங்க. அந்த பிளாஸ்டிக் எந்தளவுக்கு கவர்ச்சியாக வருதோ அதே மாதிரியே ஸ்டீல் பாட்டிலுக்குமே இப்போ கலர்லாம் ஸ்டீலில் சில்வர் கலரில் மட்டும்தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் பாட்டிலுமே வெளியே பூச்சி கலர் பூச்சிலாம் கொடுத்து எந்த அளவுக்கு அதை பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டீல் பாட்டிலுமே பீட் பண்ணிட்டு தான் இருக்குது. அடுத்ததான் இன்னொரு நேயருமே கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, அவங்க யார் எங்கிருந்து பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
9: வணக்கம் தலைமைகளே, இன்றைய தலைப்பின் படி பார்த்தோம்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் கட்டப்பை மஞ்சப்பை அப்படின்றத வந்து அதிகமாக பயன்படுத்தினது கிடையாதுங்க. ஏன்னா நாங்கள் பொதுவாக பெண்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா மேக்சிமம் அவங்க வந்து பைகள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் பசங்க வந்து அதிகமாக வந்து இந்த பைகள்லாம் நாங்கள் வந்து கையில் எடுத்ததும் இல்லை, எடுத்துகிட்டு போகிறதும் இல்லை. இன்கேஸ் நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்தி வேலை வரும்போது வீட்டில் சொல்லுவாங்க, தம்பி மஞ்சப்ப இது சக்கரை வாங்கிட்டு வாப்பா, தம்பி பால் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த நேரத்தில் போயிட்டு இந்த பையை தேட முடியாது. அப்போ உடனே என்ன பண்ணுவோம்னா அதுக்கு மாற்று வழியாக நம்ம அந்த பாலித்தீன் பைகளை தான் தேடுறோம். அது வந்து இன்னைக்கு எங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கலாம் ஆனாலும் கூட அது நிலத்திற்கும் சரி, அதை ஒரு வாயிலா ஜீவன் சாப்பிட்டா அந்த ஒரு ஜீவன் உயிருக்கும் சரி அது பாதிப்பை கட்டாயமாக ஏற்படுத்தும். அது மறுசுழற்சி ஆகிறதுக்கும் அது வந்து நீண்ட காலம் எடுத்துக்கும். அதனால தான் இன்னைக்கு அரசாங்கங்கள் பல விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்து ஒரு பாலித்தீன் பை தயாரிக்கிறதுக்கு இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி விதிமுறைகள் கொடுத்துருக்குறாங்க. மக்களும் வந்து அதை அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்கிறது என்னை பொறுத்த மட்டும் நம்மளுடைய இயற்கைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவி தான். ஸோ அந்த வகையில் ஒரு பாலித்தீன் பை வந்து இன்னைக்கு நிறைய இடங்களில் பயன்படுத்தப்படுது. இப்போ பெருநகரங்களில் இப்போ கோயம்புத்தூர்லாம் முடிஞ்ச வரைக்கும் 90% வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பாலித்தீன் பைகளை வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க. எந்த கடையில் பாலித்தீன் பை வந்து சேல்ஸ் பண்ணாலுமோ எடுத்து கொடுத்தாலுமோ உடனடியாக அவங்களுடைய உரிமம் ரத்து செய்யப்படுது, அதே மாதிரியே அபராதம் விதிக்கப்படுது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி அரசாங்கத்துக்கு மக்களும் வந்து ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து முற்றிலுமாக அந்த பாலித்தீனை ஒழித்து அதுக்கு பதிலாக மாற்று வழிகள் ஏதாவது மக்கள் பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ள பாலித்தீன் பைகளை கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி சொல்லப்போனால் பெரும்பாலான மருந்தகங்கள்லையுமே வந்து மருந்து பேக் செய்யக்கூடிய பைகள் பார்த்திங்கன்னா அந்த கவர் பார்த்திங்கன்னா பாலித்தீன் தான். அப்போ அதை மட்டும் நம்ம வந்து கேட்குறதில்ல, மாத்திரை வந்து தயாரிக்கிறது வந்து அந்த பாலித்தீன் கவர் தான் வந்து அதை பாதுகாக்குது. அப்படி இருக்கிற சமயங்களில் அதையும் வந்து மாற்று வழிகள் கொண்டு வந்து மக்களுக்கு அதை பயன்படுற வகையில் வந்து அதை செயல்படுத்தணும்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
7: கோயம்புத்தூர்லேருந்து ஜெரால்டு அவங்க தான் பேசியிருந்தாங்க.

0: அவங்களுமே அருமையான கருத்துக்களை தான் சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல பிளாஸ்டிக் கவர்களை வந்து ஓரளவுக்கு தவிர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்துதான் இன்னொரு நேயருமே கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யார், எங்கிருந்து பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: காலை வணக்கத்துடன், மண்டபம், முகேஷ் அம்பானி, பாம்பன், கடல் ஓசை எஃப்எம் 90.4 வழியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நேசக்கரங்கள் நிகழ்ச்சி. அறிவிப்பு செய்பவர் அமலி ஜெனிஃபர். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் கேட்டு சென்ற நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். தலைப்பு: பிளாஸ்டிக் ஒழிப்பது. பிளாஸ்டிக் ஆங்கில சொல், நெகிழி தமிழ் சொல் என்கின்ற ஓர் மக்கா பொருள் எங்கிருந்து வந்தது? பூமியில் மனிதன் கண்டுபிடிப்பு தானே. அதனை கண்டுபிடித்த மனிதன் பயன்பாட்டில் விட்டு இன்று அதனை அழிப்பதற்கு அத்தனை பேரும் முற்படுகிறோம். எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு மூலப்பொருளும் கண்டுபிடிப்பதற்கு முன் மண்ணிலிருந்து தான் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதனை சுழற்சி செய்து பயன்பாட்டிற்கு பொருளாக மாற்றி அமைக்கிறோம் என்பதே உண்மை. மஞ்சள் பை தொட்டு கொண்ட காலம் அது. எந்த ஓர் பாதிப்பும் இல்லாமல் இருந்தது. இன்று மக்கும் குப்பை மக்கா குப்பை என்று எதிலும் ஒன்றுக்கு இன்னொன்று போல குப்பையிலும் இரண்டு பிரிவை மனிதன் உண்டாக்கிவிட்டான். ஏனெனில் அறிவியல் தேவைதான். ஆனால் அந்த அறிவியலே நம்மை அழிப்பதாக ஆகிவிடக்கூடாது. இது இனிமே வரும் சந்ததிகள் அதை பயன்படுத்தாமல் இருந்தால் பூமியை காப்பாற்றி அமைக்கலாம். இல்லையெனில் நீண்டு கொண்டே போகும் அழிவின் விளிம்பிற்கு. பாடல் எந்திரன். புதிக மனிதா பூமிக்கு வா. இந்த பாடலை ஒளிபரப்பு செய்யுங்கள். நன்றி. மண்டபம், முகேஷ் அம்பானி. நெகிழி தவிர்ப்போம், நம்மை நம்ம பூமியை பேணி வளர்ப்போம்.
0: மண்டபத்திலிருந்து முகேஷ் அண்ணா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே ரொம்ப அருமையான தகவலையே தந்திருக்காங்க. பிளாஸ்டிக் அப்படிங்கிறது மனிதர்களால் கண்டுபிடிச்சாலும் அது முத முதல்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உகந்த பொருட்கள் அப்படின்னு எடுத்தாலே அது மண்ணிலிருந்து தான் நம்ம எடுத்தோம். அப்படி இருக்கும்போது அந்த பிளாஸ்டிக் கவர்களை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட அடுத்த தலைமுறைகளுக்கு அது பெரிய பாதிப்பையே ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்ததா மும்பையிலிருந்து அக்தர் அண்ணா, மக்களின் நண்பனாக வந்து இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து அறிமுகமாகி நம்மளோட வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி கலந்திருக்கு. அது கழிவினக்கத்தால் இயற்கைக்கும் மனித குலத்திற்கும் எதிரியாகவே மாறிடுச்சு. நம்மளோட முடிஞ்ச அளவு இந்த நெகிழியை வந்து தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சா துணிப்பையை கொண்டு போய்க்கலாம். ஒரு முறை பயன்படுத்துகிற பாட்டிலு, கப்பு, தட்டு, இது மாதிரி இந்த ஒன் யூஸ் பாட்டிலு, யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டு அதுக்கு பதிலாக எஃகு அல்லது கண்ணாடி பாட்டிலு பாத்திரங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டிக் கழிவுகளை தனியா பிரிச்சு மறுசுழற்சி பண்றதுக்கு அனுப்பிடலாம். எப்படி மக்கிற குப்பை மக்காத குப்பை அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சிறிய மாற்றங்கள் நம்ம அடுத்த தலைமுறைக்கு பெரிய பரிசாவும் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு, நெகிழியை குறைப்போம், இயற்கையை பாதுகாப்போம், எதிர்கால சந்ததிக்கு நல்ல உலகை விட்டு செல்வோம் அப்படின்னு மும்பையிலிருந்து அக்தர் அண்ணா தான் சொல்லியிருக்காங்க. அவங்க மானிட சேவை துரோகமா அப்படிங்கிற பாடலை உன்னால் முடியும் தம்பி அப்படிங்கிற படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அக்தர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுமே இந்த கடலுக்கு போகிற மீனவர்கள் இருக்காங்கல்ல, விசைப்படகு மீனவர்களாக இருக்கட்டும், நாட்டுப்படகு மீனவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் விசைப்படகு மீனவர்கள் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வந்துடுவாங்க. ஆனால் நாட்டுப்படகு மீனவர்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கள் மேபி 10 கூட தங்களுக்கு கிடப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் இல்லை

சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு போகிற அந்த மசாலா பொருள், அரிசி சாமான்கள், இதெல்லாம் ரொம்ப சாமான்கள் வாங்கிட்டு போவாங்க. அதுவும் இல்லாமல் வாட்டர் பாட்டில் வேற வாங்கிட்டு போவாங்க, தண்ணி கேன், ஃபில்டர் கேன் வாங்கிட்டு போவாங்க. இதுகளெல்லாம் இந்த மாதிரி பொருட்கள், உணவுப் பொருட்கள், பிளாஸ்டிக் கவர்கள், இது இதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கவரில் சேர்த்து வச்சுட்டு கரையை வந்து போடலாம். அது மட்டும் இல்லாமல் தண்ணி கேன் வாங்கிட்டு போகிறீங்கல்ல, அதில் சூரிய ஒளி படாமல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சூரிய ஒளியில் வச்சுட்டே நீங்கள் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பாட்டிலை சுற்றி பச்சை கலர் பூஞ்சை வந்து பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை கவனிக்காமல் எடுத்து நீங்கள் தண்ணியை குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே ஒரு மாதிரி டேஸ்ட் ஒரு மாதிரி மாறி இருக்கும். அதை எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல, நான் கவனிச்சிருக்கேன். ஒரு பாட்டில் வந்து வெயிலில் இருந்துச்சு அப்படின்னா அதில் உள்ள நுண் அந்த பிளாஸ்டிக் வாடையும் சேர்ந்து வருது. அது மட்டும் இல்லாமல் அதில் சூரிய ஒளியில் ஏதாவது வேதிவினை புரிஞ்சு நம்ம உடம்புக்குமே சில பல வியாதிகளையும் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:42 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். என்னதான் நம்ம பிளாஸ்டிக்கை ஒழிப்போம்னு சொன்னாலும் நம்ம அன்றாட பயன்பாட்டில் அது தவிர்க்க முடியாத ஒன்னாதான் இருக்குது. பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியாது, ஆனா குறைக்கலாம். அப்படி குறைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்தில் ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
3: சொல்லுங்க, நான் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் பா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னா சொல்லுங்க. இப்ப நம்ம பிளாஸ்டிக் ஒழிப்பை பத்தி தான் நம்ம பேசிட்டே இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில. நீங்க வீட்ல எப்படி பிளாஸ்டிக் பயன்பாடு எப்படி இருக்கும்?
4: எங்க வீட்ல பிளாஸ்டிக் அப்படிங்கறதே யூஸ் பண்றது கிடையாது பா. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில கூட நாங்க கண்டெய்னரா இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டிலா மாத்திருக்கோம். அதே மாதிரி பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்றது இல்ல, அது பதில துணிப்பை அல்லது மஞ்சப்பை அப்படிங்கறது யூஸ்
3: பண்ணி.
4: ஆமா, வெளியில போனாலும் அந்த பிளாஸ்டிக் பையி மஞ்சப்பையி இதுலதான் பண்றோம். நம்ம ஹோட்டலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க அவங்க கிட்ட பிளாஸ்டிக் கவர்ல நீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு.

0: நினைக்கிறாங்க இந்த பிளாஸ்டிக் பை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கம்ஃபர்டபிளா இருக்கும் கொண்டு போவானே. ஆனா இந்த பிளாஸ்டிக் பைய ஒழிச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் பை நிலத்துல விழுந்து அதை டீகம்போஸ் ஆகிறதுக்கு 450 வருஷம் ஆகும். அப்போ நம்ம எதுக்கு அதை யூஸ் பண்ணணும், அதுக்கு பதிலாக நம்ம கட்டப்பை எடுத்துட்டு போறா நமக்கு என்ன கௌரவம்
1: கிடையாது. கட்டப்பைய வந்து நம்ம எல்லாருமே எடுத்துட்டு போறதுல ஒரு சில பெண்கள் கூட எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆண்கள் வந்து கட்டப்பையெல்லாம் வேணாம், நான் போய் ஜாமான்களை அட்டைப்பட்டியில கூட வாங்கிட்டு வர்றவங்க சில பேர் இருக்காங்க. சில பேர் கவர்களை நம்பியே போறவங்களும் இருக்காங்கல்ல.
0: உண்மைதான், இந்த கட்டப்பைய இந்த மஞ்சப்பையெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு போனது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். ஏன்னா அதனாலதான் நம்ம சமுதாயம் அப்படிங்கறது கேள்விக்குறி ஆகுது. அதனால வேண்டாம் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்றது அப்படிங்கறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நிறைவா ஒண்ணு சொல்லணும்னாப்பா, பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு ப்ராமிஸ் மாதிரி எடுத்துட்டு அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணினோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பொறுப்புணர்வு அப்படிங்கறது தேவை. அதே மாதிரி நான் ஒத்தம் யூஸ் பண்ணலன்னா என்ன தெரியுமா?
1: ஹலோ,
0: பொறுப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயம் பிளாஸ்டிக் இல்லா உலகம் அப்படிங்கறது நம்ம பண்ண முடியும்பா.
1: கண்டிப்பானா உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. அண்ணா உங்களுக்கு என்ன படத்துல இருந்து பாடல் வேணும், டைம் இருந்தா தந்துடலாம், கேளுங்க.
0: இல்லப்பா நீங்க எனக்கு பாடல் வேண்டாம், நீங்க அப்படியே போடுற பாட்டோட நினைச்சுக்கிறேன்ப்பா.
1: தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
0: நன்றி.
1: சந்திரசேகர் அண்ணா தான் பேசினாங்க. அவங்க வந்து வீட்டில் வந்து பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணுறதில்ல. ஏன் பெரும்பாலும் ஆண்களோ ஒரு சில ஆண்கள் வந்து கடைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் கட்டப்பைய ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பைய தூக்க சொன்னா கூட நான்லாம் தூக்க மாட்டேன்ப்பா, எனக்கெல்லாம் அதெல்லாம் தூக்கவே முடியாது அப்படின்னு ஒரு சில ஆண்கள் வந்து சொல்கிறத நான் காதாலேயே கேட்டிருக்கேன். அடுத்ததான் இன்னொரு நேர்மை நினைச்சிருக்காங்க. அவங்க யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: ஆ சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? நான் நல்லா இருக்கேன்னா நீங்க சொல்லுங்க. இப்ப பிளாஸ்டிக் பயன்பாடு உங்க வீட்டுல எப்படி, கம்மியா இருக்கா இல்ல துணி பைகளை யூஸ் பண்றீங்களா?
2: துணி பை தான் மேடம், பிளாஸ்டிக் தான் அவ்வளவு இல்ல, அவன் வாட்டிக்கிறேன்.
1: ரொம்ப நல்லது. இப்ப கடைக்கு எல்லாம் போகும்போது கட்டப்பை கொண்டு போயிருவீங்களா? இந்த சந்தைக்கு எல்லாம் போகும்போது வெக்கப்பட மாட்டீங்களா?
2: கட்டப்பையே இந்த சந்தைக்கு போகும்போது இந்த கட்டப்பையே
1: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
2: கருப்பு பாடல்.
1: கருப்பு பாடல்கள்
2: கருப்பு படத்துல இருந்து
1: சாமி பாட்டு தானே, சூர்யா படம் தானே, தந்துடலாம்னா? நம்ம ஒரு விஷயம் உண்மைக்குமே தெரிஞ்சுக்கணும். அந்த நாளையில ஸ்கூலுக்கு எல்லாம் போகும்போது வந்து ஜீன்ஸ் பேக்கு, துணி பை, ஒன் சைடு ஷோல்டர் பேக்கு, துணியிலேயே பேக்கு, அதில் தான் ஒரு தடவை இந்த வருஷம் வாங்கி கொடுத்தாங்கன்னா வீட்டில் சொல்லிடுவாங்க 3 வருஷம் 4 வருஷத்துக்கு இதைத்தான் நீ இது பண்ணணும். அப்படியே பிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அந்த பிஞ்சதை கூட நமக்கு வீட்டில் கஷ்டப்பட்டுனாலும் தச்சு தந்துடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு உரமாக இருக்கும், ரெண்டு பக்கமும் கிளிப்பு மாட்டுற மாதிரி நல்ல அகலமாக ரெக்டாங்கிள் சைஸில் இருக்கும், ஸ்கொயர் சைஸில் நல்ல நீளமாக இருக்கும். அந்த பேக்லாம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னே தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்ஸ் பேக்கு, ஜீன்ஸ் பேக்லாம் அப்போ போடும்போது ஒரு மாதிரி இருக்கும், அவ்வளவு நாள் உழைக்கும் ஜீன்ஸ்னால் சும்மாவா அப்படி உழைக்கும். இப்பயும் அந்த ஜீன்ஸ் பேக்கு எங்க போயிருக்கு அப்படின்னு தெரியல. கல்யாண வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாழை இலை, அந்த வாழை இலையும் இப்போ வந்து ஒரு சில இடங்களில் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 ரவுண்டுக்கு வேணால் அந்த வாழை இலை ஓடும், ஒரு சில இடங்கள் அப்படிலாம் இல்லை. அந்த பிளாஸ்டிக் பூச்சு பூசப்பட்ட அந்த பேப்பருக்கு மேலே அந்த பிளாஸ்டிக் பூச்சு பூசப்பட்ட பேப்பர்கள் தான் யூஸ் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கலாம், பிளாஸ்டிக் நம்ம வாழ்க்கையில இருந்து முழுசாக ஒழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சாலும் அதுக்கு காரணம் காட்டி எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக்கையே நம்பி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நம்ம கையில இருக்கிற வாய்ப்புகளை பார்த்து எங்கெல்லாம் பிளாஸ்டிக்கு பதிலாக வேற வழி இருக்கோ அங்கெல்லாம் அந்த வழியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய விஷயங்களை செய்யணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரும் எடுக்கிற சின்ன முடிவுகளில் தான் அந்த மாற்றம் ஆரம்பமாகுது. இன்னைக்கு நாம எடுக்கிற ஒரு நல்ல முடிவு நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு பழக்கமா மாறலாம், அந்த பழக்கம் அடுத்தவங்களுக்கும் போகலாம். நான் ஒருத்தை மட்டும் என்ன பண்ண முடியும்னு நினைச்சா எதுவுமே மாறாது. என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு நினைக்க ஆரம்பித்தாலே போதும், எல்லாருமே ஒரே நாளில் மாறணும்னு இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினாலே பெரிய வித்தியாசம் தெரியும். நம்ம வசதிக்காக வர்ற ஒரு பொருள் நம்ம சுற்றுச்சூழலையே பாதிக்குது அப்படின்னா அந்த கவர் நமக்கு தேவையா தேவையில்லைன்னு தான் சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர்களையே வந்து குறைச்சிக்கிட்டு ஒரு மஞ்சப்பையவோ அந்த நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டிமார்கள் இந்த மருந்து இப்பயுமே ஒரு சில பேர் நம்ம தாத்தா பாட்டிகள் மருந்துகளை வைக்கிறதுக்கு அந்த

விஷயங்கள் பண்ணும் போது நம்ம அடுத்து வர்ற சந்ததிகளுக்கு நம்ம வந்து எதையோ ஒரு பெரிய பாரத்தை விட்டுட்டு போற மாதிரியே இருக்கும். பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியாது, ஆனா குறைக்கலாம். அந்த குறைப்பு எங்க இருந்து ஆரம்பிக்கணும் கேட்டா, அது கடையில இருந்தோ அரசாங்கத்தில இருந்தோ இல்லைங்க, நம்ம வீட்டில இருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்ம கையில இருக்கிற ஒரு சின்ன முடிவுல இருந்து தான் அந்த மாற்றம் ஆரம்பிக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிறைய நேயர்கள் கலந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, நானுமே தந்தேன். இது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க அமளி ஜெனிஃபர். அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

கேட்டது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசிஎஃப்எம் 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் மதி. நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல ஒரு திறமை இருக்கும். நிறைய பேர் கூட சின்ன பிள்ளைங்க கிட்ட கேட்பாங்க, நீ பெரிய ஆளா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன்னு. அப்ப குழந்தைங்க அவங்களுக்கு பிடிச்சத சொல்லுவாங்க. ஆனா வளர வளர நம்மளோட சிந்தனைக்குள்ள வேற விதமான லட்சியங்கள்லாம் வரும். எப்படின்னா, சின்ன வயசுல ஒரு குழந்தைக்கு டான்ஸ் ஆடுறதோ இல்ல பாட்டு பாடுறதோ இல்ல நடிப்பு திறமையோ இல்ல விளையாட்டுல ஒரு திறமை இருந்திருக்கும். ஆனா அவங்க வளரும் போது அவங்களோட சிந்தனையில படிச்சு ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் இல்ல இன்ஜினியர் ஆகணும் போலீஸ் ஆகணுங்கிற லட்சியமா வச்சிருப்பாங்க. ஒரு சிலர் திறமை நோக்கி போவாங்க, இன்னும் சிலர் லட்சியத்தை நோக்கி போவாங்க. ஆனா இந்த ரெண்டையுமே ஒரே நேரத்துல பண்ண முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அதுக்காக நம்மளோட முயற்சியையும் உழைப்பும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட திறமையிலையும் நம்மளோட லட்சியத்திலையும் நம்மளால வெற்றி அடைய முடியும். அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறவங்க தான் ஜசீரா சுல்தானா. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரை பூர்வீகமா கொண்டவங்க. பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இவங்க சென்னையில தாங்க. இவங்களோட பெற்றோர் ரெண்டு பேருக்குமே இசை மேல தீராத பற்று இருந்திருக்கு. ஆனா அப்போ அவங்களால முறைப்படி சங்கீதத்தை கத்துக்க முடியாம போயிருந்திருக்கு. இவங்க வீட்டுல எப்பவுமே ஆன்மீக பாடல்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்குமா. சின்ன வயசுல இருந்தே ஜசீரா இந்த பாடல்கள்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால இவங்க 1வது வகுப்பு படிக்கும் போதே அவங்க ஸ்கூல்ல நடந்த காம்படிஷன்ல மும்மத பாடல்களையும் பாடி பரிசுகளையும் வாங்கியிருக்காங்க. நம்ம பாட்டு பாட போறோம் அப்படின்னா அந்த பாடலோட அர்த்தத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளூர அதை உணர்ந்தா மட்டும்தான் அந்த பாடலை நம்மளால சிறப்பா பாட முடியும். இப்படி பல இடங்கள்ல பாடல்களை பாடி அது மூலமா ஆல்பம் பாடல்களும் பாட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆல்பம் பாடல்கள் பாடினது மூலமா தான் வெளி உலகக்கே இவங்க தெரியவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல தான் இவங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா சென்னையில ஃபேமஸான வானொலி நிலையம் சார்பில் நடந்த பாட்டு போட்டியிலையும் கலந்துக்கிட்டு அதுலயும் டாப் 10 பாடகர்கள்ல ஒரு ஆளா செலக்ட் ஆயிருக்காங்க. இப்பவும் கர்நாடக இசையை முறைய கத்துக்கிட்டு ஒவ்வொருத்தங்களும் இசையை ரசிக்கிற அளவுக்கு பாடல்களை பாடிக்கிட்டும் பல விருதுகளையும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இது இவங்களோட திறமைக்கு கிடைச்ச பரிசுன்னே சொல்லலாம். ஆனா இவங்களோட லட்சியம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், மருத்துவத்துறையில முக்கியமான துறைன்னு நம்ம பார்த்தோம்னா மயக்கவியல் துறை தான். அதாவது நம்ம ஆபரேஷன் பண்ணும்போது வலி தெரியாம இருக்கிறதுக்காகவும் இல்ல நம்ம உடம்புல இருந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதி அகற்றணும் அந்த இடத்துல ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்த சுத்தி ஒரு ஊசி மருந்து போடுவாங்க. அந்த துறையில தான் இவங்க பணி செஞ்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம கொரோனா வந்த நாட்கள்லயும் 2015 சென்னையில வெள்ளப்பெருக்கு வந்தப்பவும் மக்களுக்கு தேவையான மருத்துவ சேவைகளை நேரடியாகவும் போன் மூலமாகவும் மக்கள்கிட்ட பேசி எப்படி மக்கள் தங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி மக்களுக்கு ஆறுதல் மட்டும் இல்லாம தன்னம்பிக்கையா இருக்கவும் வழிகாட்டியிருக்காங்க. இப்படி ரெண்டு துறைகள்லயுமே சிறப்பா தன்னோட பணியை செஞ்சுட்டு வர்ற ஜசீரா சுல்தானா வெற்றிய நினைக்க விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்கள்ல நம்ம பார்த்தோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு கலையை கத்துக்கிறதுல ஆர்வம் இருக்குதுன்னு தெரிஞ்சா நம்ம அதுல சேர்த்து விடுவோம். அப்படி சேர்த்து விட்டோம்னா பெண் குழந்தைக்கு இதெல்லாம் தேவையானு சுத்தி இருக்கிறவங்க கேட்பாங்க. இப்படி கேக்குறதுனால சேர்த்து உடன் நினைச்ச நமக்கே மனசு மாதிரி வேண்டான்னு சொல்லிருவோம். அப்பதான் பெண்ணா பிறந்ததெல்லாம் ஒரு தப்பான்னு நமக்கு தோணும். அதே மாதிரிதான் ஜசீரா சுல்தானாவோட சொந்தக்காரங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களோட பெற்றோர் அதை கண்டுக்காம இவங்கள இசை பயிற்சி வகுப்புல சேர்த்து விட்டுருக்காங்க. இப்போ யாரெல்லாம் இதெல்லாம் தேவையானு சொன்னாங்களோ அவங்களே ஜசீராவுக்கு கிடைச்ச பாராட்டுகளையும் வாய்ப்புகளையும் வரவேற்பையும் பார்த்துட்டு இப்போ தங்களோட பெண் குழந்தைகளையும் இசை பயிற்சியில சேர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில பாதி நேரம் நம்ம அடுத்தவங்க சொல்றத கேட்டுதான் நம்மளோட வாழ்க்கையை வீணடிக்கிறோம். ஆனா அது எல்லாத்தையுமே கண்டுக்காம கலையையும் மருத்துவத்தையும் தன்னோட ரெண்டு கண்ணா நேசிச்சுட்டு இருக்கிற ஜசீரா சுல்தானாவுக்கு கடல் ஓசிஎஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசிஎஃப்எம் 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சூலியான்சு. வணக்கம். மூக்கூர். நாங்கள் சின்ன பிள்ளையிலே நாங்கள் வந்துட்டோம்.
2: இங்கே வந்த பின்னாடி வளர்ந்து இருந்த பின்னாடி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கெட்டி வச்சாங்க. நான் இன்னைக்கு கெட்டி கொடுத்ததுல இருந்து 100 நாள் வேலை வச்சிருக்கேன். கிங்கா பிங்களா வேலை வச்சிருக்கேன். இது மீன் வித்துருக்கேன். கொத்தனார் வேலைக்கு போயிருக்கேன். நான் கெட்டி கொடுத்த பின்னாடி என்னை வேலை வைக்காம சாப்பிட்டதே கிடையாது. இன்னும் வரை நான் அரசாங்கம் வேலை பார்க்குறேன். புருஷன்ட்ட அடி வாங்க மாட்டேன். பிள்ளைகிட்ட அடி வாங்குற மிதி வாங்குற வாழ்க்கையில எல்லாமே நான் நடக்கு. யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன், போகவும் மாட்டேன். யார் என் வேலை உண்டு, என் வெட்டி உண்டு, வருவேன், என் வீட்டுக்களே படுத்துக்கிடுவேன். வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னும் அரசாங்க வேலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பா இல்லை, அம்மா இல்லை, என் கூட பிறந்தா யாரும் இல்லை. நான் ஒரு ஆளாக தான் இருக்கேன். புருஷன் இருக்காப்புல பிள்ளை இருக்கு. பிள்ளைகளாம் இருந்து எனக்கு ஆதரவு கிடையாது. ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, எந்த ஆதாரம் எனக்கு கிடையாது. அந்த இடத்துல இருந்து தொங்கிக்கிட்டு இருக்கேன். ஏன் நல்லா ஓடிக்கிட்டு தான் புருஷன் பிள்ளை இருக்காங்க. என்ன குடிப்பான், அடிப்பான், 2-3 நாள் கோயிலில் கிடக்கிறது மாதிரி வர்றது, இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆமாம், என் வாழ்க்கை நான் இப்படியே தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். என்ன செய்ய தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நைட் டியூட்டினா அதான் எனக்கு வேலை. நர்ஸுமார்களுக்கு துணைக்கி இருக்கிற வேலை. எத்தனையோ வேறு விரவு கட்டையாக செத்தா குணத்தையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தைரியம் அனுப்பேன். மேலெல்லாம் தொட்டு பார்ப்பேன். ஐஸாக இருக்கேன். நான் எதுவுமே திப்ப பயப்பட மாட்டேன். மண்டை உடச்சிட்டு வருவாங்க, காலை வெட்டிட்டு வருவாங்க, கையை வெட்டிட்டு வருவாங்க. அதெல்லாம் ரத்தத்தை அப்படி இருந்தாலும் எனக்கு சுகர் தான். அப்படின்னா மனசை தைரியப்படுத்திக்கிட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டு அந்த வேலையில் நிற்கிறேன். 3 வருஷம் ஆகிட்டேன். நம்ம போய் சேர்ந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்துட்டாலும் 108 வர வச்சு நான் அனுப்பி விடுவேன். எல்லாரும் சேர்ந்து வேறு மாதம் 7 ரூபா வாங்குற ஒரு நல்லதுங்கம்பில் கொள்ளாதீங்கம்பில் வெந்த வஞ்சி சோத்தை தவிர எதுவும் கிடையாது. இந்த மகன் சாப்பிடாம இருக்கானா, பொங்கியும் பொங்காமையும் அவனை வச்சுக்கிட்டு சோறுங்க முடியாது. தாய்க்கு பிள்ளைக்கு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கு. 1 மாதம் ஆகிட்டு இப்படித்தான் நான் இருந்துக்கிறேன். எனக்கு நான் தாய் வீட்டில் கஷ்டப்பட்டேன். எங்கள் அப்பா குடியாராக தான் என்னை நல்லா வச்சாக வாங்கினாக வச்சாக கெட்டு கொடுத்து வந்து எனக்கு நிம்மதி அடையாது. ஒரே வாழ்க்கை வேலை பார்த்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இனி அறுக்க வச்ச காலத்துக்கு நான் வேலை தான் பார்த்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம். சூலியான்ஸ் பிராஞ்சிஸ் நகர்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அறிவிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
4: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
3: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 975.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைந்திருப்பது கடலோசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சியில. இப்பெல்லாம் வெயில் அதிகமா இருக்கு. இந்த வெயிலை சமாளிக்க முடியாததால நிறைய பேரு வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்ல. ஏன்னா காலையில 9:30 மணிக்கெல்லாம் வெயில் சுட்டரிக்க ஆரம்பிச்சிருது. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறதா இருந்தா மட்டும்தான் வீட்டை விட்டே நிறைய பேர் வெளியே வர்றோம். ஆனா வெயிலையே வேலை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க, தலையில ஏதாச்சும் துணி போட்டிருப்பாங்க, இல்லனா கொடை புடிச்சிட்டு நடப்பாங்க. ஆனா ஒரு சிலர் செய்யற வேலைக்கு இதெல்லாம் புடிச்சிட்டு நடந்தா சரியா வராதுல்ல. அதுலயும் ரோட்டு ஓரத்துல எல்லாம் சின்ன சின்னதா கடை போட்டு தொழில் செய்யற பெண்களுக்கு கட்டாயம் இதுக்கு பதிலா ஒரு பொருள் வேணும்ல. அப்ப என்ன பண்ணலாம், இந்த கொடை துணிக்கு பதிலா என்ன பொருள் நம்மள வெயில இருந்து பாதுகாக்குன்னு பாத்தீங்கன்னா அது தொப்பி. அதுலயும் நம்ம சாதாரண தொப்பி வச்சோம்னா தலையில ரொம்ப வேர்த்து ஒரு சிலருக்கு தலைவலி வரும், ஒரு சிலருக்கு ஜலதோஷம் வரும், அப்படி இல்லனா நிறைய பேருக்கு முடி கொட்டவும் ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்க நம்ம நல்ல காற்றோட்டமான பன ஓலையில செஞ்ச தொப்பிய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தொப்பி வெயில இருந்து நம்மளோட முகத்தை மட்டும் இல்லாம கழுத்தையும் பாதுகாக்கும். சூரிய கதிர்களை தடுத்து நம்மளோட சருமம் கருப்பாகாமவும் தடுக்கும். இந்த பன உலையில செய்யற தொப்பி வந்து நம்மளோட சுற்றுப்புற சூழலுக்கும் உகந்ததா இருக்கும். இந்த தொப்பி கையால தான் செய்வாங்க. பன உலையில செய்யறதுனால ரொம்ப குளிர்ச்சியாவும் ஆரோக்கியமாவும் இருக்கிறதோட நல்ல காற்றோட்டமாவும் இருக்கும். சரி, இந்த பன உலை தொப்பி எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. முதல்ல நம்ம நல்ல தரமான தேவையான நீளத்திற்கு ஏத்த மாதிரி பன ஓலைகளை வெட்டி அதுல இருக்கிற குச்சிகளை பிரிச்சு ஓலை மட்டும் எடுத்துக்கணும். நம்ம எந்த வகையான தொப்பி செய்ய போறோமோ அந்த அளவுக்கு ஓலைய சின்ன பகுதியா வெட்டி எடுத்துக்கணும். மெலிசாக்குன்னு ஓலை வச்சு தொப்பி செய்யறதுக்கு தேவையான வட்டத்தை முதல்ல நம்ம உருவாக்கணும். ஓலைய ஒண்ணுக்கு மேல ஒன்னா வச்சு நம்ம பின்னி போடுவோம்ல, குழந்தைங்களுக்கு ஜட போடுவோம்ல, அதே மாடல்ல பின்னி தொப்பியோட அடிப்பாகத்தை முதல்ல உருவாக்கணும். பின்னல் செய்யும் போதே தொப்பியோட வடிவத்தையும் அதோட அளவையும் அப்பப்போ நம்ம சரி செஞ்சுக்கணும். ஒருவேளை தொப்பி பண்ற முறை உங்களுக்கு சிக்கலா இருந்துச்சுன்னா தொப்பி செய்யறதுக்கான நிறைய வீடியோக்கள்லாம் இப்போ இணையதளங்கள்ல இருக்கு. அதை பார்த்தோ இல்லைன்னா அந்த தொழில் செய்யறவங்க கிட்ட கூட நம்ம நேரடியா போய் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பகுதிகள் எல்லாம் எப்பவுமே வெயில் அதிகமா இருக்கும். இந்த ராமேஸ்வரம் சுற்றுலா பகுதியா இருக்கிறதால நிறைய பேரு வெளியூர்கள்ல இருந்தும் வெளி மாநிலங்கள்ல இருந்தும் வெளி நாடுகள்ல இருந்துமே வருவாங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பேக்கரும்பு பகுதியிலயும் ராமநாத சுவாமி கோயில் பக்கத்துலயும் நிறைய பேரு இந்த தொப்பியை தான் அதிகமா விற்பனை பண்றாங்க, விற்பனையும் ஆகுது. அதுலயும் நிறைய பெண்கள் தான் இந்த தொழில இறங்கி வேலை செய்யறாங்க. சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற பெண்கள் தாராளமா பண ஓலையில தொப்பி செஞ்சு நம்ம விற்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சிக்காக உங்க கூட

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படினா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
4: கடலோசை FM 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் மதி. ஒரு குடும்பத்துல பெண் இல்ல அப்படின்னா அந்த குடும்பத்துல எதுவுமே இல்லைன்னு ஒரு சிலர் சொல்வாங்க. ஆனா அது அப்படி கிடையாதுங்க. ஒரு பெண்ணு சொல்லும் போது வீட்டுல குழந்தைங்களை கவனிச்சுக்கிட்டு ஒரு இல்லத்தரசியா இருப்பாங்க, இல்ல ஒரு அலுவலகத்துல பணி புரிஞ்சுட்டு அங்க ஒரு நல்ல பதவியில இருந்துட்டும் குடும்பத்தையும் கவனிச்சுக்கிற ஆணிவேராவும் இருப்பாங்க. இப்படி அவங்க குடும்பத்தோட வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் முக்கியமான இடத்துல இருக்கிற ஒரு பெண் திடீர்னு அந்த இடத்துல இல்ல அப்படின்னா அந்த குடும்பத்தோட வளர்ச்சிக்கு ஒரு தடையா இருக்கலாம். இதுல பெரும்பாலான பெண்கள் மனதளவுல மட்டும் இல்லாம உடல் அளவுலயுமே பாதிக்கப்படுவாங்க. இப்ப இருக்கிற நிறைய பெண்களுக்கு காமனா வர ஒரு பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெள்ளைப்படுதல் தான். இந்த வெள்ளைப்படுதல் வந்துச்சுன்னா பெண்கள் நார்மலாவே இருக்க மாட்டாங்க, அதை தொடர்ந்து அவங்களுக்கு நிறைய தொற்று நோய்களும் வர வாய்ப்பு இருக்கு. இயற்கையாவே பெண்களோட யோனியில இருந்து சுரக்கிற நிறமற்ற இல்லனா வெளிர் நிறத்துல பிசுபிசுப்பா வர்ற ஒரு திரவம் தான் வெள்ளைப்படுதல் சொல்லுவோம். பெண்களோட பிறப்புறுப்பு சுத்தமாவும் நோய்கிருமிகள் தாக்காமலும் பாதுகாக்கிறதா இந்த திரவத்தோட வேலைன்னு சொல்லலாம். சாதாரணமா ஒருத்தங்களுக்கு வெள்ளப்படுது அப்படின்னா அது நிறம் இல்லாம இருக்கும், இல்லனா கொஞ்சம் வெள்ள நிறத்துல இருக்கும், அதுவும் இல்லனா துர்நாற்றம் இல்லாம இருக்கும். இதை தவிர்த்து பிறப்புறுப்புல அரிப்பு இருக்கு, எரிச்சல் இருக்கு, வெள்ளப்படும் போது அதிக துர்நாற்றம் இருக்கு, நார்மலா வெளியேறதை விட அதிகமா வெள்ளப்படுது, இல்ல கலர் சேஞ்ச் ஆகி பச்சை நிறத்திலயோ மஞ்சள் நிறத்திலயோ ரத்தம் கலந்தோ வருதுன்னா நம்ம கட்டாயமா நம்ம டாக்டரே பார்க்கணும். இப்படி வர்றது நோய் தொற்று, புற்றுநோய், இல்லனா பிறப்புறுப்புல ஏதாவது மாற்றம் வந்தாதான் இப்படி வெள்ளையுமே அதிகமா படும். எதனால இந்த வெள்ளப்படுதல் அதிகமா வருதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்மளோட உடம்புல ஏற்படுற ஹார்மோன் மாற்றம், ரெண்டாவது கர்ப்ப காலங்கள்ல அதிகமா வரும், மூணாவதா மாதவிடாய் சுழற்சி, நாலாவதா கருத்தடைக்கான நம்ம மாத்திரைகள் பயன்படுத்துவோம்ல அப்பந்தான் இது அதிகமா வரும். பெண்கள் கிட்ட ஒரு அசால்ட் இருக்குங்க, அதாவது எந்த நோய் வந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலான்னு அதுக்கு ட்ரீட்மெண்டே எடுக்காம இருப்பாங்க. ஆனா ஒரு சில பிரச்சனைகளுக்கு நம்ம அப்பப்பவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மட்டும்தான் ரொம்பவே சரியான செயலா இருக்கும். அப்படி பெண்கள் எடுத்துக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்ல ஒண்ணுதான் இந்த வெள்ளைப்படுதலுக்கான ட்ரீட்மெண்டையும் நம்ம உடனே பண்ணணும். அந்த காலத்துலலாம் பெரியவங்க இதுக்குன்னு ஒரு சில கை மருந்துகள்லாம் வச்சிருப்பாங்க. ஒருவேளை வீட்டுல இருக்கிற பெரியவங்க அந்த கை மருந்துகளை பயன்படுத்த சொன்னாங்கன்னா ஒரு 3 பயன்படுத்திட்டு சரியாகலனா கண்டிப்பா நம்ம டாக்டரை பார்த்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா எல்லா வீட்லயுமே பெண்ணு ஒருத்தங்க இருந்தா மட்டும்தான், இல்லங்க பெண்கள் இருந்தா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். பெண்ணோட ஆரோக்கியத்தை பாத்துக்கிறதுல முதல் பங்கு அந்த பெண்ணுக்கு தான் இருக்கு. அதனால பெண்கள் தங்களை தானே நல்லபடியா பாத்துக்கணும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்லன்னா பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

இணைந்திருப்பது கடலோசை எஃப்எம் 90.4 நேதப்பெண் நிகழ்ச்சியில. பெண்களுக்காக நிறைய தேசிய மற்றும் மாநில அளவிலான பொருளாதார திட்டங்கள்லாம் இருக்கு. இந்த திட்டங்கள் தொழில் சம்பந்தமான பயிற்சி கொடுக்கறதா இருக்கலாம், இல்ல நிதி உதவி கொடுக்கறதா இருக்கலாம், இல்ல சுய உதவி குழுக்கள் மூலமா கடன் உதவி தொகை வாங்கி கொடுக்கறதா கூட இருக்கலாம். இதுல லட்சாதிபதி சகோதர திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பெண்களோட பொருளாதார ரீதியா அவங்களுக்கு சுதந்திரம் பெறணும், அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தி வாழணும் அப்படிங்கறதுக்கு உதவி செய்யற விதமா தான் இந்த திட்டம் வந்திருக்கு. இந்த திட்டம் 2023 பிரதம மந்திரி அவங்களால August 15 தொடங்க. தமிழ்நாட்டில் எப்படி நம்ம பெண்களுக்காக மகளிர் உரிமை தொகை திட்டம்னு ஒண்ணு இருக்குதோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்த திட்டம் செயல்பட்டு வருது. அப்படி இந்த திட்டம் ஒரு சாதனை படைச்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்தியாவில 3 கோடி பெண்கள் இந்த திட்டத்துல அப்ளை பண்ணி அதுல 2 கோடி பெண்கள் இதுல பயனடைஞ்சிட்டும் வராங்க. இந்த திட்டம் தொடங்கி 2 வருஷம் ஆகிடுச்சு. ஆனா இந்த திட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இது செயல்படவும் ஆரம்பிச்சிருச்சு. அப்படி 2022 November 4 இருந்தே இந்த திட்டம் செயல்பட்டு வருது. இந்த திட்டத்துல பெண்கள் என்ன தொழில் செய்ய விரும்புறாங்களோ அந்த தொழில்களை பத்தி அவங்களுக்கு முறையான பயிற்சியும் கொடுத்து, அது மட்டும் இல்லாம அவங்க அதுல இருந்து மேன்மேலும் மற்ற தொழில்கள் செய்யறதுக்கும் அரசு அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலயும் 4 பெண்களோட முன்னேற்ற நிறைய திட்டங்கள்லாம் இருக்கு. சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்படுற பெண்கள், இல்ல தனித்தன்மையா நம்ம தெரியணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் தங்களுக்கான திட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருந்தது நாமதி.

0: ஓசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் ஒரு மணி. இன்று மண் வாசனை மற்றும் முதல் மரியாதை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் நம்பிச்சாமி, நான் சின்னப்பழம். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்கு போயிருந்தேன், திருக்கலைக்கு. அலை அலைக்கிட்டு கிளந்தேன். அந்த நைட்டு புயல் கிளம்பிடுச்சு, காத்தும் புயல். விடிய விடிய 3 கடலாக பிடிச்சிச்சு வள்ளத்தில். காலையில் வலை பிடிக்க போகும்போது விரிவான கிளம்பிடுச்சு வலை. கடை விரிஞ்சு வருமா, அதுக்குள்ளே எம்பிடுச்ச வலை. வலையை வெட்டி விட்டு அந்த கையில் போயிருந்து மரம் பிடிக்கிட்டு வந்தோம். அந்த விரிவானுக்கிட்ட வர மரம் வலையை விட்டுட்டு அதோட உடையாந்து இருக்கும்போது கடை கிளம்பிடுச்சு. கடை கிளம்பினோடனே வள்ளத்தை தூக்கி விட்டுருச்சு. தூக்கி விட்டால் நேராக சாயம் வந்துச்சு. எல்லாம் சாயம் தோணுனா கடை பிடிச்ச கூட அதை நிமிந்துச்சு வல்லனால. எங்கள் மனநில உயிரை போயிருந்தே இருந்தோம். வல்லம்னா தாண்டிச்சோட நேராக சுழலு தான் போவோம். முடிஞ்சு தனுசுக்குள்ளே காற்றுக்கு ஏறி கச்சான். நீஞ்சவனா முடியாது. கரையிலேருந்து தனுசுக்குன்னா நல்லா தெரியும் பக்கத்து தான். அவளை நீ வாடும் காற்று. ஆமாம், அந்த தனுசுக்குடியில் வந்து பொட்ட கடல். சோழா காற்றுக்கு கடை எல்லா பக்கமும் விரிய ஆரம்பிச்சிருச்சு. வல்லத்துக்குலாம் சேதாரம் இல்லை, சுக்கா மட்டும் உடஞ்சிருச்சு. கடை தூக்கிட்டதில் சுக்கா உடஞ்சி கம்பு வச்சு கட்டிக்கிட்டு, காண கம்புக்கு பால ஒரு கம்பு வச்சு கட்டிக்கிட்டு சுக்காலேயே வச்சு கட்டி அதை வச்சு பிடிச்சிக்கிட்டு முடியாதுதான். அந்த கரை வந்து சேர்ந்ததே பெரிய அண்ணா ஒருத்தான். அதை விட தப்பிச்ச முளைச்ச முடியாது. ஆளும் வந்துட்டான். அதில் மொத்தம் 5 பேர் போனோம். நான் ஒரு ஆள், முன்னிசாமி ஒரு ஆள், வெள்ளச்சாமி பூவாள், பால். 5 பேர் போன இடத்துல அப்படி சம்பவம் நினச்சி அதுக்குள்ள தூக்கமே கிடையாது. இப்படி இப்படியே கடை 3 கடலாக பிடிச்சி வெள்ளத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தேன் கரையை. அடுத்த கடலில் போகலை, கொஞ்ச நாளாக போட்டுட்டேன். அதோட அப்படி கோயில் இதுக்குன்னு சொல்லிவிட்டா மேலே திரும்பி போகிறதுக்கு கொஞ்சம் மனசு வராது. ஒரு ட்யூப் அடி விட்டோம்னா மறு ட்யூப் போகிறதுக்கு மனசு வராது. அதோட கொஞ்சம் பார்த்தோம் போகிறது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு, ஏறிய முழுப்பட்டுமா ஏசப்பாட்டு படிக்கட்டுமா, எலுமிச்சாங் கண்ணுகளா, எஞ்சோட்டு பொண்ணுகளா,
2: கிண்டல வர கிண்டல, அதெல்லாம் ஒஞ்சோட்டு பொண்டுகளாது, பேருதான் பெருசே
3: போடா பொடிமட்டா.

எப்படி என் பாட்டுக்கு எதிர பாட்டு பாடுற அடி மாங்குளத்துக்கார மேல மயிருணத்தும் சின்னவளே மயிருணத்தும் சின்னவளே பாறையில நான் இருந்து பாடுங்குரல் கேட்கலையா பாடுங்குரல் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கல.

0: பாட்டி ஓட பக்கம்.
1: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
2: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
1: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
2: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
1: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
2: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
1: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
2: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
1: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
0: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்று மண் வாசனை மற்றும் முதல் மரியாதை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று மண் வாசனை மற்றும் முதல் மரியாதை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: பாட்டுக்கு பாட்டெடுப்பே இஷ்டம் போல துட்டப்போடு.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று மண் வாசனை மற்றும் முதல் மரியாதை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி, சிட்டுக்குருவி.

0: ஏ எவடி அடியே எவடி ஏ எவடி அது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது தீக்கதிர் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு யுத்தங்கள், இந்திய வரலாற்றை படித்தவன் என்ற முறையில் இந்தியா மீது எவ்வளவோ படையெடுப்புகள், எவ்வளவோ வீழ்ச்சிகள், ஆனால் இந்தியா தொடர்ந்து ஞானத்தையும் அறிவையும் உலகிற்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒன்னும் வேணாம், இன்னைக்கு அமெரிக்கால போய் பாத்தீங்கன்னா ஐடி பீல்டுல முன்னணியில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் தமிழர்கள். அவர்கள் எல்லோரும் எப்படி போய் அமெரிக்காவிற்கு சேவை செய்கிறார்களே, ஒருவேளை அவர்கள் இந்தியாவிற்கு இந்த சேவையை கொடுப்பதாக இருந்தால் இந்தியா உலகினுடைய மிக முக்கியமான நாடில் ஒன்றாயிடும். காரணம், நம்முடைய அறிவு யாரோ ஒருவருக்கு பயன்படுகிறது. இதைத்தான் இன்றைய புத்தகங்கள் எடுத்து காட்டுகிறது, இதைத்தான் புத்தகங்கள் சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால் பிள்ளைகளை என்ன படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்பதற்காக நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு புத்தகம் இருக்கிறது, எனக்கு மிகவும் பிடித்த புத்தகம். அந்த புத்தகம் பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை எழுதியவர் ஒரு ஆசிரியர் அல்ல, ஒரு விமான ஓட்டி, பைலட் என்று சொல்வார்கள் இல்லையா, விமானத்தை ஓட்டுகிறவர் அவர். அவர் ஒரு இராணுவத்தில் பணியாற்றியவர். ஒரு நாள் விமானத்தில் போகிற போது விமானம் உடைந்து எங்கோ ஒரு ஆளற்ற இடத்தில் போய் விழுந்தார், பின்னாடி காணாம போயிட்டார். அவர் என்ன ஆனார் என்றே யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் எழுதிய புத்தகம் உலகிலேயே மிக அதிகமற்ற புத்தகங்களில் ஒன்று. இதுவரை அந்த புத்தகம் குறைந்தபட்சம் கேட்டால் கூட ஒரு 4-5 கோடி பிரதிகள் வித்திருக்கிறது. சின்ன புத்தகம், குட்டி இளவரசன் என்ற அந்த புத்தகத்தினுடைய பெயர். ஆண்டுவான் சாந்தி எக்ஸுபரி என்று, எக்ஸுபரி என்று சொல்வார்கள், அதுதான் அவருடைய பெயர். அவரை கௌரவிக்கிற விதத்தில் பிரான்ஸ் தேசம் என்ன செய்தது தெரியுமா, ரூபாய் நோட்டில் ஒரு எழுத்தாளனுடைய படத்தை அச்சடித்திருக்கிறார்கள். பிரான்ஸ் நாட்டில் அந்த நாட்டினுடைய எழுத்தாளனுக்கு ரூபாய் நோட்டில் அவனுடைய பயணம் வருகிறது. அவ்வளவு சிறப்புக்கு என்ன காரணம் அந்த புத்தகம்? அந்த புத்தகம் ஒரு பையனுடைய மனநிலையிலிருந்து இந்த உலகத்தை சொல்கிறது. சிறுவர்களை நாம் வளர்க்கும் போது நாம் நம்முடைய சுமையை எப்படி பிள்ளைகள் மீது திணிக்கிறோம், இந்த பிள்ளைகள் எதையெல்லாம் வெறுக்கிறார்கள், எதையெல்லாம் கற்றுக்கொள்ள, எதையெல்லாம் நம்மிடமிருந்து தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் அந்த புத்தகம் அழகாக எழுதியிருக்கிறது. அந்த புத்தகத்துடைய தொடக்க வரியில ஒரு சிறுவன் வருகிறான். அந்த சிறுவன் சொல்றான், பெரியவர்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே எந்த ஒன்றையும் எளிதாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்றான். இது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நாம குழந்தைகளை பார்த்து சொல்லுவோம் பிள்ளைங்களுக்கு புரியாதுன்னு. பிள்ளைங்கள் இதனுடைய ரிவர்ஸ்ல சொல்றாங்க, இந்த பெரியவர்களிடம் போய் எதையாவது ஒண்ண சொல்லுங்க, ஏன், எதுக்கு, எப்படி அதை செஞ்சியா, இதை செஞ்சியான்னு 1000 கேள்வி கேட்பார்கள். சொல்லிட்டு அவன் அதை விளக்குவதற்காக என்ன செய்யறான், ஒரு படம் வரைகிறான். அந்த படத்தை எடுத்துட்டு போய் ஒரு பெரியவர்கிட்ட காட்டுறான், இதுல என்ன இருக்கு அப்படின்னு. அவர் பார்க்கிறார், அது ஒரு தொப்பி போல வரையப்பட்டிருக்கக்கூடிய படம், இது தொப்பி அப்படிங்கிறார். இதை தாண்டி ஒன்னும் தெரியலையா அப்படிங்கிறான், ஒன்னும் தெரியலையே அப்படிங்கிறார். ஒவ்வொரு பெரியவராக பார்க்கிறார், எல்லா பெரியவர்களுமே அது தொப்பிங்கிறாங்க. ஒருவர் கருப்பு தொப்பி என்று சொல்றார், இன்னொருவர் சிறிய தொப்பிங்கிறாரு, ஒருவர் சொல்றார் கையால் வரையப்பட்ட தொப்பி, இப்படி எல்லாம் சொல்றாங்களே தவிர யாருமே வேறு பதில் சொல்லவே இல்லை.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னுடைய பேர் ஆனந்த்குமார். என்னோட வயசு வந்து 34. நான் சினிமாவில் சாதிக்கணும்னு ஒரு எண்ணங்களோட நிறைய கனவுகளோட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டும் இருக்கேன். அதே மாதிரி என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு தருணம்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அமுதா மிஸ் அவங்க இறந்தது. இன்ன வரைக்கும் என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியாது. 2006 மறக்க முடியாத ஒரு நாள். நான் பார்த்திங்கன்னா 8th படிச்சுட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு ஒரு பெரியம்மா மாதிரி, என் அம்மாவுக்கு அடுத்தபடி அவங்க தான் எனக்கு ஒரு தாய். அதே மாதிரி அவங்க மகள் வந்து எனக்கு இன்னொரு அம்மா. அவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அன்பு, எனக்கு சின்ன வயசில் அன்பு கிடைச்சதில்லை, அவ்வளோவா அன்பு கிடைச்சதில்லை. இப்போ வரைக்குமே சரினா எனக்காக எதை வேணால் செய்வாங்க. இதை வேணும், இதை பண்ணணும், நான் இதை சாதிக்கணும், பண்ணுறா, நம்ம பார்த்துக்குருவோம், நான் இருக்கேன், அக்கா கூட இருக்கேன், சப்போர்ட் பண்ணுறேன், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டை எப்பவுமே கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு டைம் நான் வந்து பம்பன் பாலத்தில் ஒரு பிரச்சனையில் சாக போகிறேன். சாக போகிற டயத்தில் மிஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ எதுவுமே தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடாது, தப்பான முடிவு எடுத்தால் இந்த பக்கம் வராத அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன் அந்த முடிவு எடுக்க போனோன்னா, நம்மளை நிறைய பேர் கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்கன்ற தருணத்தில் அது எனக்கு ரொம்ப வலியை கொடுத்தது. அப்போது கொஞ்ச நேரம் யோசி, உட்காந்து யோசி, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதோ அம்மா மாதிரி பக்கத்தில் மடியில் படுக்க போட்டு எல்லாமே அவங்க எனக்கான ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. இது வரைக்கும் என் அம்மா கூட அந்த நிகழ்வு தெரியாது. ஆனால் அந்த மிஸ் இருந்த வரைக்கும் என்னை ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க மகளும், அவங்க பேர் காயத்ரி, மிஸ்ஸோடைய பேர் அமுதா. அவங்களுடைய நினைவு நாள் வந்தாலும் சரி, அவங்களுடைய பிறந்த நாள் வந்தாலும் சரி, ஏன் அவங்க மகளுடைய பிறந்த நாள் வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல அவங்க அம்மா நினைவுகள் என் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே இப்போ வரைக்கும் நான் சாகிற வரைக்கும் என் கூட இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழப்போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாடு மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது தீக்கதிர் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: இன்னொரு சிறுவனிடம் அந்த படத்தை கொடுத்த போது அவன் சொன்னான், ஒரு யானை உள்ள இருக்கு, மேல தொப்பி வரைஞ்சிருக்கே அப்படின்னு சொன்னான். அதுதான் யானை இல்லையே என்ற போது அந்த சின்ன பையன் சொன்னான், இல்லாத ஒன்றை பற்றி யோசிப்பதற்கு பெயர் தான் சிறுவன். அவன் இல்லாத ஒன்றை பற்றி அதில் யோசிச்சிட்டே இருப்பான். சொல்லிட்டு அவன் சொல்கிறான், இந்த உலகத்தை சிறுவர்கள் வேறு விதமாக பார்க்கிறார்கள், பெரியவர்கள் வேறு விதமாக பார்க்கிறார்கள். பெரியவர்களுடைய பிரச்சனையை அவர்கள் தான் அடையாமல் போனதையெல்லாம் நாம் அடைய வேண்டும் என்று நம் மீது சுமத்துகிறார்கள். பெரியவர்கள் பிள்ளைகளை பல நேரம் ஒரு அடிமையைப் போல, கைதியைப் போல நடத்துகிறார்கள். அவருடைய விருப்பத்திற்கு இடமே கிடையாது என்று. ஒரு பையன், அவன் பள்ளியில் படிக்கிற பையன், அவனுடைய அப்பாவுக்கு ஒரு பழக்கம், அவர் சிகரெட் பிடிப்பவர். அவர் சிகரெட் பிடிப்பது தவறு என்பதை தாண்டி அவர் அந்த சிகரெட்டை வாங்குவதற்கு தன்னுடைய பையனைத்தான் அனுப்புவார். அதுவும் எப்படி தெரியுமா, வீட்டுக்கு திரும்பி வந்து 7-7.5 மணிக்கு வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பையனை அழைத்து படிச்சுட்டு இருப்பான், கடைக்கு போய் சேர்ந்து வாங்கிட்டு அப்படின்னு அனுப்புவார். அந்த பையன் மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இருப்பான், என்னன்னா, நீ சேர்த்து பிடிக்கிறதே தப்பு, அது நீ ஆபீஸுக்கு வரும்போதே வாங்கிட்டு வரலாம்ல, என்ன 7.5 மணிக்கு அனுப்பி வாங்கிட்டு சொல்லணுமா அப்படின்னு சொல்லுவான். அவர் சொல்லுவார், போய் வாங்கிட்டு வந்து கொடுறாரு. அவன் சிகரெட்டை வாங்கிட்டு வர போறான். கடையில் போய் வாங்கிட்டு வரும்போது கை தவறி தண்ணியில் விழுந்துருச்சு, அது மழை பெய்து சேரா இருக்கிற தண்ணீரில் விழுந்துருச்சு, நனைஞ்சு போயிடுச்சு சிகரெட். நனைந்த சிகரெட்டை வீட்டுக்கு கொண்டு வந்து அப்பாட்ட கொடுத்தா, அப்பா கேட்கினாரு, நனைஞ்ச சிகரெட்டை எப்படா பிடிக்கிறதுன்னு. இந்த பையன் கேட்டிருக்கான், அது ஓம் பிரச்சனை, ஏன் பிரச்சனை இல்லை, நீ சிகரெட் வாங்கிட்டு சொன்ன, நான் சிகரெட் வாங்கிட்டு வந்தேன், நல்ல சிகரெட்டை எப்படி பிடிக்கிறது, நனைஞ்ச சிகரெட்டை எப்படி பிடிக்கிறதுங்கெல்லாம் ஓம் பிரச்சனைப்பா. ஓங்கி ஒரு அறை கொடுக்குற. அந்த பையன் அமைதியாக வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்குறான். அம்மா வந்து திட்டுறாங்க, ஏங்க பிள்ளைய போய் சிகரெட் வாங்க சொல்கிறோம் இல்லாமல் அடிக்கிறீங்கன்னு. அவர் சொல்கிறாரு, பெத்த பிள்ளைகளால் வேறு என்னடி பிரயோஜனம், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சிகரெட் வாங்கி வருவதற்கு, எடுபடி பணிகள் செய்வதற்கு உங்களுடைய பணியாட்கள் அல்ல, அவர்கள் உங்களோடு வசிப்பவர்கள், உங்கள் வழியாக வந்தவர்கள், ஆனால் உங்களை போன்றவர்கள். அந்த பையன் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டானா, நீ என்னை எல்லா வேலையும் செய்யற, நான் மௌனமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், எனக்கு 10 வயசு, உனக்கு 40 வயசுங்கிறது தான், எனக்கும் 40 வயசு ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் 40 வயசு ஆகும்போது உன்னை என்ன பாடு வருதுன்னு பாரு. சாதாரண ஒரு சிகரெட் வாங்குகிற விஷயம்தான், ஆனால் பையன் மனதில் ஒரு ஆழமான வெறுப்பு படிந்து விடுகிறது. என்னை ஒரு வேலைக்காரனை போல நடத்தாதீர்கள், என்னை ஒரு பணியாளனை போல வேலை செய்ய வைக்காதீர்கள், என்னை பிள்ளையை போல நடத்துங்கள், பாசம் காட்டுங்கள், நானும் உங்கள் மீது பாசம் காட்டுவேன். ஒருவேளை நான் உங்கள் வீட்டில் சாப்பாடு போட்டு வளர்க்கப்படக்கூடிய ஒரு உயிரினம் என்று நீங்கள் என்னை கருதினால், நீங்கள் உங்களுக்கு வயதாகும் போது, எனக்கு 40 வயதாகும், அப்போது நான் உங்களுக்கு எல்லா அவமானத்தையும் தருவேன் என்று. ஆனால் அப்படி தருகிற நேரத்தில் கூட அவனை நெறிப்படுத்துவதற்கு, வழிப்படுத்துவதற்கு, எத்தனை வயதானாலும் அவர்தான் உனக்கு தந்தை, நீ அவருடைய பிள்ளை என்பது மாறவே மாறாது என்பதை எது வலியுறுத்துகிறது தெரியுமா? நம்முடைய புத்தகங்கள் தான், அறிவு தான். இன்னும் சொல்ல போனால் இந்த புத்தகங்கள் எல்லாம் போதனைகளாக, அறவுரைகளாக தொகுப்பட்ட நூல்கள் தான் திரும்ப திரும்ப மனிதனுக்கு சொல்லுகிறது.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பந்தலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்கத் தூண்டும் கடலோசை FM 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது தீக்கதிர் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உறவுகளில் மாற்றம் வந்துவிடாது, உறவினுடைய மேன்மை போய்விடாது என்பதை புத்தகங்கள் திரும்ப திரும்ப மனிதனுக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஜெர்மன் மொழியில் இது போல ஒரு அப்பாவை பிடிக்காத பையன் இருந்தார். அந்த பையனுக்கு அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது. அப்பா ஒரு கட்டளை போடுகிற ராணுவ அதிகாரி போல இருக்கிறாரே என்று தினம் தினம் அவன் அப்பாவை வெறுத்தான். அவன் வயது வந்து பெரியவனான பிறகு ஒரு புத்தகம் எழுதினான். என்ன புத்தகம் தெரியுமா? மெட்டாமோபசிஸ் என்று சொல்லப்படக்கூடிய புத்தகம். அதை எழுதியவன் பிரான்ஸ் காஃப்கா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜெர்மானிய எழுத்தாளர். தமிழில் கூட அந்த புத்தகம் வந்திருக்கிறது. உருமாற்றம் என்ற அந்த புத்தகத்தினுடைய பெயர். 2-3 பதிப்பகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த புத்தகம் உலகில் அதிக பேரால் படிக்கப்பட்டு அதிக பேருடைய வாசக கவனத்துக்கு உள்ளாகி மாற்றங்களை உருவாக்கிய புத்தகம். என்ன தெரியுமா? ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒருவன் ஒரு நாள் காலை தூக்கத்திலிருந்து எழுந்து பதட்டமாக அலுவலகத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கிற போது அவன் ஒரு கரப்பாம்பூச்சியா மாறினான். அவனுக்கு எப்படி கரப்பாம்பூச்சியாக மாறணும் என்று தெரியாது. ஆனால் கரப்பாம்பாத்தியாக மாறின மரணமிடம் அவனுக்கு தோன்றுகிறது, கரப்பாம்பூச்சியா மாறிட்டா ஆபீஸுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்மள அதிகாரிகள் யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க. முடிந்த வரைக்கும் உலகம் நம்மளை அதை செய்ய இதை செய்யும் சொல்லி எந்த கட்டுப்பாடும் விதிக்காது. இவன் இப்படி சுதந்திரமாக உணர்கிற நேரத்தில் அந்த அறைக்குள் ஒரு வேலைக்காரி வர்றா. இப்ப அந்த கரப்பாம்பூச்சிக்கு தோன்றுது, அறைக்குள் வரக்கூடிய வேலைக்காரி நம்மளதான் முதல்ல அடிப்பா. கரப்பாம்பூச்சியா மாறினாலும் மனிதனுக்கு விடுவே கிடையாது. அங்கேயும் யாராவது ஒருவர் நம்மை அடிப்பதற்கு வருவார். அறையினுடைய மூலையில் ஓடுறான், ஒளிந்து கொள்கிறான். உள்ள வந்த வேலைக்காரி பார்த்துட்டு சொல்றான், அம்மா உங்க பையனை காணோம், அறையில் உங்கள் மகன் இல்லை என்று. ஆனால் இவன் கரப்பான்பூச்சியை போல இருக்கிறான். ஆனால் மனித குரலில் பேசுறான். இவன் தன் தாய் தந்தையை பார்த்து சொல்றான், நான் எப்படி மாறினேன்னு தெரியாது. நீங்கள் எல்லாம் என் மீது கொடுத்த சுமை இருக்கிறது இல்லையா, அது என்னை ஒரு பூச்சியாக இத்தனை நாள் உணர்த்தியது. இன்னைக்கு நான் அதுவாகவே மாறிட்டேன். சொன்ன உடனே அவனுடைய அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இவனால் வந்த வருமானம் போயிடுச்சு, இப்ப என்ன செய்யறது? உடனே தங்கை சொல்கிறாள், இவனை நம்பி நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தோமே, இப்போ இவன் பூச்சி ஆயிட்டானே, இந்த பூச்சி நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்குமா? இவனுக்கு ஒரு காதலி இருக்கிறாள், அந்த காதலிக்கு பெரிய கவலை, ஒரு பூச்சியை போய் எப்படி திருமணம் செய்து கொள்வது? இவனுக்கு தோன்றுகிறது, எல்லோருக்கும் அவரவர்கள் பிரச்சனை தானே தவிர என்னுடைய உருமாற்றம் எனக்குத்தான் பிரச்சனை. என்னுடைய பிரச்சனையை நான் மட்டும்தான் சந்திக்க வேண்டும். நான் எப்படி விடுபடப் போகிறேன் என்று தெரியாது. எல்லாவற்றையும் தாண்டி யாராவது ஒருவர் நிச்சயம் என்னை அடித்து கொண்டு விடக்கூடும். கொன்றால் எனக்கு எந்த காப்பாற்றுகிற வழியும் தெரியாது. ஒரு கரப்பான் பூச்சிக்கு உயிர் வாழ்வது என்பது போராட்டம் தான் என்று அவன் உன் கதை சொன்னான். இந்த கதை மனிதன் கரப்பான் பூச்சியாக மாறிய கதை அல்ல. எந்த நிமிடமும் எதையும் நசுக்கி விடுவார்கள் என்பதற்காக எழுதப்பட்ட
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது தீக்கதிர் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: எங்கோ ஜெர்மனியில் எழுதப்பட்ட புத்தகம், தந்தையினுடைய மோசமான வளர்ப்பில் உருவான ஒரு பையனால் எழுதப்பட்ட புத்தகம் உலகெங்கும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. இன்றைக்கு நாம் எல்லாம் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்வோம், என்ன தெரியுமா? நாம் இந்த மனிதனாக உருவெடுத்ததற்கு பின்னாடி பரிணாம மாற்றம் என்ற ஒரு காரணம் இருக்கிறது. உயிர்கள் ஒவ்வொரு நிலையாக வளர்ந்து வளர்ந்து வளர்ந்துதான் மனிதனாக உருவெடுத்திருக்கிறது என்று இந்த பரிணாம கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த கொள்கையை உலகிற்கு சொன்ன டார்வின் இப்படி ஒரு புத்தகத்தை தான் நண்பர்களே எழுதினார், ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தின் வழியாகத்தான் இதன் பரிணாம வளர்ச்சியை அடைந்தார். ஆனால் இப்படி ஒரு புத்தகம் எழுதப்பட்ட போது அந்த புத்தகத்திற்கு என்ன பிரச்சனை வந்தது தெரியுமா? அப்படி ஒரு புத்தகம் எழுதாதே என்று அந்த எழுத்தாளனுடைய, அந்த அறிவியல் ஆய்வாளனுடைய மனைவி சொன்னால், நீ கடவுளுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறாய். அறிவியலை பரப்புகிறேன் என்று மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டவன் அல்ல, பரிணாம வளர்ச்சியில் தோன்றியவன் என்று சொல்கிறாய், இது கடவுளுக்கு எதிரானது, தயவு செய்து இதை செய்யாதே என்று சொன்னாள். ஆனால் டார்வின் சொன்னார், நான் ஒரு விஞ்ஞானி, ஆராய்ச்சி பண்றேன், ஒரு செல்லில் இருந்து மனிதன் எப்படி உருவாகி உருவாகி ஒவ்வொரு உயிராக வந்து குரங்கு வந்து குரங்கிலிருந்து பரிணாம மாற்றம் ஏற்பட்டு மனிதன் எப்படி வந்தான் என்பதற்கு சான்றுகள் என்னிடம் இருக்கிறது. நான் ஒரு விஞ்ஞானி என்ற போது அவர் சொன்னார், இருக்கட்டும், உன் ஆய்வை வெளியே சொல்லாத, சொன்னால் என்ன நடக்கும் என்று கேட்டார். நீ கடவுளுக்கு எதிராக நடந்து கொண்டால் கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று சொன்னார். சொன்னதோடு அவள் போய் சபையில் சொல்லி ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரை அழைத்து வந்து போதனை செய்ய சொன்னார். அந்த பாதிரியாரும் ஒரு போதனை செய்தார், நீ கடவுளுக்கு எதிராக நடந்து கொண்டால் உன்னை அல்ல, உன் குடும்பத்தை கடவுள் தண்டிப்பார் என்று. எந்த கடவுளும் நிச்சயமாக ஒருவர் செய்த தவறுக்காக அவருடைய குடும்பத்தை தண்டிக்கவே மாட்டார். ஆனால் இவருக்கு அப்படி சொன்ன உடனே அவருக்கு ஒரு பயம் வந்தது. இவர்கள் எல்லோரும் சொல்கிறார்களே, ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை இந்த உலகம் வேண்டாம் என்கிறதே, ஒருவேளை நாம் சொல்லக்கூடாதா என்று அதை எழுதியதை ஓரமாக வைத்துக் கொண்டு அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கார். ஒரு நண்பர் வந்தார், அவர் சொன்னார், நீ எவ்வளவு ஆண்டுகள் பாடுபட்டு இந்த அறிவை தேடி இருக்கிறாய், இதை போய் வீணடிக்கிறாயே, வெளியிடு, பரவாயில்லை, உலகத்திற்கு நீ ஒரு அறிவை கொடையாக கொடு என்று. வெளியிடலாம் என்று மனநிலை வந்தபோது தற்செயலாக அவருடைய மகளுக்கு உடல்நலம் இல்லாமல் போனது. காய்ச்சல் கண்டால் மருத்துவம் பார்த்தார்கள், மிக மோசமாகிக்கொண்டே வந்தது. மனைவி சொன்னால், பார்த்தேல்ல புத்தகத்தை வெளியிடலாம்னு சொன்ன உடனே மகள் இறந்து போற நிலைக்கு வந்தால, இப்ப மகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீ எழுதிய இத்தனை ஆண்டு கால ஆய்வை தீ வைத்து எரித்து விடுன்னு சொன்னான். அவருக்கு மகளை காப்பாற்றுவதா அல்லது தான் இத்தனை ஆண்டு காலம் சேகரித்த அறிவை எரிப்பதா என்று ஒரு குழப்பம். நான் மகளை காப்பாற்றுகிறேன் என்று புத்தகத்தை ஓரமாக வைத்துவிட்டு வைத்தியம் பார்த்தார். ஆனால் வைத்தியத்தின் முடிவில் பலன் இல்லாமல் மகள் இறந்து போய்விட்டார்.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணா, இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது தீக்கதிர் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: மனைவியும் சரி, பாதிரியாரும் சரி, அவரை வந்து சொன்னார்கள், உன்னால் தான் மகள் இறந்து போனாள். உன்னுடைய மோசமான சிந்தனையால், உன்னுடைய அறிவியலால் நீ இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு பெரிய

0: கொடை கொடுக்க போகிறேன் என்று நினைத்துக் கொண்டு செய்த காரியங்களால் தான் உன் மகள் இறந்து போனாள் என்று அழுதாள். கண்ணீர் விட்டார். நான் அறிவியலை தானே நம்பினேன், அறிவியலை கொண்டாடினேன், அறிவியல் வேண்டாமா என்று தனக்குத்தானே புலம்பினார். 10 நாட்களுக்கு அப்புறம் ஒரு நாள் அவர் கனவில் அவருடைய மகள் வந்தார். வந்து சொன்னால், அப்பா நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் ஒரு விஞ்ஞானி, நான் உங்களை நேசிக்கிறேன், என் பொருட்டு நீங்கள் இது போன்ற ஒரு புத்தகத்தை வெளியிடாமல் போனீர்கள் என்றால் அந்த பாவம் என்னைத்தான் வந்து சேரும். உண்மையில் நீங்கள் உங்கள் மகளை நேசிப்பவராக இருந்தால் எல்லா தடைகளையும் மீறி அந்த புத்தகங்களை வெளியிடுங்கள், அதுதான் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலி என்று கனவில் சொன்னால். மறுநாள் காலையில் அவர் எழுந்தார், புத்தகத்தை எடுத்தார், அச்சகத்துக்கு அனுப்பினார். அதற்கு பிறகு நடந்தது வரலாறு. அப்படின்னா இந்த பரிணாம வளர்ச்சி என்று டார்வினுடைய இந்த கொள்கை வருவதற்கு எவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்தித்திருக்கிறோம். இன்னைக்கு நாமெல்லாம் எளிதாக எல்லா சபைகளிலும் சொல்றோம், டார்வின் தான் நமக்கு முன்னோடி, டார்வின் என்ற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்ததுதான் பரிணாம தத்துவம். அந்த பரிணாம தத்துவத்தை சபைகளே, கிறிஸ்துவ திருச்சபைகளையே ஒத்துக்கொண்டு விட்டது. போப் ஒரு காலத்தில் மன்னிப்பு கோரினார், இது போல விஞ்ஞானிகளை எல்லாம் நாங்கள் தவறாக சித்தரித்து விட்டோம், தண்டனை கொடுத்து விட்டோம் என்று மன்னிப்பு கோரினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஞ்ஞானி தன்னுடைய கண்டுபிடிப்பை இந்த உலகிற்கு ஒரு அறிவை புத்தகமாக மாற்றி எழுதி தராமல் போயிருந்தால் 1000 வருடத்துக்கு பின்பாக இன்னும் மனித குலம் இருண்ட உயரத்தில் தான் வாழ்ந்திருக்கும். மனிதனுடைய முன்னேற்றமே வந்திருக்கிறார். இவராவது இயங்கக்கூடிய, இன்னும் சொன்னாலும் குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு விஞ்ஞானி. நம் காலத்தில் ஒரு விஞ்ஞானி இருக்கிறார், அவர் ஒரு வீல் சேர்ல தான் வருவார். அவருடைய உடலில் மூளையை தவிர, தலையை தவிர வேறு எந்த பாகமும் இயங்காது. கை கால்கள் எல்லாம் குச்சி குச்சியா இருக்கு, இயங்காது. கையை தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது, உடலில் எந்த பாகமும் வேலை செய்யாது. ஆனால் அறிவு மட்டும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அவருடைய பெயர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். அவர்தான் ஐன்ஸ்டீன் அமர்ந்திருந்த அந்த ஆசனத்தில் அமர்ந்து இன்று உலகிலேயே விஞ்ஞானிகளில் முதன்மையான விஞ்ஞானியாக கருதப்படுகிறார். அவரிடம் போய் ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டார், நீங்கள் இவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருக்கிறீர்களே, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா, கடவுளை நம்புகிறீர்களா? அவர் சொன்னார், கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது, எனக்கு தேவை இருக்கிறாரா இல்லையா என்று மட்டும்தான் யோசிப்பேன். நான் ஒரு விஞ்ஞானி என்ற முறையில் எனக்கு இந்த பிரபஞ்சமும் அதனுடைய இயக்கமும் அதனுடைய ஒழுங்கும் அதன் மீது இருக்கக்கூடிய வேப்புமே போதுமானதாக இருக்கிறது என்று சொன்னார். நமக்கெல்லாம் ஒன்று இருக்கிறது, பகுத்தறிவு பேசுகிறவர்கள் கூட உடல்நலம் சரியாக இல்லாவிட்டால் உடனே கோயிலுக்கு போயிடுவாங்க, உடனே வேண்டுதல் போட்டு விடுவார்கள், உடனே போய் தன்னுடைய மனதை மாற்றிக் கொண்டு விடுவார்கள். ஆனால் ஒரு விஞ்ஞானி, அதிலும் உடலில் எந்த பாகமும் இயங்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய விஞ்ஞானி உலகிற்கு ஒன்று சொல்கிறார், அறிவு முதன்மையானது, விஞ்ஞானம் முதன்மையானது, அறிவை கொண்டு இந்த உலகை வெல்ல முடியும் என்பதற்கு அவர் உதாரணமாக இருக்கிறார். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்ற அந்த புத்தகத்தினுடைய பெயர். அது என்ன? காலத்தினுடைய வரலாறு. காலம் என்றால் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்கிறோம் இல்லையா, இது எப்படி வந்தது? எனக்கு கடந்த காலமாக இருப்பது இன்னொருவருக்கு அவருடைய வாழ்கிற காலத்தில் நிகழ்காலமாக இருந்தது, நாளைக்கே அது எதிர்காலமாக இருக்குது. இந்த அடுக்கு எப்படி வந்தது, காலம் எப்படி தோன்றியது என்பதை பற்றித்தான் அவருடைய ஆய்வு. அவ்வளவு பெரிய ஆய்வை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு புத்தகம் எழுத வேண்டிய நெருக்கடி உண்டானது. ஆனால் புத்தகம் எழுதுவதற்கு நம்மை போல உட்கார்ந்து கையால் எழுதிட முடியாது, கம்ப்யூட்டர்ல அடிச்சிட முடியாது, உடல் உறுப்புகளில் எதுவுமே இயங்காது. ஆனால் அவர் எழுத வேண்டும் என்று துடிப்போடு இருந்தார். எழுதுவதற்கு, உதவி செய்வதற்கு ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்கினாங்க. என்ன தெரியுமா, கம்ப்யூட்டரில் எழுத்துக்கள் வந்து கொண்டே இருக்கும், இவர் எந்த எழுத்தை பார்த்து கண் சிமிட்டுகிறாரோ அந்த எழுத்து மட்டும் அப்படி வரைஞ்சிடும். கண்ணால் அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார் நண்பர்களே. ஒவ்வொரு முறை கண் சிமிட்டும் போதும் எந்த எழுத்தெல்லாம் அவர் கண்ணில் சிமிட்டப்படுகிறதோ அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர் ஒரு வாக்கியத்தை எழுதுவார், பிறகு அதை தொகுப்பார்கள், திருத்துவார்கள். அப்படித்தான் அவருக்கென்று ஒரு புத்தகம் எழுத வந்தது. பிறகு ஒரு அவருக்காக ஒரு புதிய முறையை உருவாக்கினார்கள். நாம் குரல் வலையின் வழியாக சொற்களை வெளியிடுகிறோம் இல்லையா, அவருக்கு குரல் வலையில் தானே பிரச்சனை. அவன் சொல்லை நினைத்து அது வந்தால் குரல் வலையிலேயே ஒரு சிறிய சிப்பை பொருத்தி அது நேரடியாக சொற்களாக மாற்றிவிடும். அவர் பேச மாட்டார், அவர் சார்பாக ஒரு எந்திரம் பேசும் என்பதுதான் எளிதானது. அப்படி அவருடைய சொற்கள் எல்லாம் அச்சுக்கு நேரடியாக வந்தது.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் மரிய ரெத்தினம். நான் வந்து தெக்குவாடியிலேருந்து காலி பண்ணி சேதுபதி நகருக்கு இப்போ வந்திருக்கோம். அது வந்து அந்தோணியாரபுரத்தில் வந்து நிறையா குடும்பங்கள் இருந்தோம். அங்கே வந்து தண்ணி வந்து இப்போ அதிகமாக கிட்டத்தில் வர ஆரம்பிச்சிட்டு, அதனால் எங்கள் வீடுகள் போயிடுமோ, பிள்ளைகளுக்கு எந்த நேரத்தில் பாதிப்பு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நாங்கள் இப்போ சேதுபதி நகருக்கு வந்திருக்கோம். மீனவர்களோட நிலமை அப்படின்னு சொன்னால் இன்னும் அந்த சூழ்நிலை மாறலை, எங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் போய்கிட்டு இருக்கோம். கல்யாணம் நான் முடிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஏரியாவே, வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களும் நல்ல ஒரு நிதாக தான் இருந்துச்சு. கஷ்டம் வறுமைகள் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியோடு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலை தான் அங்கே இருந்தது. ஒரு புயல் வந்துடும், நறுக்குன்னு காலி பண்ணுங்க, போய் எங்கேயாவது அடைக்க தங்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த பயத்தோடு தான் இன்னும் இருக்கிற குடும்பங்கள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை தானே. பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு, வாலிய பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நாங்கள் போய் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அதனால் இப்போ ஏதோ இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. அது ரொம்ப வீடை பார்க்கும்போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம விட்டுட்டு வந்திருக்கோமே வீட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏதாவது அந்த இப்போ தண்ணி வரலை அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட போகலாமா, இல்லை இருக்கிற இடத்துலயே இன்னும் ஒரு அலப்பாயிற ஒரு நிலமையில தான் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். இருக்கிற இடமும் நிலம், இந்த இடத்துல இருக்க முடியுமா, வாடகை இவையா இருக்கிறோம், இப்போ இல்லை அங்கே போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரியா ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ கல் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியா இருக்கோம். எங்களுக்கு இந்த நான் இல்லை, நான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் இதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தால் கூட எங்களுக்கு நல்லது தான். அரசாங்கத்தால் எங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்துருக்காங்க, அந்த பட்டாவுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு கிடைச்சா கூட எங்களுக்கு நல்லது தான். ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: வானொலி
2: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது தீக்கதிர் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: உடல் குறைவு ஏற்பட்டாலும், கை கால்கள் நடக்க முடியாமல் போனாலும், அறிவு மட்டும் இயங்குகிற வரை நான் இயங்கிக் கொண்டே இருப்பேன் என்று உலகினுடைய உன்னதமான இடத்தில் ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறான் என்றால் நாமெல்லாம் எவ்வளவு தைரியத்தோடு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நமக்கு இருப்பதெல்லாம் சிறு சிறு குறைகள். ஒரு மருத்துவரிடம் போன போது மருத்துவர் சொன்னார், உங்களுக்கு வந்திருப்பது நோய் என்று சொல்லி பழகாதீர்கள், குறைகள் என்று சொல்லி பழகுங்கள். எனக்கு தலை வலிக்குது என்றால் அது ஏதோ ஒரு சிறிய பிரச்சனை, அதை ஒரு நோயாக கருதாதீர்கள். உங்களுடைய பிரச்சனையில் பாதி நீங்களாக உருவாக்கிக் கொள்வதுதான். கவலை உள்ள மனிதனுக்குத்தான் எல்லா நோய்களும் வரும். கவலைதான் பெரும்பான்மை நோய்களுக்கு முதல் புள்ளி. கவலை எங்கிருந்து வருகிறது தெரியுமா? தேவையற்ற அச்சத்திலிருந்து உருவாகிறது. தேவையற்ற அச்சம் ஏன் உருவாகிறது தெரியுமா? நம்பிக்கை இல்லாமல் போனதால் உருவாகிறது. நம்பிக்கை ஏன் இல்லாமல் போகிறது தெரியுமா? அன்பு இல்லாமல் போவதால் தான் உருவாகிறது. எவர் இந்த உலகத்தை நம்புகிறாரோ, எவர் அன்பு செய்கிறாரோ, எவர் தன்னையும் உலகத்தையும் சமமாக நினைக்க தொடங்குகிறாரோ, அவரிடம் அன்பு இருந்தால் நம்பிக்கை இருக்கும், நம்பிக்கை இருந்தால் அவர் கவலை கொள்ள மாட்டார். கவலை கொள்ளாத மனிதனுக்கு இந்த உலகம் ஒரு பெரிய பொருட்டே இல்லை. நண்பர்களே, நான் இந்தியாவில் எங்கெங்கோ சுற்றி இருக்கிறேன், கையில் பணமே இல்லாமல் பஸ் பிடிச்சு ரயில் பிடிச்சு போயிருக்கிறேன். ஆனால் யாரோ ஒருவருடைய உதவி கொண்டு, யாரோ ஒருவரை நம்பி, யாரோ ஒருவருடைய வீட்டில் தங்கிக் கொண்டு பயணம் செய்திருக்கிறேன். எப்படி சாத்தியமானது? என்னை ஒரு நேர்காணலில் கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், எனக்கு 1000 ரூபாய் வேண்டும் என்றால் ஒருவரிடம் கேட்க மாட்டேன், 1000 பேரிடம் 1 ரூபாய் கேட்பேன் என்று சொன்னேன். 1000 பேரிடம் 1 ரூபாய் கேட்டால் கொடுத்து விடுவார்கள். 1000 பேரை சந்திப்பதும் 1 ரூபாய் கேட்பதும் பெரிய பிரச்சனை. நமக்கு எல்லாமும் எளிதாக கிடைச்சிடணும். யாரோ ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ணி கொடுத்தோம்னா, யாராவது ஒரு இமயமலை கூட்டு போயிடணும், யாராவது ஒரு மேலே குட்டி உட்கார வச்சிடணும்ல. அங்கே போய் இமயமலையில் இருந்தால் கூட நீங்கள் என்ன நினைப்பீங்க, இங்கே குளிரா இருக்கே, நம்ம வீட்டில் கொஞ்சம் இதமா இருக்குமே. நமக்கு எல்லாமும் யாராவது செய்ய வேண்டும். நான் அப்படி எந்த உதவியும் எதிர்பார்க்கவில்லை. சாலைகளில் தூங்கி இருக்கிறேன், பேருந்து நிலையங்களில் தூங்கி இருக்கிறேன், ரயிலடியில் தூங்கி இருக்கிறேன். இந்தியாவினுடைய குறுக்கும் நெடுக்கமாக நான் போகாத இடங்களே கிடையாது, அவ்வளவு ஊர்களுக்கு போயிருக்கிறேன். எதற்காக இந்த பயணம்? பணம் தேடியா, பொருள் தேடியா, செல்வத்தை சேகரிக்கவா? இல்லை நண்பர்களே, அறிவை தேடி. இந்தியா முழுவதும் அறிவை தேடி அலையக்கூடியவர்கள் தான் எக்காலத்திலும் இருக்கிறார்கள். யார் உனக்கு முன்னோடி? எனக்கு முன்பாக ராகுல சாங்கிருத்தியாயன் என்று ஒருவர் இருந்தார். நான் அவரை படித்தேன். அவர் ஒரு புத்தகம் எழுதினார், ஊர் சுற்றி புராணம் என்று. அவர் சொன்னார், ஒரு மனிதன் அறிவை தேடி உலகத்தில் வெவ்வேறு இடங்களுக்கு பயணிக்க வேண்டும், எங்கெல்லாம் அறிவு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் போய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அவராக மொழிகள் படித்து, அவராக கல்வி கற்றுக்கொண்டு, அவராக ஞானம் படித்து 17 மொழிகள் கற்றறிந்த ஒருவர். அவ்வளவு மொழிகள் கற்றுக்கொண்டு அவர் ரஷ்யாவில் போய் பௌத்தத்தை கற்பிக்கக்கூடிய பேராசிரியராக வேலை பார்த்தார். ஆனால் மனிதனுடைய விதி பாருங்கள், அவருக்கு வயதானது, நோயுற்றார், திடீரென்று அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எழுந்தது. அவருடைய ஞாபகம் அப்படியே மறந்து போயிடுச்சு. எதிரே இருக்கக்கூடிய அவருடைய மனைவியை பிள்ளையை கூட அவருக்கு தெரியாது. அவர் முன்னால் யார் போய் நின்றாலும் எதுவுமே தெரியாது. தேடி தேடி சேகரித்த அறிவு, வாழ்க்கை முழுவதும் பயணம் செய்து சேகரித்த அறிவு, ஆனால் எல்லாமும் ஒரு நாளில் மறந்து போயிடுச்சு. எதிரே நிற்பவர்களை பார்த்தால் சிரிப்பார், மற்றபடி யாருன்னு தெரியாது, சொன்னால் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அவரை பழைய இடங்களுக்கெல்லாம் அழைத்து போய் ஞாபகத்தை திரும்ப கொண்டு வர முடியாதா என்ற பயணம் பிரயோசனம் பண்ணி பார்த்தாங்க. அப்படி ரஷ்யாவுக்கே திரும்பி கூடி போனாங்க. இவர் ரஷ்யாவில் வாழ்ந்த நாட்களில் ஒரு ரஷ்ய பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த பையனை அவர் பார்த்ததே கிடையாது, ரஷ்யா விட்டு வந்துட்டார். இவர் ஞாபகம் மற்ற நாட்களில் போயின போது அந்த பையனை அழைச்சிட்டு வந்தாங்க. தந்தையின் முன்னாடி நிறுத்தி அவர்கிட்ட சொன்னாங்க, இந்த பையன் உங்களுடைய பையன், இவள் உங்களுடைய மனைவி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று. அவருக்கு தெரியல, ஆனால் பார்த்து கொண்டே இருந்தார். அவர் அறியாமல் அவருடைய கண்களில் இருந்து ஒரு கண்ணீர் பெருக ஆரம்பித்தது. அப்போது அந்த மொழிபெயர்ப்பாளர் சொன்னார், அவருக்கு எதிரே நிற்பது அவருடைய பையன் என்று தெரிகிறது. மனிதர்களுடைய மகத்தான மொழி கண்ணீர் தான். கண்ணீரை விட உயர்வான மொழி எதுவுமே கிடையாது. கண்ணீர் தான் மனிதன் கண்டுபிடித்த மொழிகளிலேயே மகத்தான மொழி. எப்போதெல்லாம் ஒரு துயரம் வருகிறதோ, ஒருவர் கண்ணில் கண்ணீர் வந்து கண்ணீர் விட்டுவோப்பா, நியாயமா இருப்பாப்பான்னு சொல்லிடுவான். அப்ப அவருக்கு கண்ணீர் வந்த போது கூட இருந்த அறிஞர்கள் சொன்னார்கள், எவ்வளவு அறிவு இருந்தாலும், எவ்வளவு படித்தாலும், எவ்வளவு ஞாபகம் இருந்தாலும், நினைவு இருக்கிற வரைக்குத்தான் அத்தனையும். இந்த நினைவை காப்பாற்ற வேண்டாமா? ஒரு மனிதன் இறக்கும் போது அவனுடைய தேடி சேர்த்த அத்தனை அறிவும் மண்ணுக்குள் போய்விட வேண்டுமா? அதையெல்லாம் காப்பாற்றுவதற்கு ஒரு எளிய வழி இருக்கிறது நண்பர்களே, அதுதான் புத்தகங்கள். உலகில் எழுதப்பட்ட எல்லா புத்தகங்களும் மனிதனுடைய அறிவை நினைவை காப்பாற்றுவதற்கான வழி. நீங்கள் மறைந்து விடலாம், பாரதியார் என்ற ஒரு மனிதர் மறைந்து விட்டார், ஆனால் அவருடைய நினைவுகள் காப்பாற்றப்பட்டு விட்டன. தாகூர் என்ற ஒரு மனிதர் மறைந்து விட்டார், ஆனால் அவருடைய கவிதைகளும் நினைவுகளும் காப்பாற்றப்பட்டு விட்டது. தந்தை பெரியார் நம்மோடு இல்லை, ஆனால் அவருடைய சிந்தனைகள் நம்மோடு இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கார் நம்மிடம் இல்லை, ஆனால் அவருடைய புரட்சிகர கருத்துக்கள் நம்மிடம் இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சிந்தனைகளை, அவனுடைய செயல்களை, அவன் வாழ்க்கையின் வழியாக இந்த உலகுக்கு உணர்த்திய பாடங்களை எல்லாவற்றையும் அவன் புத்தகங்களின் வழியாக, எழுத்தின் வழியாக விட்டு செல்கிறான் என்றால் இதை விட வேறு என்ன இந்த உலகை மாற்றிவிட முடியும்?
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வரை தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வந்தோமேன தங்க வளையல்கள் ஐய வந்தோமேன
1: கொண்டையில
0: மலர் சென்று புலுங்கிட வண்டு விழியனும் கெண்டையை துள்ளிடத்தே.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது தீக்கதிர் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு பணம் தந்தால் அந்த பணத்தினுடைய மதிப்பு இன்னொரு ஊருக்கு செல்லுபடியாகாது. அந்த ஊருக்கு போனால் அந்த ஊரில் போய் நீங்கள் பணத்தை வேறு பணமாக மாற்ற வேண்டும். ஆனால் எங்கோ ஒரு மூலையில் எழுதிய டால்ஸ்டாயும் தாஸ்தாவஸ்கியும் தமிழ்நாட்டிலும் செல்லுபடியாகிறார்கள். இங்கே எழுதிய ஒரு பாரதியாருக்கு திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் வாசகங்கள் இருக்கிறார்கள் என்றால் எழுத்து உலகம் முழுவதும் செல்லுபடியாகக்கூடியது, எல்லோருக்கும் செல்லுபடியாகக்கூடியது. ஒரே ஒரு கதையை, எனக்கு பிடித்தமான டால்ஸ்டாயினுடைய ஒரு கதையை சொல்லி என் உரையை நிறைவு செய்தேன். டால்ஸ்டாய் மகத்தான ஒரு எழுத்தாளர், நான் பெரிதும் மதிக்கக்கூடிய உலகத்தினுடைய மிகச்சிறந்த இரண்டு எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒருவர் டால்ஸ்டாய், இன்னொருவர் தஸ்தாவஸ்கி. மேடைதோறும் அவர்களை பேசியிருக்கிறேன். அவர்களுக்கு இணையான உலகத்திலேயே எழுத்தாளர்கள் கிடையாது. அதில் டால்ஸ்டாய் ஒரு மகத்தான ஒரு எழுத்தாளர். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார், இரண்டு நண்பர்கள் என்ற கதையினுடைய பெயர். இரண்டு நண்பர்கள், ஒருவர் பணக்காரர், ஒருவர் விவசாயி. அந்த விவசாயிக்கும் பணக்காரருக்கும் வாழ்நாளில் ஒரு ஆசை இருந்தது, இயேசு பிறந்த இடத்திற்கு ஒரு முறையாவது போய் கிறிஸ்துமஸ் தினத்தன்றைக்கு அங்கே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதுதான் ஆசை. ஆனால் ஆண்டுதோறும் விவசாயிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை போக முடியாது. பணக்காரருக்கு பிரச்சனை இல்லை, எப்போது நினைத்தாலும் பயணம் போய்விடலாம். ஆனால் அவர் தன் நண்பரை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறதுனால சொன்னாரு, டே வருஷந்தோறும் ஏதாவது பிரச்சனை வருது, நம்ம போக முடியல, இந்த ஆண்டு போறோம். இந்த ஆண்டு போய் நாம் ஜெருசலத்திலேயே கிறிஸ்து பிறந்த இடத்திலேயே அந்த தேவாலயத்திலேயே போய் பிரார்த்தனையில் கலந்து கொள்வோம், பயணம் செய்யலாம் வா என்று சொன்னார். ரெண்டு நண்பர்களும் ரஷ்யாவிலிருந்து கிளம்பி பயணம் பண்ணாங்க. போகிற வழியில் ஒரு வீட்டில், எங்கோ ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வெளியே அழுதுச்சு. விவசாயி கேட்டார், ஏதோ குழந்தை அழுதுட்டு பார்த்துட்டு வரம்பா அப்படின்னு. போய் பார்த்தால் அந்த வீட்டில் ஒருவர், இவரை போலவே இன்னொரு விவசாயி, உடல் நலம் இல்லை, பார்ப்பதற்கு ஆள் இல்லை. இவர் சொன்னார், மருத்துவரை அழைத்துக் கொண்டு வந்து அவரை காட்டிட்டு நம்ம போகலான்னப்பா. அவர் சொன்னார், நான் முன்னாடி போயிருந்தேன், நீ பின்னாடி வா, அடுத்த ஊர்ல போய் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிடுவோம். அந்த வணிகர் முன்னாடி போயிட்டார். இவர் போய் ஒரு மருத்துவரை கூட்டிட்டு வந்தார். மருத்துவர் பார்த்தார். பார்த்துட்டு அந்த மருத்துவர் சொன்னார், இந்த விவசாயிக்கு வந்திருப்பது நோய் அல்ல, பசி. பல நாட்களாக இவன் சாப்பிடாமல் இருக்கிறான், வறுமை. இவன் குடும்பமும் பட்டினி கிடக்கிறது, இவர்களுக்கு உணவு தர வேண்டும். ஒருவேளை உணவு என்னால் தர முடியும், ஆனால் இவனுக்கு உணவு தருவதற்கு யார் இருக்கிறார்கள்? இவன் உடலில் தெம்பில்லை, இவன் இன்னொரு தடவை விவசாயம் செய்ய முடியாது. இவனால் விவசாயம் செய்ய முடியாவிட்டால் இந்த குடும்பத்துக்கு வழி இல்லை, வேற வழியே இல்லை தம்பி, நீங்க கூட்டிட்டு வந்ததுனால ஒருவேளை சாப்பாடு நான் தரேன் அந்த மருத்துவர் கொடுத்தார். இந்த விவசாயிக்கு தோன்றியது, ஒரு மாசம் கடந்து போய் எங்கேயோ போய் ஒரு தேவாலயத்தில் போய் இருந்து வணங்கி கடவுளை கும்பிட்டு வருவது பெரியதா, அல்லது அந்த ஒரு மாசத்துல இந்த விவசாயி வீட்டில இருந்து இவருக்கு தேவைப்படக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்து உடல்நலத்தை தேற்றி இந்த விவசாயியை ஒரு நடமாடுகிற தைரியமான மனிதனாக ஆக்குவது பெருசான்னு யோசித்தார். இவர் முடிவு செய்தார், இதுவே செஞ்சிடலாம், பிரார்த்தனை எல்லாம் பார்த்துக்கிடலாம்னு. அந்த வீட்டில் தான் ஒரு உறுப்பினராக இருந்து அவருடைய பணியெல்லாம் செய்து அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் இவரே முன்னின்று வேலை செய்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விவசாயினுடைய உடல்நலத்தை தேற்றினார். ஒரு மாதமானது, கிறிஸ்துமஸ் தினத்தன்று அந்த வணிகர் போனார். கிறிஸ்து பிறந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய தேவாலயத்தில் பெருங்கூட்டம், லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. தூரத்தில் நின்று அந்த வணிகர் பார்க்கிறார், எந்த திருச்சபையில் முதல் வரிசையில் கிறிஸ்துவனுடைய அந்த உருவத்திற்கு முன்னால் வணங்குகிற மனிதர்களில் ஒருவராக அந்த கிராமத்து விவசாயி மன்னிட்டு வணங்கிட்டு இருக்கார். இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, நம்ம கூட தான் வந்தான், பாதிலேயே விட்டுட்டான், ஆனால் இவனுக்கு எப்படி இந்த முதல் மரியாதை கிடைக்கிறது? முன் வரிசையில் வந்து அவன் பிரார்த்தனை பண்ணுகிறான், நாம எங்கேயோ கூட்டத்தில் இருக்கிறோமே சொல்லி அவர் யோசனையோடு திரும்பி பார்த்தார். பிரார்த்தனை முடிந்தது, ஊருக்கு வந்தார். வந்து எல்லார்ட்டையும் சொன்னாரு, நானும் அவனை தான் போனேன், அவனுக்கு முதல் மரியாதை கிடைச்சிச்சு, எனக்கு எதுவுமே கிடைக்கல, அவன் வந்துட்டானா அப்படின்னு. அவர் குடும்பம் சொன்னது, அவர் வரவே இல்லைங்களே, உங்க கூட தானே போனாரு. அவன் பார்த்தம்மா அவன் தேவாலயத்தில் இருந்தானேன்னு, இன்னும் வரலங்கன்னு. இரண்டு மாதங்கள் கழித்து அந்த விவசாயி வந்தார். பணக்கார அவரை பார்த்து கேட்டாரு, நீ இல்லாதவன் ஏழை, உனக்கு எப்படி முதலிடம் கொடுத்தாங்க? அவர் சொன்னார், நான் எங்க அங்க போகவே இல்லையப்பா, நான் அந்த விவசாய வீட்லயே ரெண்டு மாசம் தங்கிட்டேனே. அப்போ அது பணக்காரன் சொன்னான், எப்படி நீ ஏழை வீட்லயே தங்கிட்ட, விவசாய வீட்லயே இருந்தால் அந்த தேவாலயத்தில் நீ எப்படி வருவாய் என்று. அதுக்கு அவர் சொன்னார், அன்றைக்கு இரவு அந்த விவசாய வீட்டில் நாங்கள் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி உட்கார்ந்து வைத்துட்டு நாங்கள் ஐந்து பேரும் பிரார்த்தனை செய்தோம். எவன் இன்னொரு மனிதனுக்கு அன்பு செலுத்துகிறானோ அவன் கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் இருப்பான் என்றுதான் வேதம் சொல்கிறது. நான் அதனால்தான் அந்த பக்கத்தில் திரும்பியிருக்கேன் சொல்லிட்டு அவர் சொன்னார், ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் ஆயிரம் இருக்கிறது.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
2: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
3: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
4: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
5: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: ராணி, பழிபாவத்துக்கு பயந்து பேசு. நான் அடங்கி போறேன்னு மேல மேல பேசாது. அது நம்ம ரெண்டு பேருக்கு நல்லது.
8: இலையில உட்கார்ந்து உறவாடி அந்த இலை முழுதும் தின்னு தீக்கிற புண்ணு மாதிரி என்னோட உறவாடி என் வாழ்வியே தின்னு தீத்தாச்சு.
7: ஒருத்தன் கண்ணையும் குத்திட்டு கைத்தடியும் தட்டிட்டு படம் எடுத்த சீர பாம்பை எதிர விட்டுட்டு ஒரு நல்லவர் போயிட்டார். அகப்பட்டவன் தான். தயவுசெய்து நீ போய், நான் போகட்டுமா?
8: யாரும் போக வேண்டாம். என் ரத்தமெல்லாம் கண்ணீரா மாறட்டும். நாளை போறேன்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காது குத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோஎஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது தீக்கதிர் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுடைய உதவி தேவைப்படுகிறது. என்னைக்கு வேணாலும் உங்களுக்கும் அது தேவைப்படலாம். நீங்கள் இன்றைக்கு செய்தால் நாளைக்கு அவர்கள் செய்வார்கள். முகம் தெரியாத ஒரு மனிதன் அன்பு செலுத்தினால், அக்கறை காட்டினால், அவன் குடும்பத்தை நேசித்தால் அது உங்களுக்கும் கிடைக்கும். அப்படி செய்வதற்கு பெயர் தான் சமூகம். அப்படி வளர்ந்தால்தான் ஒரு சமூகம் வளரும். அப்படி செய்யக்கூடிய மனது யாருக்கு இருக்கிறது? இந்த கதை ஒரு நீதி கதையாக எழுதப்பட்டால் கூட எளிமையாக ஒரு உண்மையை சொல்லிவிடுகிறது. பணக்காரர்கள் தன் காரியத்தை பார்த்து போய்கொண்டே இருப்பார்கள். இல்லாத ஏழைகளுக்குத்தான் இன்னொரு இல்லாத ஏழையினுடைய கஷ்டம் புரிகிறது. ஆனால் இந்த கதை எழுதப்பட்டது தமிழில் அல்ல, ஒரு ரஷ்ய மொழியில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. ஒரு ரஷ்ய விவசாயியை பற்றிய கதை. ஆனால் படித்த உடனே எனக்கு தோன்றுகிறது, என் ஊரில் இருக்கக்கூடிய விவசாயியும் இவரை போன்றவர் தான், இதே மனதுடையவர் தான். ஆனால் அங்கே ஒரு விவசாயி இன்னொரு விவசாயினுடைய துயரத்திற்காக போராடுகிறான், கண்ணீர் ஒடிக்கிறான். ஆனால் நம் காலத்தில் என்ன ஆகிவிட்டது? விவசாயிகள் எல்லோரும் தன் ஊரை துறந்து போயிட்டாங்க. விளைநிலங்கள் எல்லாமே வெறும் கட்டிடங்களாக மாறிடுச்சு. அடுத்த தலைமுறை சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகுதுங்கிற பிரச்சனை வந்திருக்கிறது. இவ்வளவும் நடக்கிற நேரத்தில் படித்த சமூகம் மௌனம் காக்கிறது. படித்த சமூகம் என்ன செய்யுது? இதெல்லாம் அவங்க பிரச்சனைங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. படித்த சமூகம் சாப்பிடுறது இல்லையா? சோறு சாப்பிடலையா? உங்களுக்கு எல்லாம் அந்த பொறுப்பு இல்லையா? ஒரு கதை எதை நினைவூட்டுகிறது தெரியுமா? எப்போது விவசாயிக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் அது சமூகத்தினுடைய பிரச்சனை, அதை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்து அவர்கள் உடன் நிற்க வேண்டும் என்பதற்கு இந்த கதை வழிகாட்டுகிறது. வெறும் கதை அல்ல, அது ஒரு பாடம். ஒரு நல்ல இலக்கியம், நல்ல புத்தகம் என்ன செய்யும் தெரியுமா? இது போல உங்கள் வாழ்க்கைக்கு நிறைய பாடத்தை கற்பிக்கும். இந்த எழுத்தாளன் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு மொழியில் எழுதி போனாலும் அவன் எனக்கு என் மொழிக்கு மூத்த ஒரு படைப்பாளிதான். கம்பனை கொண்டாடுவது போல, பரணரை கொண்டாடுவது போல, இளங்கோவை கொண்டாடுவது போல, டால்ஸ்டாயை, தாஸ்தாயெவ்ஸ்கியை நாம் கொண்டாடுவோம். இதுபோல நம்மை உலகம் கொண்டாடுமா என்றால் கொண்டாடல. நாம் நம்முடைய பெருமைகளை உலகிற்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். உலகம் அங்கீகரிக்கவே இல்லை. உலகில் எந்த நாட்டிலும் அவங்க எழுதப்பட்ட இலக்கியத்துக்கு குறைவில்லாத இலக்கியம் நம்மிடம் இருக்கிறது. உலகத்தினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். ஆனால் உலகில் கொண்டு போய் சேர்க்கிற பணி நடக்கவே இல்லை. எங்கோ எழுதப்பட்ட ஒரு புத்தகம் ஆங்கிலத்துக்கு வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் நம்ம புத்தகம் அந்த மொழிக்கு போகவே இல்லை. நம்மிடம் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த புத்தகங்கள், மிகச்சிறந்த இலக்கியங்கள், மிகச்சிறந்த அறிவு உலகிற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நமக்கெல்லாம் ஒரு கடமை இருக்கிறது. நம்முடன் படித்த மனிதர்களுக்கெல்லாம் ஒரு கடமை இருக்கிறது என்றால், நாம் நம்மிடம் இருப்பதையெல்லாம் உலகிற்கு கொண்டு போய் கொடுப்போம். கொண்டு வந்து கொடுத்தோம் சரி, ஆனால் கொண்டு போய் கொடுப்போம். அப்படி கொண்டு போய் கொடுப்பதற்கு எதை கொண்டு போய் கொடுக்க வேண்டும்? யாரை கொண்டு போக வேண்டும்? கொண்டு போக வேண்டும் என்பதற்காக நீங்கள் படியுங்கள், நிறைய தேடி படியுங்கள், எழுத்தாளர்களை தேடி வாருங்கள், பேசுவோம், விவாதிப்போம், மிகச்சரியான சிந்தனைகளை முன்னெடுப்போம் என்று கூறி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி.
2: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: தொழில் கோலால தொழில் மண்டை பாம்பு போனோம், மழை காத்து தேடி வரும். அதில் நாங்கள் வலை வாங்கிட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு ஓடி வரும்போது கிராக்கு கட்டாயிருச்சு, இன்ஜின் கட்டாயிட்டு பாவட்டுக்கெல்லாம் காற்று வராமல் முடிச்சுன்னா தூக்கி சமத்திருச்சு. சமந்து உடனே நாங்கள் பரிதாக போட்டு 4 ஏர் போயிருந்தோம். 4 ஏரும் இப்போ படையை கமத்தி மேலே உட்காந்துருந்தோம். சமத்தின உடனே நாங்கள் அந்த போட்டு கமத்தி 4 ஏரும் மேலே உட்காந்துருந்தோம். நாங்கள் என்னால் உட்கார முடியலை. மாச அலைகள் தூக்கி தூக்கி எங்களை தள்ளுது, கீழே விழுந்து இந்த அடிதான் நீங்கள் எனக்கு மறக்க முடியாமல் இருக்குது. குறுக்கு அடி விழுந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். நாங்கள் ஒரு 11 மணிக்கு சமந்து 2 மணிக்கு ஒரு போட்டு ஓடிருந்துச்சு, மண்டபத்து போட்டு ஓடிருந்து அந்த போட்டு வந்து தான் எங்களை வந்து 4 ஏரியும் தூக்கி அந்த உலைய லாஞ்ச் படகுல அந்த லாஞ்சில் இசைப்படகுளை ஏற்றி எங்களை கொண்டு மண்டை கொண்டு விட்டாங்க. 5 மணிக்கு விட முடியல. ஆனால் 40 வருஷத்துக்கு 40-45 வருஷம் இருக்குனாங்க. எங்களுக்கு மனநலம் ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருந்துச்சு. உழுது அடைஞ்சிட்டுனா நாங்கள் என்ன செய்யணும் தெரியாது. 4 ஏருமே தவறுதான். அந்த படகு ஓடிஞ்சனால தான் எங்கள் 4 ஏரையும் காப்பாற்றி கொண்டு கரை சேர்த்தது. சேர்த்த பின்னால் நாங்கள் கொண்டு போட்டுவிட்டோம். அது இப்படி இருக்க மங்களாவில் நான் சின்ன பிள்ளைல கடலுக்கு போயிருக்கேன். கல்யாணம் முடிக்க முன்னே அப்போ எனக்கு ஒரு 15 வயசு இருக்கேன். நான் மடிக்கு போகும்போது போய் ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படி தான் அந்த ஒரு சூறாவளி காற்று எடுத்து வர முடியாமல் தவிச்சு வேறு ஊரில் ஒதுங்கணும். மூக்கூரில் மங்களாவில் மூக்கூரில் ஒதுங்கணும். சூறாவளி எடுத்து எங்கள் அது எங்கள் மூக்கூரோ எது எங்கள் காலத்தில் அங்கே நிறைய இருந்து மனதை தூக்கி எல்லாம் வச்சு இருந்துட்டேன். அது 15 வயசுல நடந்தது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டு அது புது முட்டை.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.
2: This song is a tribute to all the heroes and

0: I'm waiting.
1: கடலோடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜான்ஹோரேப்.
1: சரி, அடுத்ததான் நம்ம ஜான்ஹோரேப் தம்பி விளையாட்டு தகவல். இன்னைக்கான விளையாட்டு தகவலை சொல்லிடுவாங்க.
3: சொல்லிடுறேன்க்கா. இன்னைக்கு வந்துட்டு ஸ்ரீலங்கா விசஸ் இங்கிலாந்து தான் இப்போ நடந்துட்டுருக்கு, அதாவது லைவ் லங்கா போயிட்டுருக்கு. இதில் மொதல் டாஸ் வின் பண்ணது யார் அப்படின்னா, மொதல் டாஸ் வின் பண்ணது நம்மளுடைய ஸ்ரீலங்கா. வின் பண்ணி நாங்கள் மொதல் பேட்டிங்கே ஆடுறோம், இங்கிலாந்து வந்துக்கிட்டு எங்களுக்கு பவுலிங்கே போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்துக்கிட்டு ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது யார் அப்படின்னா, பதும் நிஷான்காவும் கோர்லஸ் மெண்டஸ் இவங்களும் தான் இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா பவுலிங் போட்டுட்ருக்காரு. இப்போது அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்க்கா.
1: சரி, அதுக்கப்புறமா அடுத்தடுத்து நாளைக்கான பகுதியில் தெரிஞ்சுப்போம் என்ன ஜான்ஹோரே.
3: ஆமாக்கா.
1: சரி, அடுத்ததான் இன்றைக்கி வந்து உலக கடல்சார் தினமா, அதாவது சர்வதேச கப்பல் போக்குவரத்து தொழில், கடல் பாதுகாப்பு, அப்புறம் கடல் சூழலை பாதுகாக்கிறதோட முக்கியத்துவத்தை வந்து உலகத்திற்கு உணர்த்துறதுக்காண்டி இந்த நாள் கொண்டாடப்படுதான். சர்வதேச வர்த்தகத்தில் அந்த சுமார் 80% அதிகமான பொருட்கள் கடல் வழியாகவே கொண்டு செல்லப்படுது. உலக பொருளாதாரத்தை நகர்த்துவதில் கப்பல் துறையோட அந்த அத்தியாவசிய பங்கினை இந்திய தினம் வந்து இந்த தினம் அங்கீகரிக்கிறதாம். சரி, இன்னைக்கு நாங்கள் நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா, மலை. இதில் இதை பற்றினா ஒரு 5 நல்ல விஷயங்கள் உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை சொல்லலாம். அதாவது மலையை பற்றின ஒரு 5 நன்மைகள் இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம இப்படி தான் விளையாட போகிறோம். அதாவது நாங்கள் ஒரு தலைப்பு சொல்லுவோம், அதை பற்றி நாங்கள் நன்மை சொன்னால் நன்மை சொல்லணும், தீமை சொன்னால் தீமை சொல்லணும், அதாவது அதனால் ஏற்படுற விளைவுகளை நீங்கள் சொல்லணும். இப்போதைக்கு மலையில் வர மலையில் உள்ள அந்த நன்மைகளை பற்றி மட்டும் நீங்கள் சொல்லணும். 7094439999 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாக ஒரு 5 நல்ல விஷயங்கள் சொல்லணும். சரி, நீங்கள் என்ன புக்கு வாசிச்சிட்ருக்கீங்க?
3: நான் வந்துட்டு ரகசிய கோழிதான்க்கா வாசிச்சிட்ருக்கேன். அது உதயசங்கரால் எழுதப்பட்டது.
1: சரி, இந்த புக்கை வந்து நம்ம அடுத்தடுத்த பகுதிகளில் வந்து இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் மண்டாடி படத்துலேருந்து பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ், ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: பெண்களின் நல்ல தாய்மையின் பாதுகாப்பு இனி உங்கள் அருகிலேயே. பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
2: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
1: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பக்கிசாமி. அப்பா அம்மா இல்லை, இருக்கு 65 வயசு ஆகிருது. அது எப்படி எப்படி பார்த்தாலும் 20 வருஷத்துக்கு மேலே வரும். எங்கள் ஊரில் இருந்து, என்னுடைய ஊர் சொந்த ஊரில் இருந்து காரைக்காலில் ஒத்தனார் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரையில் கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்னுடைய ஊருக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி கழிச்சு பார்த்தா சுனாமி கடல் பொங்க கடல் கொந்தளிச்சு சுனாமி வந்துச்சு. ஆனால் நான் சுனாமி வந்ததை பார்க்கல, சுனாமி வந்த மறுநாள் தான் போனோம். போய் பார்த்துட்டு எல்லா மக்களும் போனோம், போய் பார்த்தாங்க. பார்த்த இடத்துல பார்க்க போகும்போதில் போகும்போது அந்த அவங்க இருந்த குடியிருப்புலாம் இல்லை, ஏன்னா தடலாக போய் கிடந்தது. நான் அங்கே இருந்த மக்கள் அந்த குடி அங்கே இருந்த குடியிருந்த மக்கள் சேதம் மக்களுக்கு எல்லாம் அனைத்து பேரும் இறந்துட்டாங்க. இங்கேருந்து காரைக்காலுக்கு பீச்சுக்காக போனவங்களும் அந்த நேரம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு போனவங்களும் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கிறது கணக்கு பண்ண முடியாது. சுனாமியில் அடிச்சுட்டு போய் ஒதுக்கப்பட்ட டெட் பாடியை தேடி கண்டுபிடிச்சதே கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே. அது வந்து கரையோரத்துலனாக்கா காரைக்காலில் சுனாமி வந்தது தரங்கம்பாடியில் தான் அந்த கடல் அலையில் ஒதுக்கப்பட்டு 300 பேருக்கு மேலே 300 பேர் கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. இதுக்கு அதுக்கு மேலே எவ்வளோ பேர் இறந்தாங்கங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. மண்ணோட மண்ணா, அதில் ஒரு 3 குடும்பம் காரைக்கால் மாடியில் 3 குடும்பம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய சொந்தம் நண்பர்கள்லாம் இருக்காங்க. நம்மளோட பிறக்காத அண்ணன் தம்பி மாதிரி தான் நல்லா பழகினாங்க. அந்த குடும்பம் 3 குடும்பமே எல்லோரும் இருந்துட்டாங்க. மன அதிர்ச்சி ரொம்ப, மக்கள் அதனாலே போகலை. யாருமே அந்த கடலோர பகுதி பக்கம் போகிறதுக்கு அச்சப்பட்டுக்கிட்டு போகலை. திரும்பவும் அந்த சுனாமி வந்ததுக்கு பிறகு ரொம்ப ரொம்ப கடல் பொங்க கடல் அலைகள் வந்து பார்த்தா 6-7 உயரம் சீற்றம் கொண்டு அலையெல்லாம் வரும். அதை பார்த்துட்டு மக்கள் யாரும் போகிறது கிடையாது. மக்கள் கரெக்டாக இது சொல்லிவிடுவாங்க எல்லாருக்குமே, எல்லா மக்களுமே சொல்லுவோம் இன்றைக்கி சுனாமி நாள் December 24 இந்த டைம் வந்ததுனாக்கா இன்றைக்கி தான் சுனாமி வந்தது நாள் எனக்கே புல் இருக்கு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: நான் ஜான் ஹோரே.
4: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
4: சொல்லுங்கக்கா, நல்லா இருக்கீங்களாக்கா?
6: நல்லா இருக்கேன்ப்பா.
4: இன்னைக்கு அது கால் பண்ணிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம்க்கா.
6: மழை பெய்யற மழையா, வானத்துல பொழியற மழையா?
4: பெய்யற மழைதான்க்கா.
6: சரி, மழை வந்து 5 நன்மைகள்.
4: ஆமாக்கா. செடி மரங்கள் வளரும்.
6: தேங்காய் வந்து ரொம்ப மத்தவர்களுக்கு தெரியல, நல்லா செழிப்பா வந்து பாலை விடும். அது வந்து நல்லா சீசன் வந்தாலே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தேங்காய் வளர ரொம்ப கிடைக்கும். அது நாங்க
4: பாத்துருந்தோம்.
6: மனிதர்களுக்கு குளிர்ச்சியான ஒரு காற்று, ஒரு சந்தோஷம்.
4: ஓகேக்கா. நீங்க வந்து 4 வந்து ரொம்பவே அற்புதமா சொல்லிட்டீங்கக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
6: தருமதுரையில இருந்து ஒரு ஆள்
4: தயிர் வித்திருக்காங்க,
6: அஞ்சு ஒடியிலயே மூணு ஒடியிலயே வச்சிருந்திருக்காரு.
4: என்னதுக்கா?
6: அஞ்சு படி களையா, அஞ்சு படி களையா, மூணு படி களையா அது இருந்திருக்கு.
4: ஓகேக்கா.
6: தயிர் புள்ளா
4: தெரியலனா நீங்களே சொல்லிரணும்.
6: நன்றிக்கா.
4: நம்ம தமிழரசி அக்கா நேத்து பிஸியா இருந்தாலுமே இன்னைக்கு மொத ஆளா கால் பண்ணிட்டாங்க, எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். நன்றிக்கா. சரி, இப்ப வந்து நீங்க புக்கு வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
5: ஓகேக்கா. நடப்பதை எல்லாம் காட்டின் தேவதை பார்த்து கொண்டிருந்தாள். உடனே அவள் சக்தியின் மூலம் இடமே இருள் மகமாய் மாறிவிட்டது. இருளை பார்த்து மனிதர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். அம்மா சுருட்டை பாம்பு துளைந்து போன அதை தேடி வந்தார்கள். இவ்வளவு நேரம் எங்கே போயிருந்தாய் என்று கேட்டதற்கு அந்த வால் பயந்து கிட்டு, அம்மா இனி நான் வெளிச்சத்துக்கு போகவே மாட்டேன் என்று சொன்னான். அதனுடன் அந்த இயற்கையின் தேவதை சிரித்து கொண்டே இருந்தாள். அடுத்த தலைப்பு, ஆறு கால் பூச்சியும் ஆயிரம் கால் புழுவும். மழை ஜோவென்று பெய்ந்தது. நின்று கொண்டிருந்த மலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் வந்தனா. அப்போது வீட்டு வாசலில் கருப்பு சிவப்பு நிறத்தில் ஒரு பூச்சி ஊர்ந்து கொண்டிருந்தது. அந்த பூச்சியை பார்த்து வந்தனா கத்தினாள், அப்பா பூச்சி பூச்சி.
4: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம். நான் பாம்பன்ல இருந்து சோஃபியா பேசுறேன்.
4: நல்லா இருக்கீங்களாக்கா?
7: நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நாங்களும் நல்லா இருக்கோம்க்கா.
7: தம்பி நல்லா இருக்கானா? சாதிக்கு,
4: சாதிக்கு இப்ப வந்து ஆறு மணிக்கு தான் அக்கா சாதிக்கு வருவாங்க. இப்ப வந்து ஜான் ஹோரேப் இருக்காங்கக்கா.
7: சரியா? சரிங்க.
4: சரிக்கா, உங்களுக்கு வந்து மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றதுனால வர தீமைகள்?
7: தீமைகளா?
4: ம்,
7: உங்களுக்கு
4: பிடிச்ச பாடல்?
7: எனக்கா, எனக்கு ரெட் மூவில இருந்து இந்த பாட்டு போடுங்க, தாய்மடி ஒண்ணு தேடுகிறேன்.
4: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. நன்றிக்கா. சரி, அடுத்ததான் வந்துட்டு நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். நம்ம ஊரில் வந்து பழங்காலத்தில் இருந்தே பயன்படுத்தப்பட்டு வர்ற ஒரு முக்கியமான சிறுதானியங்களில் கம்பு ஒன்று. இப்போ பலவிதமான உணவுகள் வந்தாலும் கம்புகள் இந்த மாதிரி பாரம்பரியமான தானியங்களுக்கு நம்மளோட உணவு முறையில் இன்னுமே ஒரு நல்ல இடம் இருக்குது. கம்பை வெறும் கஞ்சி சேர தானியம்னு மட்டும் நினைக்கக்கூடாது. இதை கம்பங்கோல், கம்பங்கஞ்சி, கம்பு அடை, கம்பு தோசை, கம்பு ரொட்டின்னு பல வகையில் வந்து உணவாக எடுத்துக்கலாம். இதில் நார் சத்து, புரதம், அப்புறம் இரும்பு சத்து, மக்னீஷியம், பாஸ்பரஸ்னு நிறையா இருக்குது. இது செரிமானத்தை சீராக வச்சுக்க உதவுது. அப்புறம் வந்து ரொம்ப நேரம் வயிறு நிறைவாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வையும் தருது. உடலோட வளர்ச்சி அப்புறம் திசுக்களை பராமரிக்க இந்த புரதம் தேவை. ஹீமோக்ளோபின் உருவாக வந்து தேவையான அந்த முக்கியமான இரும்பு சத்து இதில் இருக்குது. இது வந்து தசைகள் அப்புறம் நரம்புகளோட அந்த இயல்பான செயல்பாட்டுக்குமே உதவுது. எலும்புகள் அப்புறம் வந்து பற்களோட அந்த இயல்பான அமைப்பு அப்புறம் வந்து உடம்பில் பல்வேறு செயல்பாட்டுக்கும் உதவுது. கம்பை மாவா வந்து அரைச்சி தோசை இல்லைனா அடை செய்யலாம். கம்பை வந்து வேக வச்சு கூழ் இல்லைனா கஞ்சியுமே செய்யலாம். காய்கறி சேர்த்து வந்து கம்பாடை செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். சரி, நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், ஃபோன்ஸ்னால வர பாதிப்புகள்?
5: பாதிப்புகள் வந்துட்டு நம்மளுடைய கண்ணை சுற்றி கருவிழியங்கள் வரும்.
4: ஆ,
5: அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபக சக்தி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும்.
4: வேற?
5: அவ்வளோதான்க்கா.
4: சரி ஓகே. ஆமாம், நம்ம ஃபோன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணும்போது கருவளையம் வரும், அதுக்கப்புறம் சோஃபி அக்கா சொன்ன மாதிரி தலைவலிக்கும், கண் பார்வை மங்கலாகும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி நைட் டைமில் அதிகமாகலாம் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அது குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அதிக நேரம் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால தலைவலிக்கும், கண் வந்து மங்களாக தெரியும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸில் நன்மைகளுமே இருக்குது, ஆனால் நம்ம நன்மைக்கு ஏற்றபடி அந்த தீமைக்கு ஏற்றபடி ரெண்டுக்குமே சமமாக தான் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணணும். இன்றைக்கி தான் இந்த மாதிரி தான் நம்ம கேம் விளாட்றோம். அதாவது நாங்கள் ஒரு தலைப்பு சொல்லுவோம், அந்த தலைப்பில் உள்ள நன்மைகள் இல்லைனா வந்து தீமைகள் நீங்கள் சொல்லணும். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக நம்ம நேயர்கள் கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: சிவம் நிறுத்து நிறுத்து. என்ன சினிமா பாட்டு பாடிட்டு இருக்க? ஏன் சொந்த பாட்டுலாம் பாட மாட்டியா?
1: வயது பாட்டுக்கும் பாடிக்கிட்டு இருக்க, ஏன் வம்பு பண்ற? சொந்த பாட்டை எவன் கேட்கிறான்?
0: எதுக்கு அந்த கலைஞர்களை ஓரமா உட்கார வச்சிருக்கீங்க? வாய்
1: தப்பாட்ட இப்ப கூப்பிடாதப்பா.
0: தப்பாட்டமா பயாங்க? இதான் அந்த நாட்டோட சரியான ஆட்டமா? ஏ சரி இங்க வா நீ அடி.

ஏன் சவ்வா இழுக்கிற? சியா நாலு குண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல. சந்தோஷமா பாடியா, நிம்மதியா போவாப்ல.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 5:34 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நாஜான் ஹோரே.
2: நம்ம ஃபர்ஸ்ட் மலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்ல.
3: ஆமாக்கா, அது நேயர்கள் பதில் சொல்லியிருக்காங்களா?
2: ஆமா, நம்ம தூத்துக்குடியில இருந்து சாதிக்கண்ணா பதில் சொல்லியிருக்காங்க.
4: மலை பற்றி 5 நல்ல விஷயங்கள். மழை பெய்தா நிலத்திட நீர் பெருகும். 2, விவசாயம் செழிக்கும். 3, குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்க. 4, வந்து நீர்நிலைகள், 6, குளம் குட்டை எல்லாம் நீர்நிலைகள் பெருகும். 5, வந்து வீடுகள் அப்புறம் சில ஆபீஸ்ல கொஞ்சம் குளுமையான இருக்கும், குளுமையான சூழல் நல்லா இருக்கும், மனதுக்கு இதமாக இருக்கும்.
2: நம்ம சாதிக்கண்ணா ரொம்பவே சூப்பராக சொல்லிட்டாங்க. 3வது விஷயம் நிறைய குழந்தைகளுக்கு பிடிக்கும், அதாவது மழை வந்தோடனே ஸ்கூலுக்கு லீவ் விடுறது அப்படின்னு. என்ன ஜானுவரே, பொங்கலுக்கும் பிடிக்கும் தானே?
3: ரொம்ப பிடிக்கும்க்கா.
2: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்த சந்திரசேகர்.
2: சொல்லுங்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா?
5: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் ரொம்ப ரொம்ப சூப்பரா தானா இருக்கோம்.
5: எப்படி போயிட்டுருக்கீங்க காலை பொழுது மாலை பொழுது?
2: ரொம்பவே ஜாலியா தானா போகுது?
5: எனக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா போகுதுப்பா. ஆனா இன்னொன்னு, வேலூர் மாவட்டத்துல தான் பயங்கரமா வெயில் அடிக்குதுப்பா.
2: ஆனா இங்க கொஞ்சம் குளிர்ச்சியா தானா இருக்கு?
5: சரி சரி, என்ஜாய் பண்ணுங்கப்பா குளிர்ச்சியான.
2: கண்டிப்பாண்ணா, உங்க ஊர்லயும் கண்டிப்பா மழை வரும்ண்ணா.
5: வெள்ளப்பெருக்கு, அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு.
2: ஓகேண்ணா.
5: அப்புறமா பள்ளிகளுக்கு, அலுவலகத்துக்கு, ஸ்கூலுக்கு விடுமுறை.
2: விடுமுறை?
5: ஆமா, அலுவலகம் கூட விடுமுறை விட்டானே, பள்ளி ஸ்கூலுக்கு விடுமுறை. விடுமுறை விட்டனால பசங்களோட படிப்பு பாதிக்கும்.
2: ஓகேண்ணா.
5: அப்புறமா டூர் பிளானு, அப்புறமா வெளியில போகணும்னு போட்டிருக்கிற பிளானு நாஸ்தி.
2: ஆமாண்ணா, நீங்க 5 சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்னதுண்ணா?
5: இந்த கேம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, அடிக்கடி கொண்டு வாங்கப்பா.
2: ஓகேண்ணா, கண்டிப்பாண்ணா.
5: நல்லா இருக்கு, வாரத்துக்கு ஒரு முறை கூட வைக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கறத டக்குன்னு நமக்கு சொன்ன உடனே ஞாபகம் வருது. என்ன அந்த கோ வித் த ஃப்ளோ கேள்வி கூட முன்னாடியே சொல்லாம அந்த ஸ்பாட்ல கொடுத்தா கூட இன்னும் நல்லா இருக்கும்.
2: ஓகேண்ணா, கண்டிப்பாண்ணா.
5: சரிப்பா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா மின்னலே. இது திரைப்படத்தின் பெயர். பம்பாய் ஜெயஸ்ரீ குரல்ல வசி கரா என் நெஞ்சு நிக்க அந்த சாங் ஒலிபரப்புறீங்களா?
2: ஓகேண்ணா, கண்டிப்பா கொடுத்துடலாம்ணா.
5: ரொம்ப ரொம்ப ஹாப்பிப்பா, இந்த டே வந்து உங்க ரெண்டு பேருக்கும் சூப்பரா மீட்டோம்.
2: நன்றிண்ணா.
5: பாய்ப்பா, பாய்ப்பா.
2: நம்ம சந்திரசேகர் அண்ணாவும் சூப்பரா சொல்லிட்டாங்க. இந்த ஸ்கூலுக்கு போற விஷயம் நன்மையிலையும் வருது, தீமையிலையும் வருது. அதாவது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா பேரண்ட்ஸுக்கு அது பிடிக்காதுல்ல. என்ன ஜானுவரே?
3: ஆமா.
2: சரி, இப்ப நீங்க வந்து புக்க வாசிக்கிறீங்களா?
3: ஓகேக்கா. எங்கே பூச்சி இருக்கு என்று கேட்டார். வந்தனா சுட்டி காட்டினான். ஓ, ரயில் பூச்சியா? ஆமா வண்டா செல்லம், இது ரயில் பூச்சி தான். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதை இப்படி தான் கூப்பிடுவோம். இது எப்படி உருவாச்சுன்னு கதை வேணுமா இல்லை படிக்கிறியா என்று கேட்டார். முதல்ல கதை தான் வேணும் என்று சொன்னதை கேட்ட அப்பா சிரித்தார். ஒரு நாட்களில் உட்கார வைத்து ரயில் பூச்சியின் கதையை சொல்ல ஆரம்பித்தார். பூமி அப்போது தான் ஒவ்வொரு உயிரினமாக தோன்றி கொண்டிருந்தது. இயற்கை எண்ணெய் தன் படைப்புகளை ஒவ்வொன்றாக படைத்து கொண்டிருந்தார். முதலில் ஒரு செல் உயிரின ஒரு ஒன்றை படைத்தால் அது 2 மாறியது, 3 அது 8 மாறியது. இப்படி பூச்சிகளும் பூக்களும் தோன்றின. பூக்களில் தோன்றிய அனைத்தும் மண்புழுக்களாகவே மாறிவிட்டது. பூக்களில் தோன்றியவை வண்ண நிறமாக ஆயிட்டது.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் வந்து இதை பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த புக்கை பற்றி குழந்தைங்க வந்து கொஞ்சம் வளர்ந்ததும் நானே பார்த்துக்கிறேன், நானே முடிவு பண்ணிக்கிறேன்னு வந்து சில விஷயங்களை தனியாக செய்ய நினைப்பாங்க. ஆனால் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் தனியாக வந்து முடிவு எடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது வெளியே கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் வந்து சேஃப்டியா என்னன்னே தெரியாமல் உடனே போயிடக்கூடாது. அப்பா அம்மாட்ட வந்துட்டு இப்படி போகிறேன் போவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டியாவது கேட்கணும். அவங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் தான் போகணும். டென்த்து முடிச்சுட்டு வந்து குரூப் எடுக்கிறது இதெல்லாமே உங்கள் விருப்பம்தான். ஏன்னா பிடிக்காத ஒரு குரூப்பை எடுத்துகிட்டு கஷ்டப்படுறதை விட பிடிச்சதை எடுத்து படிச்சிடலாம். ஆனால் இதே சேஃப்டின்னு வரும்போது அது வந்து பேரண்ட்ஸோட விருப்பமும் ஒன்று இருக்கணும். குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக இருந்தாலோ இல்லைனா புரியாமல் இருந்தாலோ இல்லைனா தனியாக சமாளிக்க முடியலைனாலோ அப்போ வந்து பேரண்ட்ஸ் குழந்தைக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அவங்க தனியாக முடிவெடுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதுலேயுமே பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு மதியான டைம்லேயோ இல்லைனா ஈவினிங் டைம்லேயோ எங்கேயாவது ஸ்கூல் விட்டு வெளியே எங்கேயாவது போயிட்டு வீட்டுக்கு போவோம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சேஃப்டியானது இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம பேரண்ட்ஸோட ஒரு பெர்மிஷன் கேட்கலாம், அவங்களோட ஒரு ஆலோசனையை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எங்கே போகிறதுனால போய்க்கலாம். அது வந்து சேஃப்டியாக இருக்கும். சரி, அடுத்ததான் வந்து நம்ம சோஃபியாக்கா கேட்ட பாடலும் சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடலும் வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பந்தலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 5:52 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜான் ஹோரே.
2: அடுத்ததா அந்த ரகசிய கோழிய வாசிச்சிடுறீங்களா?
3: ஓகேக்கா. எல்லா புழுக்களும் தங்களுடைய உடலை தள்ளி கொண்டு ஓடின. அப்படி தள்ளி தள்ளி பழகியதில் அவைகள் உடம்பு சுருங்கி விரிந்து ஆரம்பித்தது. வேகமாக போக முடியவில்லை. ஒரு இடத்திற்கு போக முடிந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நினைத்தது. ஆனால் ரெக்கை வைத்திருக்கிற அனைத்து பூச்சிகளும் மிகவும் வேகமாக பறந்தது. ஒன்றுக்கு ஒன்று நிறமும் இருந்தது. பூமி தாய் அனைத்தையும் ஒன்றாக படைக்க விழவில்லை. புதிதாக பூச்சிகளை உருவாக்கினாள். கீழே மண்ணில் ஊர்ந்து கொண்டிருந்த புழுக்கள் தலையை தூக்கி பார்த்தன. பூச்சிகள் அங்கிட்டு இங்கிட்டும் பறந்தன. தன்னுடைய கால்களால் வேகமாக நடந்தன. புழுக்கள் இப்படி சிரமப்பட்டு 1 மணி நேரத்தில் கடக்கும் தூரத்தை பூச்சிகள் ஒரே நொடியில் பறந்தே கடந்தன.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம நாளைக்கான பகுதியில் நம்ம ஜான்ஹோரே தம்பி வாசிக்கிறத தெரிஞ்சுப்போம். அடுத்ததா ஜெனிடிக்ஸ் இன்ஜினியரிங். இது வந்து ஒரு உயிரினத்தோட அந்த டிஎன்ஏ அப்புறம் வந்து ஜீன்ஸ், அதாவது மரபணுக்கள் பற்றி படித்து அதை வந்து அறிவியல் முறையில் ஆய்வு செய்ய பயன்படுத்துகிற துறை. ஒரு உயிரினத்தோட சில பண்புகள் எதனால் உருவாகுது, அந்த பண்புக்கு பின்னால் இருக்கிற மரபணுக்கள் எப்படி செயல்படுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இதோட முக்கிய பகுதியே. இதில் என்னெல்லாம் படிக்கிறாங்கன்னா டிஎன்ஏ அப்புறம் ஜீன்ஸு, மாலிகுலர் பயாலஜி, ஜெனிடிக் டிசார்டர்ஸு, லேபு, பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ். இதை எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஜெனிடிக்ஸ் இன்ஜினியரிங் அப்புறம் வந்து ரிலேட்டட் பயோடெக்னாலஜி ரிசர்ச்க்கு வந்து பல பயன்பாடுகள் இருக்குது. உதாரணமாக மருத்துவ ஆராய்ச்சி, தடுப்பூசி, அப்புறம் வந்து உயிரியல் தயாரிப்புகள், விவசாய ஆராய்ச்சி, டிசீஸ் ரிசர்ச், பயோடெக்னாலஜி லேப்ஸ்னு நிறைய துறைகளில் வந்து இந்த அறிவு பயன்படுது. படிப்பு வந்து எப்படி இருக்கும்னா, இந்த துறையில் வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மாலிகுலர் பயாலஜி, ஜெனிடிக்ஸு, பயோடெக்னாலஜின்னு சப்ஜெக்ட்ஸ் வந்து முக்கியமானதாக இருக்கும். லேபரேட்டரி ப்ராக்டிக்கல்ஸ்க்கும் ரொம்பவே முக்கியத்துவம் இருக்கும். எதிர்காலத்தில் நமக்கு வந்து எப்படிலாம் வேலைகள் இருக்குன்னா, படிப்பை முடித்த அப்புறம் வந்து பயோடெக்னாலஜி லேபு, அப்புறம் பர்மாசியூட்டிக்கல் ரிசர்ச், ஜெனிடிக் ரிசர்ச்சு, அக்ரிகல்ச்சரு, பயோடெக்னாலஜி, டயாக்னஸ்டிக் லேபு, ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸு, இந்த மாதிரி துறைகளில் வேலை இல்லைனா ஹையர் ஸ்டடீஸ் வாய்ப்புகளுமே இருக்குது. இதுதான் ஜெனிடிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த படிப்பு. சரி, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேமை இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க. சரி, நானே சொல்லிடுறேன். நம்ம ஒரு தலைப்பு சொல்லி அதிலிருந்து வந்து ஒரு 5 நன்மைகள் இல்லைன்னா தீமைகள், அதை பற்றி தானே கேட்டுட்ருந்தோம். சரி, அடுத்துதான் என்ன கேட்கலாம், கல்வி. கல்வியை பற்றினா ஒரு 5 நல்ல விஷயங்கள்.
3: ஓகேக்கா.
2: கல்வி இதை பற்றின ஒரு 5 நல்ல விஷயங்கள் உங்களுக்கும் தெரியும்னா, இதை பற்றி உங்களுக்கும் அதாவது நீங்களும் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094 4399 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 31 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 46 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோட விளையாட. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமாட்டி
3: ஜாபீர்,
2: நம்ம ஜாபீர் தம்பியும் 6-7 பேசுகிறதுக்காண்டி வந்துட்டாங்க. சரி, இன்னைக்கு எக்ஸாம்லாம் எப்படி எழுதுனீங்க?
3: நல்லாதான் கழுவுன.
2: சரி ஓகே, நீங்கள் வந்து என்ன புக்கு வாசிச்சுட்டு இருக்கீங்க?
3: அதாவது விசிலடிக்கும் சைக்கிள், உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு, வானம் பதிப்பகம் தான் பதிச்சிருக்காங்க. கதையை சொல்லிடுறவாக்கா? நேற்றுக்கு வந்து ஒரு கதையை முடிச்சிருப்போம்ல, இன்றைக்கி வந்து வானத்தில் குட்டி தம்பி அப்படின்ற ஒரு கதையை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த கதையை தான் இப்போ சொல்லிடுறேன். குட்டி தம்பிக்கு எப்போதும் சிரிப்பு தான், எதை பார்த்தாலும் சிரிப்பு தான், குட்டி குட்டி பொம்மைகளை பார்த்தாலும் சிரிப்பு தான், காட்டில் ஆடும் தீரச்சிலையை பார்த்தும் சிரிப்பு தான், ஆடும்போது அதையே உற்று பார்ப்பான், திடீரென்று குபீரென்று சிரிப்பான்.
2: சரி, அதை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அதுக்கடுத்து நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
4: மாமு கரவடு கடை தங்கச்சி மடம் வீரனிசு பேசி வருகிறேன்.
2: நல்லா இருக்கீங்களாண்ணா?
4: நல்லா இருக்கிறேன்.
2: ஓகேண்ணா, இன்னைக்கு வந்து உங்களுக்கான தலைப்பு கல்வினா, கல்விய பத்தி ஒரு 5 நல்ல விஷயங்கள் சொல்லிருங்கண்ணா.
4: 5 எனக்கு சொல்ல தெரியாது, இருந்தாலும் கல்வி கண்டிப்பா முக்கிய வாழ்க்கையில, கல்வி இல்லாம எதுவும் நடக்காது. கல்வி அடுத்தடுத்து கொண்டு போற நல்ல முறை.
2: கல்வியில
4: வாழ்க்கையில முன்னேற முடியாது.

0: வாய்ப்புறதுக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: ஓகே நா, நன்றி நா. உங்களுக்கு பிடிச்ச பாடல்
0: என்னதுண்ணா?
1: யூசுப் அண்ணாமே கல்வி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உண்மையுமே. லாஸ்ட்ல வந்து கல்வி தான் நம்மளை ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்ம இருந்தாலுமே கல்வி வந்து நம்மளை காப்பாற்றும். நம்ம வந்து ஏதாவது நம்ம படிச்சிருந்தோம்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போய் எங்கிட்டோ போய் பழச்சிக்கலாம். அதனால் படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று.
2: கதை வாசிடுவாக்கா? அதுக்கப்புறமா அந்த தம்பி எதுக்கெடுத்தாலுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாராம். ஆனால் அந்த கதையில் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா எறும்பு ஊறுவதை பார்த்தாலும் சிரிப்பான், ஈ பறப்பதை பார்த்தாலும் சிரிப்பான், கொசு அவளை கையில் உட்கார்ந்து பார்த்தாலும் சிரிப்பாள், வெளியே செடிகளை பார்த்து சிரிப்பான், பூக்களை பார்த்து சிரிப்பான், சிட்டுக்குருவியை பார்த்தும் சிரிப்பான், மைனாவை பார்த்தும் சிரிப்பான், விருட்டு விருட்டு பறக்கும் தேன் சட்டை பார்த்தாலும் சிரிப்பான். என்னப்பா இது சிரிப்பான் அப்படின்னு போய்கிட்டு தானே போவோம். மரத்தை பார்த்தாலும் சிரிப்பான், காற்றில் மரம் ஆடினாலும் விழுந்து விழுந்து கேக்கே கேக்கேன்னு சிரிப்பான், காற்று வீசும்போது அவனுடைய சுருட்டை தலைமுடி அலையும் போது சிரிப்பான், அதே மாதிரி வானத்தை பார்த்தும் சிரிப்பான், வானத்தில் நீல நிறத்தை பார்த்தும் சிரிப்பான், அதில் மிகுந்து போகும் வெள்ளி மேகங்களை பார்த்தும் சிரிப்பான். எதுக்கு சிரிக்கிறான் என்று யாருக்குமே தெரியும். ஒருவேளை அவனுக்கு இந்த உலகமே வேடிக்கையாக தெரிகிறதா என்னவோ. குட்டி தம்பி சிரிக்கும்போது வாயில் முன்னாடி இப்போதே தான் முளைத்திருக்கிறது, இரண்டு பற்கள் பளிர் என்று தெரியும். அப்படி சிரிக்கும்போது நாக்கை துருத்துவான். ஐயே அழகே செல்லமே என்று அம்மாள் கொஞ்சுவாள். ஒரு நாள் குட்டி தம்பி வானத்தை பார்த்து கொண்டிருந்தபோது ஒரு குட்டி உண்டு மேகம் கீழே இறங்கி வந்தது. அப்படியே குட்டி தம்பியை சுற்றி சுற்றி வந்தது. குட்டி தம்பியை தூக்கி கொண்டு வானத்துக்கு போய்விட்டது. அதாவது ஒரு குட்டி யூண்டி அப்படின்றது ஒன்று மேகத்துலேருந்து கீழே வந்துச்சான். அப்படி அந்த குட்டி தம்பியை சுற்றி சுற்றி வந்துச்சான். குட்டி தம்பியை தூக்கிட்டு போயிருச்சான் வானத்துக்கு. அப்போது குட்டி தம்பி பயப்படவில்லையே, அவன் சிரிச்சுக்கிட்டே இருந்தானோ. பஞ்சமெத்தையில் படுத்திருப்பதை போல படுத்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தான். ஒரு சிலந்தி மேகம் எட்டு கால்களை வேகமாக போய் கொண்டிருந்தது. குட்டி தம்பி அதை பார்த்து சிரித்தான். அதை பிடிக்க கையில் நீட்டினால் சிலந்தி சட்டென்று ஒரு நூலில் இறங்கி போய் விட்டது. எது ஒரு எறும்பு ஆறு கால்களால் நடந்து போய் கொண்டிருந்தது. குட்டி தம்பி அந்த எறும்புகளை பார்த்து சிரித்தான். அதை தொடுவதற்கு விரல்களை நீட்டினான். எறும்பு வேகமாக ஒரு புற்றுக்குள் நுழைந்து விட்டது. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். சரி, அடுத்ததான் டேஜோ. இந்த கேம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: இல்லைக்கா, கேள்விப்பட்டதில்லக்கா.
1: இதை வந்து டெஜோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கொலும்பியா நாட்டை சேர்ந்த ஒரு பாரம்பரியமான விளையாட்டாம். பல ஆண்டுகளாக வந்து அங்கு மக்கள் விளையாடி வரும் இந்த கேம் வந்து இப்போது போட்டி விளையாட்டாகவுமே நடத்தப்படுது. இந்த விளையாட்டில் வீரர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நின்றுக்கிட்டு டேஜோ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற ஒரு கனமான உலோக டிஸ்க் முன்னால் இருக்கிற அந்த இலக்கு பகுதிக்குள்ளே எறிவாங்களாம். அந்த இலக்கு பகுதி பொதுவாக மண் அல்லது கிளே இந்த மாதிரி பொருளால் வந்து நிரப்பப்பட்டிருக்கும். அந்த இலக்கு பகுதியில் வந்து சிறிய பேப்பர் டார்கெட்ஸ் வந்து வைக்கப்பட்டிருக்குமா. வீரர் எறிகிற அந்த டேஜோ அந்த சரியான இடத்துல பட்டால் அந்த டார்கெட்ஸ் வந்து வெடிக்கும் வகையில் அந்த இது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதனால இலக்கை சரியாக அடையும் போது ஒரு சத்தத்தோடு வந்து டார்கெட் வெடிக்கிறது. இந்த விளையாட்டோட ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் இதுவும் ஒன்று. இந்த போட்டி வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, வீரர்கள் ஒவ்வொருத்தவங்களாம் மாறி மாறி டேஜோவை இலக்கை நோக்கி எறிகிறாங்க. இலக்கை வந்து எந்த பகுதியில் டிஸ்க் விழுகுதோ, டார்கெட்டை சரியாக தாக்குதோ, அந்த மாதிரி போன்றவற்றை பொறுத்து தான் பாயிண்ட்ஸுமே கிடைக்குது. அதிக புள்ளிகளை பெறுறவங்க தான் இல்லைன்னா அந்த டீம் தான் வெற்றி பெற்ற டீமு. இதில் வந்து வெறும் பலம் மட்டும் போதாது, எந்த கோணத்தில் எரியணும், எவ்வளவு வேகத்தில் எரியணும், இலக்கை எப்படி கணிக்கணும், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேம் தான் இந்த கேம்.
2: சரிக்கா, அதுக்கப்புறமா என்னதுக்கா, நாங்கள் எவ்வளோ கேமும் எழுதி முடிச்சாச்சு. இப்போ நம்ம நேரில் கேட்ட பாடல் வந்துக்கிட்டே இருக்கு, இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மக்களின் நலம் தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
2: ஆடை உலகின் அரசன் IU Contact Styles. ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க IU Contact Styles. பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: நண்பர் அழகேசன், வயசுலாம் 66, சொந்த ஊர் நாசை, அது தூத்துக்கு பக்கத்து, இங்கே வந்து 40 வருஷம் ஆகும். மாதா கோயிலே பெரிய கோயிலாக இருக்கும். நான் இந்து, நாங்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் இடம் கொடுத்து நாங்கள் தான் பெரிய ஊர். அப்போ வந்து சினிமா தேட்டரில் டிக்கெட்லாம் 23 பைசா. நாங்களாம் படம் பார்க்கும்போது, எங்கள் வயசில் நாங்கள் படம் பார்க்கும்போது 23 பைசா. சின்ன வயசில் நான் 8வது வரைக்கும் நான் படித்தேன். படிப்பு படிக்க முடிக்காமல் கடையாக கடை கடை தொழில் வைக்க ஆரம்பிச்சேன். எங்கள் அப்பா காய்கறி கடை, அங்கே உட்காந்துருப்பேன், ஆவலம் பார்ப்பேன். மெட்ராஸுக்கு கடை வச்சுருக்கேன். அப்புறம் பாம்பேக்கு போயிருக்கேன். பாம்பேது இந்த நிலக்கல்ல, அங்கே பேர் சிந்தானா, அது பேர் அந்த இடம் பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட இடம் பேங்க அப்படியே பழகிருப்போம். என் அப்பெல்லாம் இருந்த பிறகு, எங்கள் அம்மா இருந்த பிறகு, அப்படி முதல்ல வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னான், அவனை வச்சு அவனை பார்த்தேன்னு வந்தாங்க. அப்படியே யாரத்தில் அப்படியே இறங்கிச்சேன். இங்கேயும் ஒரு கல்யாணத்தை முடிச்சு ரெண்டு பையன். அப்புறம் அவளுக்கு பழக அப்படி பழகிறோம். இப்போ நான் பெரிய ஏஜென்ட்டு, ராமநாடு ஒழிச்சிருக்கு. இவங்களாம் நம்ம நமக்கு சரக்கு போகிறார்கள் தான். 10வது மாதம் ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தொடக்கத்தில் வந்து முரல் வந்து தரவு முரல் 18 ரூபா, பூசி முரல் 25 ரூபா, இதுதான் ஆரம்பம். இப்போ அது எங்கேயோ விட்டு, அப்போ வந்து 1 ரூபா, ஒரு டன் எடுத்தது 1000 ரூபா. மெட்ராஸு, சிந்தாடிப்பேட்டை, கூழுவாஞ்சேரி, பல்லாவளம், கோயம்புத்தூர் வந்து பெரிய மார்க்கெட்டு, கேஎஸ்எம், அது முக்கியமான அளவுக்கு அனுப்புவோம். அந்த நைட்டில் வண்டி கம்மி. ஒய்யர்ஸ்னு இவ்வளவு ஆகிட்ட ஏஜெண்டாக இருந்தேன், அவ்வளோ வண்டி வரும். மொத்தத்தில் 10 வண்டி தான் வரும், மீன் வண்டி. ட்ரெயினில் நாங்கள் வந்து எழுதி கொடுத்து ட்ரெயினை நிப்பாட்டி, அதுக்கு சந்தியான்னு ஒருத்தர் இருக்காரு, அவங்க மகிழ்ச்சியெல்லாம் நாங்கள் வந்து ட்ரெயினை பாம்பாள் நிப்பாட்டி ஏற்றினோம். அதனால பாம்பாளில் புக்கிங் கிடையாது. ஒன்று ராமேஸ்வரம், அது மண்டபம், பாம்பாளை ஏற்றக்கூடாது. ஆனால் அவன் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணி மறுபடியும் பாம்பாளை ஏற்றினாங்க. ரயில்வேலையே நாங்கள் வந்து கொடு பிடிச்சி உண்ணாவிரதமாக இருந்தோம். அப்புறம் தான் வண்டி நிப்பாட்டி ஏற்றினாங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 6:21 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமாட்டி
5: ஜாபீர்.
4: சரி, அடுத்த தலைப்பு வந்து விவசாயம் கொடுக்கலாமா? விவசாயத்தை பத்தி ஒரு 5 நன்மைகள்.
5: விவசாயம் விவசாயம் விவசாயம் சொன்னாலே ஒரு அண்ணன் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து.
4: ஆமா, நானும் அவங்களதான் நினைச்சேன். சரி பாப்போம் அவங்க இன்னைக்கு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
5: அவங்களுக்கான கேள்வி, விவசாயத்தை பத்தி என்ன சொல்லணும்?
4: ஒரு 5 நன்மைகள்.
5: ஓகே,
4: நல்ல விஷயங்கள். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஒரு அண்ணன்.
5: விவசாயத்தை பத்தி தீமைகள் அப்படின்றதே கிடையாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லதான ஒரு விஷயம் கூட, நல்ல ஒரு வேலையும் கூட. அதனால அந்த நம்மளோட அந்த ஒரு உழவர் அவர் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணி பேசுவாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்புறமா
4: நம்பரே சொல்லிடுவோம்.
5: 7094439999 அப்படின்ற நம்பர் மூலயமா வாய்ஸ் மெசேஜோ இல்லை டைப் பண்ணியோ இல்லாட்டி கால் பண்ணியோ எங்களோட ஜாலியாக பேசிட்டு பிடிச்ச பாடல்களையும் கேட்கலாம். இப்போ எங்க நானே என்னோட கதையை சொல்லிடுறேன். விசிலடிக்கும் சைக்கிள், உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு. வானம் பதிப்பகம் தான் பதிச்சிருக்காங்க. ஏ, ஒரு எறும்பு 6 கால்களால் நடந்து போய் கொண்டிருந்தது. குட்டி தம்பி என்ற அந்த எறும்பை பார்த்து சிரித்தான். அதை தொடுவதற்காக விரல்களை நீட்டினான். எறும்பு வேகமாக ஒரு புற்றுக்குள் துணைந்து விட்டது. ஒரு முயல் குட்டி 4 கால்களால் தாவி தாவி குட்டி தம்பியின் அருகில் வந்தது. நீண்ட அதன் காதுகளை பார்த்து குட்டி தம்பி சிரித்தான். அவன் சிரிப்பு சத்தத்தை கேட்டு பாய்ந்து ஓடிவிட்டது முயல் குட்டி. தும்பிகளை வீசியபடியே பெரிய கொம்பன் யானை வந்தது. குட்டி தம்பி சிரித்தான். குட்டி தம்பியை பார்த்து குட்டி பூனையாக மாறி மியாவ் மியாவ் என்றது. குட்டி தம்பி சிரித்தான். பிடரி முடி சிலிர்க்க சிங்கம் கூட வந்தது. குட்டி தம்பி சிரித்தான். குட்டி தம்பியை விழுங்க போவதைப் போல அருகில் வந்தது அந்த சிங்கம். குட்டி தம்பி என்ன செய்தான் தெரியுமா? சிங்கத்தின் 2 பாட்களையும் பிடுங்கி விட்டான். சிங்கம் ஓட்டமாய் ஓடிவிட்டது. சிங்கம் ஓடுவதை பார்த்து குட்டி தம்பி சிரித்தான். அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. குட்டி தம்பியே வந்தான். அவனுக்கு முன்னாடி இரண்டு பல் இல்லை. அவன் சிரித்து கொண்டே அந்த குட்டி தம்பி அவனை பார்த்து சிரித்தான். அவனும் சிரித்தான். அப்புறமா அவங்க ரெண்டு பேருமா வந்திருக்காங்க. அவர்கள் இருவரும் சிரித்து சத்தம் சடசடவென மலைத்துளிகளாக மாறி பூமியில் விழுந்தன. குட்டி தம்பி இப்போது சிரித்து கொண்டே இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இந்த கதை முடியுது. நாளைக்கு ஒரு கதையெல்லாம் நம்ம சந்திக்கலாம்.
4: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம் கார்த்திகா, எப்படி இருக்கீங்க? ஜாபீர் எப்படி இருக்கீங்க?
5: எல்லாருமே சூப்பரா இருக்கும்க்கா. நீங்க
4: எப்படி இருக்கீங்க?
6: நான் நல்லா இருக்கேன். நான் வசந்தி ரங்கநாதன், அரூர்ல இருந்து பேசுறேன்ப்பா.
5: என்னக்கா என்ன பண்றீங்க? நீங்க என்ன கேம் விளையாடுறீங்க தெரியுமாக்கா?
6: இல்லப்பா தெரியாது. என்ன கேம்?
5: அதாவது நாங்க வந்து ஒரு விஷயம் சொல்லுவோம்,
4: ஒரு தலைப்பு.
5: அது வந்து ஒரு வேலையா கூட இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். ஆனா அதுல அதுல இருக்கிற நன்மைகளை பத்தி நீங்க சொல்லணும். இப்ப உங்களுக்கான கேள்வி வந்து என்ன அப்படின்னா, விவசாயத்துல இருக்க நன்மைகள் என்னென்ன அப்படின்றத இப்ப நீங்க சொல்லணும்.
4: ஒரு 5 பாயிண்ட்.
6: விவசாயத்துல இருக்கிற நன்மைகள் என்னன்னாக்கா, நமக்கு வந்து உணவு கிடைக்குது. முக்கியமா
4: உணவு கிடைக்குது.
6: அதுல இருந்து மாடுகளுக்கு வந்து தீனியா பயிர் கிடைக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அதுல விளையக்கூடிய இப்ப மொத்தத்துக்கு உணவு சொல்லிட்டுனா இல்ல தனித்தனியா சொல்லலாமா?
4: சொல்லுங்கக்கா.
6: விவசாயத்துல அப்புறம் மரங்கள், தென்னை மரங்கள் நடுவாங்க, அதுவும் விவசாயத்துக்கு தேர்ந்ததுதான். அது நமக்கு காய் கிடைக்குது, தேங்காய்.
4: ஆமாக்கா,
5: தேங்காய். தேங்காய் தண்ணீர் கிடைக்குது,
6: இளநீ கிடைக்குது, தேங்காய் கிடைக்குது, தேங்காய் பூ கிடைக்குது, அதுல இருந்து
4: தேங்காய் குருத்து கிடைக்குது.
6: தேங்காய் குருத்து கிடைக்குது. தேங்காய் மட்டையில இது வீடு வேயறதுக்கு ஓலை கிடைக்குது. நம்ம வீடு பெருக்கிறதுக்கு தொடப்பம் கிடைக்குது.
4: இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்துல இனிமே நிறைய கிடைக்குதுக்கா.
5: நம்ம சொன்னது மரத்தை பத்தி நமக்கு நிறைய தகவல் சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க விவசாயத்தை பத்தி சொல்லுவாங்க.
4: சரி ஓகேக்கா, நீங்க மரத்தை பத்தியே நிறைய சொல்லிட்டீங்கக்கா. உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்னதுக்கா?
6: எனக்கு இன்னைக்கு வந்து ஜீன்ஸ் படத்துல இருந்து வாராய தோழி வாராய தோழின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது கொடுத்துறீங்களா?
4: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
6: நன்றிக்கா.
5: சரி, அப்புறமா நான் வந்து அதாவது என்ன அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட இந்த கதையை வந்து இந்த புக்கை நம்ம கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இது பண்ணிக்கிறேங்க. இது வானம் பதிப்பகத்தோட அஃபிஷியல் நம்பர் தான். 91 76 54 99 91. மறுபடியும் சொல்லிடுறேன், 91 76 54 99 91. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்களுமே இந்த விசிலடிக்கும் சைக்கிள் புக்கை வாங்கிக்கலாம்.
4: சரி, நம்ம அக்கா வந்து விவசாயத்தை பத்தி தானே சொன்னாங்க. சீ, மரத்தை பத்தி தானே சொன்னாங்க. விவசாயத்தையே கேட்போம். ஆனா நாங்க வந்து ஒரு அண்ணனை எக்ஸ்பெக்ட் பண்றோம், அப்படிதானே ஜாபி? அவங்க உழவர் கூட அவங்க வந்து விவசாயத்தை பத்தி எப்பவுமே நாங்க எந்த கேம் வச்சாலும் அவங்க விவசாயத்தை பத்தி ரெண்டு வரியாவது சொல்லதான் செய்வாங்க. அதனால நாங்க இன்னைக்கும் அவங்களதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். சரி பாப்போம் வராங்களான்னு. நம்ம வசந்தி அக்கா வந்து மரத்தை பத்தி சொல்லிட்டாங்க, ஆனா நாங்க இன்னொரு வாட்டியுமே விவசாயம் அதை வச்சுக்கிறோம். 7094 4 3 9 9 9 9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததான் என்னோட தகவலையுமே நான் சொல்லிடுறேன். நம்ம வீட்டில் வந்து பெரியவர்களோட அந்த முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் பத்திரமாக ஒரு இடத்துல வந்து நம்ம வச்சுருப்போம். பிறப்பு சான்றிதழ், பள்ளி சான்றிதழ், அடையாள ஆவணம், மருத்துவ பதிவுகள் இப்படின்னு ஒவ்வொன்றுக்குமே நம்ம ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் உங்களோட அந்த இதுக்கெலாம் உங்கள் அம்மா சேஃப்டியாக வச்சுருக்காங்களா?
5: சேஃப்டி என்ன, அதுக்கு ஃபைல் போட்டு அதுக்குள்ளே ஒரு கவர் போட்டு பீரோவில் இருக்க கீழே அறையிலாம் வச்சுருப்பாங்க.
4: ஆமாம் ஆமாம், எங்கள் வீட்டிலே இதே தான். அதே மாதிரி குழந்தைங்களுக்குமே சில முக்கியமான ஆவணங்கள்லாம் இருக்கும். குழந்தையோட பெயர், பிறந்த தேதி, பள்ளி விவரம், பெற்றோர் விவரம், முகவரின்னு தகவல்கள் வந்து அந்த ஆவணங்களில் இருக்கலாம். இவை வெறும் காகிதம் மட்டுமே கிடையாது, ஒரு குழந்தையோட அடையாளத்தோட ஒரு தொடர்புடைய ஒரு முக்கியமான தகவல் தான். அதனால தான் குழந்தையோட அந்த தனிப்பட்ட தகவல்களையும் அடையாளத்தையும் தேவையில்லாமல் வந்து பிறட்ட பகிராமல் பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். இந்தியாவோட அந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டில் குழந்தையின் ப்ரைவசி அப்புறம் வந்து கான்ஃபிடென்ஷியலி பாதுகாக்க வேணுன்ற ஒரு கொள்கையே இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு குழந்தையோட பள்ளி ஆவணத்தை யாராவது கேட்டாங்கன்னா சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொடுத்துடக்கூடாது. எதற்காக வந்து கேட்கிறார்கள், உண்மையிலே வந்து தேவையா, அதெல்லாமே பெரியவங்க வந்து கவனிக்கணும்.
5: ஆமாக்கா, இதுவுமே ஒரு நல்ல ஒரு தலைப்பு தாங்க நீங்கள் பேசினதே. அப்புறமா சொல்லிடுங்கக்கா.
4: அதே மாதிரி வந்து குழந்தையோட ஆவணங்களோட அந்த புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் பல இடங்களில் வந்து அனுப்புறது வந்து தவிர்க்கப்பட வேணும். இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களில் வந்து ஆன்லைனில் நடக்குது. அதனால் ஆவணங்களை வந்து நேரடியாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதோட ஃபோட்டோ இல்லைனா ஸ்கேனை யார்கிட்டையாவது பகிர்றோம் அதுலேயுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஸ்கேனு அதுலேயுமே நம்ம ஜெராக்ஸ் கொடுக்குறோம் அதுலேயுமே நிறைய பிரச்சனைகள்லாம் வரதுனால எந்த இதாக இருந்தாலுமே நம்ம அந்த ஆவணங்களெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும்.
5: ஆமாக்கா, நீங்கள் சொன்னமே உண்மைதான். சரி, இப்போ நமக்கான தகவல் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக இணையதில் கேட்ட பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: மேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நம்ம சாதிக்,
2: நம்ம சாதிக் தம்பியும், அடுத்ததா துப்பறியும் சேவகன், அந்த புக்கை வாசிக்கிறதுக்காண்டி நம்ம கூட இருக்காங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்ம என்ன நிகழ்ச்சி, என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு தலைப்பு கொடுப்போம், அதை பற்றி நாங்கள் நன்மை இல்லைன்னா தீமை கேட்போம், அந்த மாதிரி சொல்லணும். இப்போ உங்களுக்கான தலைப்பு விவசாயம். விவசாயத்தை பற்றின ஒரு 5 நன்மைகள், விவசாயம் இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம், அந்த மாதிரி ஒரு 5 நல்ல விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் வந்து புக்கை வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
3: புக்கை வாசிக்க ஆரம்பிக்கிறேங்க. அடுத்து துப்பதியும் சேகரன், என்னோட புக்கு. ஏஎன் சொக்கன் அவங்களால தான் எங்கள் பட்டிருக்கு. இது வானம் பதிப்பாங்க, அவங்க தான் அதை படிச்சிருக்காங்க. நான் விட்டதுலேருந்து வாசிக்க பார்க்கா
2: வாசிங்க.
3: இப்போது அவர்கள் யார் என அவனுக்கு தெரிவிட்டது. பணத்தை அவர்கள் ஒழித்து வைத்த இடத்தை பார்த்து வியப்பம் எல்லைக்கே போனானவன். அடுத்தது இந்த புக்கிலே 7 பகுதி, அதுவும் அதோட சேர்த்துதான். மகேந்திரன் இன்னும் சில நிமிடங்கள் மேடையிரும் வேண்டும். அதுதான் 7 பகுதி. வாசிக்குவாக்கா
2: வாசிங்க.
3: அவன் பலந்த யோசனையில் இருந்தான். முதலிலே யான் பெட்டியை திறந்து பணத்தை திருடியவர்கள் இங்கே தான் இருக்கிறார்கள். அவர்கள் திருடிய பணமும் இங்கே தான் இருக்கிறது. என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அந்த பையன் வந்து மகேந்திரனோட பணத்தை யாரோ திருடியிருக்காங்க. அது யார் திருடினானோ அவனுக்கு தெரியல. அவனோட அறையில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான், நம்ம பணத்தை யார் எடுத்துருப்பாங்க, அவங்க அந்த பணத்தை எடுத்துருவங்க இங்கே தான் இருப்பாங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆனால் இதோட நம்ம அடுத்த பகுதியை தெரிஞ்சுக்கலாம்.
2: இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் வந்து வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்ன அறிவியல் நேரம் மாதிரி வைக்கலாம். குழந்தைங்க வந்து வீட்டில் இருக்கும் நேரம் வந்தாலே ஒரே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொபைலு டிவின்னு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தை குழந்தைங்களோட ஆர்வத்தையும் சிந்திக்கும் திறனையும் வளர்க்குற ஒரு நேரமாக வந்து மாற்றலாம். இதற்காகவே வந்து வீட்டில் பெரிய ஏற்பாடுகளாக செய்கிறதுக்காண்டி ஒரு தேவையுமே இல்லை. தினமும் வந்து ஒரு 10-15 நிமிஷம் போதும். வீட்டில் இருக்கிற வந்து ஒரு பாதுகாப்பான பொருட்களை வச்சு குழந்தைங்கள்ட்ட வந்து சின்ன சின்ன கேள்விகளை கேட்கலாம். உதாரணமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு இலை, பென்சில் இல்லைன்னா கல் இந்த மாதிரி பொருட்களை ஒவ்வொன்றா காட்டி இது தண்ணியில் மிதக்குமா இல்லை மூழ்குமா என்று அந்த மாதிரி முதல்ல வந்து குழந்தைகிட்ட கேட்கலாம். குழந்தை வந்து தன்னோட பதிலை சொல்லட்டும், அப்புறம் வந்து பாதுகாப்பாக செஞ்சு பார்த்து அதை வந்து சரியாக கவனிக்கலாம். நீங்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் ஏதாவது குச்சி, இலை, கல் இதெல்லாம் போட்டு மிதக்குமா இல்லைன்னா மூழ்குமா அப்படின்னு பார்த்துருக்கீங்களா?
3: அந்த மாதிரி செஞ்சதுல
2: சரி நான் கேக்குறேன், தண்ணிக்குள்ள வந்து நம்ம இப்ப கல்ல போடும் போது அது மிதக்குமா இல்லைன்னா மூழ்குமா?
3: மூழ்கும். அது வேணா வெயிட்டுக்கா?
2: ஆமா வெயிட். அதே ஒரு கம்பு குச்சி போட்டோம்னா
3: அது மிதக்கும், ஏன்னா அது லோஸ் ஆகிட்டு தான் இருக்கும்.
2: சரி ஓகே, நம்ம சாதிக் தம்பி கொஞ்சம் சயின்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க போல். அதே மாதிரி வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வட்டமானது, சதுரமானது, நீளமானதுன்னு வந்து பிரிக்க சொல்லி கொடுக்கலாம். வெவ்வேறு பொருட்களை தொட்டு பார்த்து இது வந்து மென்மையானது, கடினமானதுன்னு வேறுபடுத்தி காட்டலாம். அப்புறம் வந்து ஜன்னல் வழியாக வர்ற அந்த சூரிய ஒளி நிழல் எப்படி உருவாது, நேரம் மாறுறப்ப நிழல் வந்து எப்படி மாறுது, இதெல்லாமே கவனிக்கலாம். நீங்கள்லாம் கவனிப்பீங்களா?
3: ஒரு சில நேரம் போர் அடிச்சுன்னா அது பார்ப்பேங்க்கா.
2: சரி ஓகே. அதே மாதிரி நாளாக சும்மா இருந்தேன்னா மாடிப்படியில் போட்டால் இங்கேருந்து குதிச்சா எப்படி இருக்கும், அதாவது எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டால் இங்கேருந்து குதிச்சா எப்படி இருக்கும், இது எப்படி வந்துச்சு, இந்த மாதிரி தான் ஏன் யோசனைலாம் போகும். அதாடி இதுலேருந்து இப்படி இருக்கே, இந்த ஃபேன் வந்து ஃபேன் சுற்றிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம மேலே விழுந்தால் எப்படி இருக்கும், இப்படி தான் நாளாக யோசிச்சுக்கிட்டு கிடப்பேன். சரி ஓகே. அடுத்ததான் இன்னைக்கான தலைப்பு, உங்களுக்கான தலைப்பு வந்து விவசாயம். விவசாயத்தில் வந்து ஒரு அஞ்சு நல்ல விஷயங்கள் உங்களுக்குமே தெரியும் அப்படின்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:46 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: மசாதி.
2: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம், நல்லா இருக்கலாமா கார்த்திகாமா?
2: நல்லா இருக்கோம்க்கா.
4: மாமல்லந்து யாசிம் பேசுறமா.
2: ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்ணிருக்கீங்களேக்கா, நல்லா இருக்கீங்களாக்கா?
4: ஜாய் தென சேரே, நல்ல ஒரு படிப்பு சொல்லிட்டு இருந்தாரு, இப்பதான் நான் வெச்சேன்.
2: ஓகேக்கா.
4: சரிமா, இது விவசாயம்.
2: ஆமாக்கா, விவசாயத்தை பத்தி நல்ல விஷயங்கள் சொல்லிருங்கக்கா.
4: நல்ல விஷயங்கள், மாடு வளர்க்கறது நல்ல விஷயம்.
2: மாடு வளர்க்கறது நல்ல விஷயம்.
4: நல்ல, அப்படி சொல்லலாமா?
2: என்னக்கா?
4: அப்படி சொல்லலாமா?
2: சொல்லலாம்க்கா.
4: சரி சரி சரி சரி சரி. ஆட்டு வளர்த்தோம்னா நம்மளுக்கு அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம்.
2: ஆமாக்கா.
4: அதே மாதிரி நம்மளுக்கு உரமும் அதுல கிடைச்சிடும்.
2: உரமும் கிடைக்கும்.
4: அதுல உரமும் நல்லபடியா அதுல கிடைக்கும். நம்மளுக்கு மன திருப்தி. அதுல நம்மளுக்கு விவசாயம் இதானோம்னா அந்த சரிகள் அதனுடைய இதுல வந்து ஆட்டுக்கு நம்மளுக்கு சாப்பாடாவும் போயிருது. விவசாயம் ரொம்ப அது ஒரு நல்ல இது. அதனாலமா விவசாயம் இல்லைன்னா நம்ம சாப்பாடே இல்ல. சாப்பாடு இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவா, சேத்துல காலை வச்சாதான் சோத்துல கைய வைக்கணும். அதனால விவசாயம், நம்ம ஊர்ல விவசாயம் கிடையாது. தென்னை, முக்கியமா தென்னை தான்.
2: தென்னை,
4: அந்த தென்னை வந்து நம்ம வந்து அதுலதான் நம்ம ஆடுகள்லாம் வளர்க்குறோம். அதுக்காண்டி நம்மளுக்கு அந்த தென்னை மரத்துனால நம்மளுக்கு நல்ல பலன் தருது.
2: கண்டிப்பா
4: விவசாயம், நல்ல விவசாயம், நல்ல தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுமா. அதனால நம்மளுக்கு நல்ல வருமானம் கிடைக்குது. அதனால நான் விவசாயத்தை ரொம்ப மதிக்கிறேன். நம்ம மீனவர்தான் விவசாயத்தை நல்லா மதிக்கலாம். அது எனக்கு சொல்ல தெரியல, இவ்வளவுதான் சொல்ல தெரிஞ்சிச்சு.
2: ஓகேக்கா, உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்னதுக்கா?
4: ரஜினி முருகன்ல இருந்து நீதான் முறப்போனு அந்த பாட்டு.
2: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. இன்னைக்கு வந்து டைம் ஒதுக்கி எங்களோட நிகழ்ச்சியில பேசிருக்கீங்கக்கா, நன்றிக்கா. ஓகேக்கா, கண்டிப்பா
4: போயிருச்சுமா, அதனால பேச முடியல. நேசங்கரங்களையும் பேச முடியல, சங்கரனோடையும் பேச முடியல.
2: வெளியாடுறாமட்டியலுக்கு ஒரு தகவல் சொல்லிருப்பேன்ல, அதையுமே அவங்க கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்குமே கரெக்டான அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம சாதிக் தம்பியுமே விவசாயத்தை பத்தி சொல்றதுக்காண்டி ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. சொல்லிடுறீங்களா நீங்க?
3: சொல்றேன்க்கா. விவசாயம் இல்லைன்னா நம்ம இல்ல.
2: ஆமா,
3: நம்ம இப்ப பிரியாணி மந்தி சாப்பிடுறோம், அவங்க உழைச்சுதான் சாப்பிடுறோம். ஆனா அவங்க ரொம்ப நேரம் வேலை செஞ்சு அதுக்கப்புறமா மரத்தடியில உட்காந்து கஞ்சி தான் குடிக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லாம் பிரியாணி தான் சாப்பிடுறோம். அதனாலயே அவங்களுக்கு நம்ம சோத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அதுக்கப்புறமா என்னன்னா, விவசாயம் அவங்க வந்து அவங்க காலில் புண்ணு வந்து எல்லாம் பண்ணி நமக்காக உழைக்கிறாங்க. வெயில் அதிகமாக இருக்கு நம்ம ஊர்ல எல்லாம், வெயில் வருது, கொஞ்ச நாளுக்குன்னா மழை வருது. அந்த மழைலாம் அந்த நெல்லெல்லாம் அடிச்சுது, நெல்லாம் இது இதாகுது, கீழே விழுந்துடுது. அதனாலயே அந்த இதாலாம் எதுவுமே பண்ண முடியல. விவசாயிங்க உடனே என்ன செய்யோன்னு சொல்லி மறுபடியும் நட்டு வைக்கிறாங்க. அது நல்லா வளரணும். வளர்ந்து அவங்க கஷ்டப்பட்டு அவங்க உயிரை கொடுத்தது நமக்காக சாப்பாடு கொடுங்க. அதனால நம்ம
2: சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆமாம், ரொம்ப விவசாயத்தில் உள்ளவங்களாம் ரொம்ப மழை வந்தாலும் கஷ்டப்படுவாங்க, ஏன்னா நெல்லாம் அழுவி போயிடும். ரொம்ப வெயில் அடித்தாலும் கஷ்டப்படுவாங்க. ஆனால் நம்ம அந்த ஒரு சோட்டு பருக்கையை கூட ஈஸியாக வேஸ்ட் பண்ணிட்டு போயிடறோம். அதில் நாங்களுமே ஒரு ஆள் தான், நாங்கள் மட்டும் வேஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா இல்லை, எல்லாருமே இந்த சோத்த பருக்கையெல்லாம் வேஸ்ட்டு பண்ணிடுறோம். சாப்பிடும்போதே பல வகையான அந்த பருக்கைகள் வந்து வீணாக தான் போகுது. ஆனால் அதெல்லாம் நம்ம வீணடிச்சிடுறோம், வேஸ்ட் பண்ணிடுறோம். ஆனால் வந்து திருவள்ளுவர் அவங்க வந்து சாப்பிடும்போது ஒரு குச்சி வச்சு தான் சாப்பிடுவாங்களாம். ஏன்னா ஒரு சோத்து பிறக்க கூட கீழே விழுகக்கூடாது, அப்படியே அதில் கீழே விழுந்தாலும் அவங்க அந்த குச்சியை வச்சு எடுத்து சாப்பிட்றதுக்காண்டி அந்த கையில் குச்சி வச்சுருப்பாங்களாம். ஆனால் இதுவரையுமே அவங்க ஒரு சோத்து பிறக்கையை கூட கீழே போட்டதேலாம். நம்மளால் அப்படிலாம் இருக்க முடியாது. ஆனால் நம்மளால் முடிஞ்சது நமக்கு தெரியும்ல, சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கெலாம் சாப்பாடு கொடுத்து விட்டுட்டோம்னா அதெல்லாம் அப்படியே அங்கே உள்ள டஸ்ட்பின்லலாம் கொட்டுருவோம். இந்த மாதிரி நானுமே பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் வந்துட்டு பண்ணும்போது ரொம்பவே சுலபமாக இருக்கு, ஆனால் எத்தனையோ பேர் சாப்பாடே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிக்கணும். ஏன்னா நம்ம வீட்டிலே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த சாப்பாடை வந்து நமக்கு கொடுத்து விடுவாங்க. அதனால அந்த விவசாயிகள் படுற கஷ்டத்தையும் சரி, நமக்கு அந்த கையில் அந்த அரிசி கிடைக்கிறதுக்கான அந்த கஷ்டத்தையும் சரி நம்ம நினச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எதுனாலுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். சரி, அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம்ல. அதனால இன்னைக்கான வானிலை தகவலையும் தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு காற்றோட வேகம் 31 கிலோமீட்டரில் இருந்து 46 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசும். இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லை. இது மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட இருந்து விடைபெறது நான் கார்த்திகா, அப்புறமா
3: ஜாபீர். நம்ம சாதி கேட்டிருக்கீங்க விவசாயத்தை பத்தி, அதனால நீங்களே இதுக்கு மேல சோற கொட்டாதீங்க.
2: அடுத்ததான் நம்ம யாசினக்கா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 31 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 46 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோட அலைகள் ஓயாமல் கரையை தேடி வருவது மாதிரி நம்முடைய சமுத்திரம் பழகு பயணமும் ஒவ்வொரு நாளும் ஒரு புது சுவாரஸ்யமான தகவலை நம்மிடம் கொண்டு வந்துட்டே தான் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த அழகான பயணத்துல உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான் இனிதான். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. வாங்க, இன்னைக்கும் கடலுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற சில சுவாரஸ்யமான கதைகளை நம்ம சேர்ந்து தெரிஞ்சுப்போமா. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வரலாறு சிறப்புமிக்க ஒரு அழகான கடலோர ஊரு தான் தொண்டி. தொண்டியோட கடற்கரையை பார்க்க ரொம்ப அமைதியான கடலும், இங்க இருக்கிற இஸ்லாமிய பள்ளிவாசர்களோட கோபுரங்கள்ல வெளிச்சத்துல சின்ன மரங்கள்ல இருந்து பறவைகளோட சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அதை பாக்குறதுக்கு கேக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். தொண்டின்றது ரொம்ப பரபரப்பான ஒரு மீனவர் கிராமம்னே சொல்லலாம். இங்க இருந்து பார்த்தா நேரடியா தலைமன்னார் தெரியுமா. அது மட்டும் இல்லாம தொண்டி அம்மன் கோவிலும் இருக்கிற தீர்த்த கரைகளும் ரொம்பவே புனிதமான இடங்களா கருதப்படுது. இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஒற்றுமையா வாழ்ந்துட்டு வர்றாங்க. இவங்களோட மீன்பிடி முறை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமானதுன்னு சொல்லலாம். இவங்க நண்டு வலை, சலங்க வலை, செங்கனி வலை அப்படின்னு விதவிதமான வலைகளை வச்சுதான் மீன் பிடிக்கிறாங்க. குறிப்பா 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டிஸ்கோ வலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிஸ்கோ வலை இப்ப வந்து நைலான் வலையா மாறிடுச்சு. புதுக்குடி அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு முன்னாடி நிறைய சங்குகள் வந்து குவிச்சு போட்டிருப்பாங்களாம். முன்னாடி எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா சங்கு குழியாளிகள் அங்க அதிகமா போய் தொண்டி பகுதியில சங்கு எடுத்திருக்காங்க. அதனால இந்த சங்குகள் வந்து இப்போதைக்கு அரசாங்கம் தடை செய்யப்பட்டதுனால இந்த சங்குகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடுகளுக்கு முன்னாடி அப்படியே குவிச்சு கிடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வெறும் கடல் சார்ந்த ஊரு மட்டும் இல்ல தொண்டி, அது வந்து மனித பண்பாடும் அப்புறம் வரலாறும் இயற்கையோட இணைஞ்சும் மீனவ வாழ்வை வந்து கலந்த ஒரு அற்புதமான பூமின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த தொண்டியில இருக்கிற திருப்பாலக்குடி இந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு திருவிழாக்கள் விசேஷங்கள் வந்துச்சு அப்படின்னா படகு போட்டி நடத்துவாங்களாம். அதுவும் மீனவர்களுக்கிடையே ஒரே போட்டியா இருக்குமா, சூப்பரா இருக்குமா. அந்த போட்டிகள் நடத்தி அதுக்கு பிரிசுகளும் கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கிறீங்களேன். நம்ம மனசுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்காண்டி பாடல்களுமே வருது. அந்த பாடல்களை தொடர்ந்து கேட்டு இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பொன்தாய். துணிச்சாட்லேருந்து தன்மையில் தான் இருக்கேன். கூட கூட மக்கள் வருவாங்க, உங்களோட மக்கள் போவாங்க. ரெண்டாவது தெரு மக்கள் தான் நம்மளுக்கு. மாணவர்கள் இல்லை, தாய் தகப்பன் இல்லை, மாமியார் மாமனார் இல்லை. நாங்கள் நான் ஏற்கனவே எங்கள் அம்மாவோட எங்கள் நான் வாடி பிள்ளையிலே எங்கள் அம்மாவுக்கு பக்கம் வந்துட்டு நான் என் தங்கச்சி அங்கே லைட் ஹவுஸ் இருக்கிறேன். திருநாய் மகால் இருக்கா, அது பக்கத்தில் ஒரு சுவாமி வீடு தான். அந்த இடத்துல நாங்கள் இருந்தோம், கடைசி வீடு. அப்போவுமே நான் என் தங்கச்சி எங்கள் அம்மா மூணு பேர் இருந்தோம். நாங்கள் கர்மத்துருக்கறவங்க மதுரையிலேருந்து வந்தோம். அவங்க இங்கே கடலுக்கு போயிருந்தாங்க, கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம். ஒரு கடலுக்கு எங்கள் சொந்தக்காரங்க தான் முடிச்சிருச்சாங்க. கடல் தொழில் நல்லா பார்ப்பாங்க. எட்டு டைவர்னு சொன்னால் இவங்க தான் அந்த காலத்தில். அவங்க இல்லைன்னா அவங்க கடலுக்கு போகலைன்னா லாஞ்சி கடலுக்கு போகாது. அப்படி உழைப்பாளி. வரையிலே மடியில் பிஞ்சு வச்சுனாலும் நல்லா கெட்டுவாங்க. கெட்டு தான் கரையை கொண்டு வருவாங்களாம். அவங்க எங்களை விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. ஊருக்கு நல்ல இடத்துக்கு போனாலும் உடனே வந்து போயிட்டு வந்துடுவாங்க. முத நாள் மொதல் அவங்க இருந்தாங்க, அது பின்னால் நான் வீட்டுக்கு கிடப்பட்டேன். இப்படி எப்போ மக்களை காப்பாற்றி கரை இருந்தாச்சு. என் மயம் பற்றி முடிச்சுட்டு அதோட அவனாக ஏன்டா எனக்கு சொல்லாமல் எங்கள் மயம் கடலுக்கு போயிட்டேன். கடற்கரைக்கு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்கு போயிட்டேன். மத்தியானத்துக்கு 2 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு 4-5 கூட்டம் இங்கே படுத்து கிடக்கும். நினச்சா சோறு வாங்குவேன், இல்லைன்னா அவங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னா நாங்கள் கஞ்சி குடிக்க போகிறோம்னா கஞ்சியை வாங்கி வச்சு சோத்தை கொடுப்பாளுங்க. உழைச்சி மக்களை காப்பாற்றி கரை சேர்த்தேன், எல்லாம் செஞ்சேன். இப்போ இல்லை, இவன் வாங்கியும் அடிக்கிறக்கா காசு கேட்டோம்னா அனுப்பிட்டு போவேன். நல்ல இடத்துக்கு போவேன், அதோடு வந்துடுவேன். யாருக்கையும் எதிர்பார்க்க மாட்டேன். அவர்கிட்ட தான் வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். மக்கள்லாம் சேர்ந்து பேசும்போது சிரிச்சுக்கிட்டு இருப்போம். பேரம்பேத்தியாக வருவாங்க, அவங்களோட பேசுவேன். நான் அங்கே வைப்பாருக்கு போவேன், தூத்துக்குடி பக்கத்தில் இருக்க வைப்பாரு அங்கே போவேன். என் சொந்தக்காரர்கள் நிறையா இருக்காங்க, ஆனால் இந்நேரம் வாங்கி சாப்பிடணும்னு வைக்கணும்னா நினைக்க மாட்டேன். அவர்கிட்ட வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். நம்ம பிள்ளைகளை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. நான் கொடுத்து தான் அவங்க கரையிறாங்கன்னு சொல்லக்கூடாது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கடலோர மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு மீன் அப்படின்னா அந்த கல்வெட்டி மீன். இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா சிவப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு பளிச்சு நிறத்துல இருக்கும், அதாவது பள்ளியோட நிறம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எடுப்பான கோடுகளோட பார்க்கவே அம்சமா இருக்கும். உடம்ப சுத்தி பாறை மாதிரி கெட்டியான செதில்களும் கூர்மையான முற்களும் இருக்கும். இதனாலதான் இதுக்கு கல்வெட்டி அப்படின்னு பேரே வந்துச்சு. குறிப்பா அந்த மீனை பொறிச்சு சாப்பிடுறதுக்கு நம்ம மீனவர்கள் ஆசைப்படுவாங்க. பொறிக்கும் போதே என்ன செய்யும் அப்படின்னா அதோட கொழுப்புகள் எல்லாம் மேல வந்து அப்படி வெள்ளையா மிதக்கும். அந்த வெள்ளையா மிதக்கிற அந்த கொழுப்புகளோட சேர்த்து எண்ணெய் ஊத்தி பொறிச்சோம் அப்படின்னா அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த மீனுக்கு ஒரே அடிபுடி சண்டையா தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சேரு சகதியுமா இருக்கிற இடங்கள்ல தான் அதிகமா வாழும். உடலோட நடுப்பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா துடுப்பு இருக்கும், மண்ணுக்குள்ள புதஞ்சுதான் வேட்டையாடும். இதோட வால் துடுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு புள்ளி இருக்கும், இதான் வச்சு இதோட அடையாளத்தை கண்டுபிடிப்பாங்க. இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா முள்ளு கம்மியா இருக்கிறதால குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதோட குடல் பகுதியை நீக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ள நாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு இருக்கும். அந்த நாக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கொதிக்கிற குழம்புக்குள்ள போட்டு சுட சுட எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். மக்களே கண்டிப்பா அந்த கல்வெட்டி மீன் கிடைச்சா தவற விட்டுறாதீங்க, வாங்கி சாப்பிடுங்க. எது கிடைக்குதோ கிடைக்கிற நேரம் நம்ம வாங்கி சாப்பிடணும்ல, அதனால குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்காக ஒரு இனிய பாடல்களுமே வருது கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: சமுத்திர பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பயணிச்சிட்டு இருக்கிறது நான் இனிதா. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. மீன் பண்ண வைக்க போறவங்களுக்கான ஒரு தொழில்முறை தகவலை நம்ம கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் நல்ல தண்ணீர் வசதி இருக்கிற இடமா பார்த்து, அதுவும் பாத்தீங்கன்னா அரை ஏக்கர் இல்லைன்னா ஒரு ஏக்கர்ல குளம் தோண்டணும். தண்ணியோட பிஹெச் அளவு 7-8 இருக்கணும். குளத்துல தண்ணி நிரப்புறதுக்கு முன்னாடி இந்த கரைகள்ல வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு தடவி கிருமி நாசினி எல்லாம் பண்ணணும். அதாவது ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் போட்டு பக்கத்துல இருக்கிற அந்த நோய்கள் வராம அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கட்லா, அப்புறம் ஜிலேபி கெண்டை, மணலை பொடி, இந்த மாதிரியான நல்ல ஆரோக்கியமான மீன் குஞ்சுகளை வாங்கி இந்த தண்ணிக்குள்ள விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. உப்பு தண்ணிலையும் வளர்க்கலாம், நல்ல தண்ணிலையும் வளர்க்கலாம், கண்டிப்பா அந்த மாதிரி வசதிக்கு ஏற்ப நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குஞ்சு மீன்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, டெய்லி காலையிலையும் சாயங்காலத்திலையும் அடர் தீவனம், அதாவது பாத்தீங்கன்னா ரைஸ், பிரான், அப்புறம் கிரவுண்ட் நட், இந்த மாதிரி கரெக்டான அளவு போடணுமா சாப்பாட. கண்டிப்பா பண்ண வேண்டிய பாதுகாப்பு முறைகள் என்ன அப்படின்னா, வேலி அமைக்கணும், சுத்தி குளத்தை சுத்தி கட்டாயமா கம்பளி வேலி, இல்லைனா வளை வேலி, இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா சுத்தி நாய்கள் நரிகள் ஆடு மாடுகள் எதுவும் போகாத மாதிரி வேலிகள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. குளத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பறவை வலை போடணும், அதாவது பாத்தீங்கன்னா வலை போடணும், குட்டி குட்டி இந்த மீன்களை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொத்திட்டு போயிரும் பறவைகள். அதனால அந்த பறவைகள் வராம இருக்கிறதுக்கு வலை போட்டு ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கணும். ஒவ்வொரு முறையும் தண்ணியோட கலரை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அடர் பச்சை நிறமா மாறினா தண்ணியை கொஞ்சம் மாத்திட்டு புதுசா தண்ணி விடணும். அப்புறம் மீன்களை மாசத்துக்கு ஒரு முறை பிடிச்சு பார்க்கணும். பிடிச்சு பார்த்து அந்த மீன்களுக்கு ஏதாவது ஒட்டுணி இருக்கா, மீன்களுக்கு ஏதாவது வித்தியாசமா டிசீஸ் பரவுதா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கணும். இன்னும் செய்யக்கூடாதது நிறைய இருக்குது, இன்னுமே அதிகமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம மனசுக்கு இதமான பாடல்களுக்கு நம்ம செவி கொடுப்போமா? இது கடல் ஓசை FM 91.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரப்பழக அலைதரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. அரிய வகை உயிரினமான இந்த கடல் நாய் பத்தின தகவல் இந்த பகுதியில தெரிஞ்சுக்க போறோம். இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குளிர் நாடுகள்ல வாழும். பெரும்பாலான நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா கடல்ல கழிச்சாலும் இனப்பெருக்கம் ஓய்வெடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா கரைகளுக்கு எல்லாம் வந்து கிடக்கும். பனிப்பாறைகள்ல இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில வேகமா நீந்துறதுக்கு ஏத்த மாதிரி இதோட உடம்பு இருக்குது. இதோட துடுப்பு மாதிரி கைகள் இருக்கிறதுனால சுலபமா உடலை வந்து அசைக்கிறதுக்கு உதவுது. உடலோட தடிமனான அடுக்குகள்ல இதோட குளிர் தாங்குறதுக்கான சக்தி உடம்புல இருக்கிறதுனால இந்த தோள்கள் வந்து அந்த உடம்போட சேர்த்து இருக்கிறதுனால குளிர் தாங்கக்கூடிய ஒரு திறன் இருக்குதான். நீர்ல மூழ்கி வேட்டையாடினாலும் நம்ம மூச்சு விடுறதுக்காண்டி தண்ணியோட மேற்பரப்புக்கு வரணும் கண்டிப்பா. இதுவுமே அதே மாதிரிதான், மூச்சு விடுறதுக்காண்டி தண்ணியோட மேற்பரப்புக்கு வரும். கடல் நாய்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பல ரகங்கள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா யானை கடல் நாய், சிறுத்தை கடல் நாய்னு சில வகைகளும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நாய் இல்லைன்னா பூனையோட முகம் மாதிரியே அமைஞ்சிருக்கும். நீளமா மீசை இருக்குமா, தண்ணியில தெளிவா பாக்குறதுக்கு ஏத்த மாதிரி இரண்டு பெரிய கண்கள் இருக்குமா, வலுவழுப்பான தோல் இருக்குமா. கடல் நாய் மீசைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணர்வு திறன் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இருட்டான அல்லது வந்து பாத்தீங்கன்னா கலங்கலான தண்ணியில கூட மீன்களை துரத்தி பிடிக்கும். சின்ன அதிர்வை கூட அது வந்து கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. துல்லியமா பார்த்து வேட்டையாடும். அழிந்து வர கடல் உயிரினங்கள்ல ஒன்னாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா நல்ல பாடல்களுமே வருது. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 31 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 46 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாரதிராஜன். ஊர் வந்து சின்ன பழம். வயசு என்ன 56 வயசு இருக்கும். இது வந்து முன்ன நான் ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்ன அது வந்து அந்த பிள்ளை பேர் வந்து முத்துமஞ்சர் பிள்ள. அந்த பிள்ளைக்கு வச்சு உங்களுக்கு தைரியம் தானே அன்றைக்கி போயிட்டு வா அப்படின்ட்டு இந்த போயிட்டு வரேன்டியே மீன் பிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போய் அதோட வலை இழக்குனேன். வலை இழக்குனா ரெண்டா மூணாவது எழுக்கிட்டேன். மூணாவது எழுத்து அடுத்த மணிக்கு அங்கிட்டு மூணாவது விட அங்கே கொஞ்சம் வலை வச்சுட்டு இழக்குனா கண்ணுக்கு தெரியாமல் பொறுத்து வத்தேன். கண்ணுக்கு தெரியாமல் போனது ஒரு நாள் வலையை முடுக்குனா ரெண்டு மூணு டன்னு சூடை மீன் பட்டு போச்சு. ஐயா நீ வாட்டுக்கு வலை வச்சா கரைக்கல வலைக்கில எட்டு மணி தண்ணிக்கெல்லாம் வைப்பேன் வலை வச்சா அந்த நீ வாட்டுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாமல் போயிடுறேன். ஆமாம் அதான் அங்கே வந்து அரிச்ச மணிக்கு தான் அந்த ரெண்டாவது மூணாவது கிட்டே அவ்வளவு இது ஒன்று வந்து கண்ணாப்பட்ட வத்தை அதாவது பாய் அடிச்சேன்னு அங்கேருந்து ஒடியாந்து இருக்கேன். பாய் கிழிஞ்சு போச்சு. பாய் கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கட்டி கட்டி வச்சு மறுபடியும் வந்தேன். வந்துட்டு இருந்தா எங்கள் அண்ணன் மறுபடியும் நீ சின்ன பழம் இருக்கான் நாகத்தின் சொல்ற போய அவன் தங்கச்சி தான் எனக்கு சொன்னது. அப்படி நான் எனக்கு வந்து அதாவது பாய் அடிச்சு ஒடியாந்து இருக்கும் போது எங்கள் அம்மா அம்மாவில் வந்து கடற்கரை வழியா எனக்கு உருண்டுகிட்டு வருது அழுது காணமே என் மயனை காணமுன்னு சொல்லி என் சின்ன அம்மையை எங்கள் அண்ணன்லாம் நாகத்தம்லாம் வந்து தேடி வராங்க. தேடி அங்கேருந்து வர தேடி வரமா நான் போயிட வேண்டாம் அப்படிங்கிறேன். பாயலக்கடாங்கிறான் போடான ஒரு ஆள் வந்துருன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆளும் போய் மறுவ ஓடிட்டு மறுவ பாய் மாற்றி விட்டு மறுவ வந்து எங்கள் இலையில சேத்துப்பாடு தனிச்சு கோயிலில் வந்து சேத்துப்பாடுன்னு சொல்ற இடம் எங்கள் இடம் அதில் வந்து கரையை பிடிச்சிட்டான். கரையை பிடிச்சி வளர்த்துக்கிறதுக்கு மீனால் கொண்டு வைக்க ஆள் பூரா கூ கொண்டு வந்துட்டாங்க. அதான் அந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு தச்சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அதான் மீனை தட்டி கொடுத்தான். அப்போ வந்து நாங்கள் இப்போ டன்னு கணக்குலாம் கிடையாது மடங்கு கணக்கு தான். அப்போ தரவே தாழ்ந்து வாங்கி காய போடுவாங்க அது ரெண்டு மூணு மடங்கு இருக்கும்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: சமுத்திரம் பழக சமுத்திரம் பழக அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4. இன்னைக்கு நம்ம மீனவ சமுதாயங்களுக்கு அரசு வழங்குற ஒரு சூப்பரான கடல் சார்ந்த கருவிகள் மற்றும் மாலுமி பயிற்சி பத்தி தான் பேச போறோம். பேச போறது வந்து பாத்தீங்கன்னா, நான் இனிதா சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை FM 90.4. கடலுக்கு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா, வெறும் வந்து கடலோட மட்டும் போராடுனா போதாது, நவீன தொழில்நுட்பத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து மீன்வளத்துறை சார்புல இலவசமா ஒரு 5 நாள் வந்து பயிற்சி கொடுக்கறாங்க. இந்த 5 நாள் பயிற்சிகள் என்ன கத்து தர்றாங்க அப்படின்னா, படகை எப்படி பாதுகாப்பா வழி நடத்துறது, கடல்ல தகவல் தொடர்பு சாதனங்களை எப்படி பயன்படுத்துறது, மீன் பிடிக்கும் போது இடத்தை சுலபமா எப்படி கண்டுபிடிக்கிற கருவிகளை எப்படி இயக்குறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போட்ல இருக்கிற எலக்ட்ரானிக் சாதனங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா அதை எப்படி சரி பண்றது, அது மட்டும் இல்லாம கடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு முதலுதவி, மீட்பு பணிகள், கடல்ல தேடுதல், இந்த மாதிரியான விஷயங்களையும் கத்து கொடுக்குறாங்க. குறிப்பா பிடிச்ச மீன்களை சுத்தமா கையாளுறதுக்கான ஒரு வழிமுறைகளையுமே அவங்க கத்து தர்றாங்க. யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னா, இயந்திர படகுகள்ல மீன் பிடிச்ச அனுபவம் இருக்கிறவங்க, அதுவும் நம்ம மீனவ சகோதரர்கள், யாரு வேணாலும் இந்த பயிற்சியில கலந்துக்கலாம். இதுக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ கிளாஸஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கிளாஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 பேர் செலக்ட் பண்ணுவாங்களாம். வருஷம் முழுக்க அந்த விண்ணப்பங்கள் தந்துட்டே இருப்பாங்க. அந்த வருஷத்துல எத்தனை நபர்கள் வேணாலும் விண்ணப்பங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கலாம், எத்தனை முறையினாலும் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விண்ணப்பங்கள் அதாவது மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்திடம் மீனவ நண்பர்கள் கண்டிப்பா இந்த விண்ணப்பங்களை நிரப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மீனவ நண்பர்கள் இந்த திட்டத்துல பயன்பெறலாம்னு சொல்லிட்டு, அடுத்ததான் நல்ல பாடல்களுமே வருது கேளுங்க மக்களே. இது கடல் ஓசை FM 90.4.

0: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நெய்தல் நிலத்தோட சுவைய நாவல சுவைக்க உங்களுக்கான நெய்தல் கைமணம் பகுதியில, அதுவும் நெய்தல் சுவை பத்தின தகவலை சொல்ல போறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. பச்சை புளியானம் கேள்விப்பட்டிருக்கீங்களா மக்களே? அடுப்பே இல்லாம நம்ம கையாலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த புளியானம் ரெடி பண்ணி சாப்பிடலாம். அது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா தானே இருக்கு. வாங்க, அது எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம நெய்தல் கைமணம் பகுதியில செய்முறை விளக்கம் பாத்துட்டு வந்துடலாமா? இந்த புளியானம் அடுப்பே பத்த வைக்காம கையால ரெடி பண்ணி சாப்பிடுறது. தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க, அதை தனியா ஊற வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு மூடி தேங்காய நல்லா திருகி அத என்ன செய்யலாம், அரைச்சோ இல்ல கையால பிழிஞ்சோ தலைப்பால் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நிறைய பால் தேவை கிடையாது, நமக்கு தலைப்பால் கெட்டியான பால் மட்டும்தான் தேவை. அதனால அந்த கெட்டியான பாலை எடுத்து தனியா வச்சுக்கலாம். இந்த புளி ஊற போட்டோம் இல்லையா, அந்த புளி கூட என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சமா பச்சை மிளகாய் காரத்துக்கு தக்கன எடுத்துக்கிறங்க. கருவேப்பிலை அப்படி பச்சையாவே உருவி போட்டுருங்க. வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயமா, அதுவும் பெரிய வெங்காயத்தை பொடுசா நறுக்கி என்ன செய்யலாம், அந்த புளி தண்ணிக்குள்ள உள்ள போட்டுருங்க. பொடுசு பொடுசா எல்லாத்தையும் நறுக்கி தனியா வச்சுக்கலாம். இப்ப இந்த புளிய நல்லா கரைச்சு அதுக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருகப்பிள்ள எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு கிளறி விட்டுக்கிறீங்க. கையாலேயே கிண்டிக்கிறலாம். கையாலேயே நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தலைப்பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்த தலைப்பாலை என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படியே என்ன செய்யணும், அதுல பிழிஞ்சு விட்டுறணும். இந்த தலைப்பாலை ஊத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள் போடலாம். மஞ்சத்தூள் இல்லை அப்படின்னா ஓகே, அந்த புளியானம் அப்படியே கூட இருக்கட்டும், அது டேஸ்டா இருக்கும். இப்ப உப்பு போட்டு சாப்பாடு சாப்பிடுறோம் இல்லையா, வெள்ளை சாதம், நிறைய வெரைட்டி சாதம் இருக்கு, ரசம் வைக்கல அப்படின்னா அந்த பச்சை புளியானத்தை ஊத்தி நம்ம சாப்பிடலாம். சும்மாவே இந்த பச்சை புளியானத்தை குடிச்சிட்டு கூட போயிடலாங்க, அவ்வளவு அருமையான டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனவர்கள் ஒரு அவசரத்துக்கு செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அடுப்பே பத்த வைக்காம வீட்டுல ஏதோ இருக்கிற பொருட்களை வச்சு இப்படியே தயாரிச்சு சாப்பிடுறது. இந்த மாதிரியான சாப்பாடுகள்ல டேஸ்டும் இருந்துச்சு, ஆரோக்கியமும் இருந்துச்சு. மக்களே தவற விட்டுறாதீங்க, அந்த பச்சை புளியானம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நம்ம குடும்பங்களுக்கும் சரி சமைச்சு கொடுப்போமா? அடுத்ததான் நல்ல பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சா, நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள்ள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலன் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு தண்ணி

0: ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடாலதான் காணப்படும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
0: நம்ம இந்தியாவோட பருவமழையில சில வியப்பூற்ற அறிவியல் வரலாறு தகவல்கள் இருக்குது. என்னன்னு பாக்கலாமா? இந்த காலநிலை தகவல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இது கடல் ஓசை FM 90.4. இந்தியா தெற்கு ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த மாஸ்கரின் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவு பகுதியில இருந்து கிளம்புற மேகங்கள் சுமார் 4000 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யுதா. பயணம் செஞ்சு என்ன செய்யுது அப்படின்னா இந்தியாவை வருது. பூமியோட வளிமண்டலத்துக்கு மேல 9-12 கிலோமீட்டர் தூரத்துல ரொம்ப வேகமா காத்து வீசும். இந்த சோமாலிய ஜெட் அப்படின்ற ஒரு காற்று வீசும். இந்த காற்றோட ஓட்டம் தான் அரபிக்கடல்ல இருந்து ஈரப்பதமான காற்றை இந்தியாவுக்கு நோக்கி இழுத்துட்டு வரும். முக்கிய இன்ஜின் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காற்றை. தென்மேற்கு பருவமழை இந்தியாவுக்குள்ள நுழையும் போது மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சுவர் மாதிரி செயல்படும், மேகங்களை தடுக்குது. கேரளா அப்புறம் கர்நாடகா இந்த மாதிரி கடலோர பகுதிகளில் கனமழை கொட்டுது. உலகத்திலேயே அதிக மழை பெய்யற இடம் என்ன அப்படின்னு தெரியுமா? மேகாலயாவில் இருக்கிற இந்த மவுசின் ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகிலேயே அதிக கனமழை பெய்யற இடமா. ஏன் இப்படி மழை பெய்யுது அப்படின்னா மேகங்களை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முடக்கி விடாம மழையை தடுக்குது. இதனால இந்த இடத்துல வந்து அதிகமா கனமழை பெய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட விவசாய உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா 50% மேல பருவமழையை மட்டுமே நம்பி எத்தனையோ கிராமங்கள் இருக்குது மக்களே, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவோட கடலோர பகுதிகளில் அந்த அக்டோபர் டிசம்பர் மாதங்களில் வீசுற வடகிழக்கு பருவம் மூலமா 48% அதிகமான மழையை எதிர்பார்க்கிறாங்க பூமியில இருக்கிறவங்க. குறிப்பா நம்ம வடகிழக்கு பருவமழையை எதிர்பார்க்கிற விவசாயிகள் அதிகமாகவே இருக்கிறாங்க. இந்த பருவமழை வந்து தொடங்க போற இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை கையாளணும் அப்படின்றத இன்னும் சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இந்த மாதிரி விஷயங்களை இன்னுமே நம்ம கேட்கலாம். சரி, அடுத்ததா அருமையான பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

கொடுப்பே, உசுரா நான் இருப்பேன், எதிர்த்தா பல்லொடைப்பேன், சில்லொடைப்பேன், பெண் எடுப்பேன், அத்தா பெத்தாளே.

தந்தன தந்தனமா, தந்தன தந்தனமா, தந்தன தந்தன, தந்தன தந்தன, தந்தன தந்தன.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.

பாத்திரம் பழகு நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்குமே நம்ம வந்தாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில உங்க கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது நான் இனிதா. இந்த பயணத்துல நம்ம கடலை பத்தியும் கடலை நம்பி வாழ்ற மக்களோட வாழ்க்கையை பத்தியும் நமக்கே தெரியாத எத்தனையோ சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன விஷயங்களையும் தொடர்ந்து பார்க்கலாமா? முதல்ல நம்ம தொண்டி கிராமத்தோட வாழ்வாதாரம், அங்க வாழ்ற மக்களோட வாழ்க்கை முறை, கடலை நம்பி நடக்கிற மீன்பிடி தொழில், அங்க இருக்கிற சூழல், இப்படி பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கல்வெட்டி மீனோட ரகசியம், அது எங்க வாழுது, அது எப்படி இருக்கும், என்ன மருத்துவ குணங்கள் இருக்கும், உடம்புக்கு எந்த வகையில பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தியும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மீன் பண்ணை. மீன் பண்ணை வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே மீன்களை வளர்க்குற இடம் கிடையாது. அதுக்கு பக்குவப்படுத்தணும், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் பண்ணணும் அப்படின்றத பத்தியும், அது ஒரு தொழிலாவும் எடுத்து பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அரிய வகை கடல் உயிரினங்கள்ல ஒன்னா இருக்கிற கடல் நாய் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அது எங்க வாழுது, எவ்வளவு ஆழமான பகுதிகளில் இருக்குது, தன்னோட இறைய குறிப்பா மீன்களை எப்படி வேட்டையாடுது அப்படின்றத பத்தியும், அதோட சுவாரஸ்யமான மறைஞ்சிருக்கிற இன்னொரு ஆச்சரியமான உலகத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு. நம்ம மீனவ சமூக சகோதரர்களுக்கு அரசு வழங்குற அந்த கடல் சார்ந்த கருவிகள், ஆளுமைகள், பயிற்சிகள், வாழ்வாதாரத்தை மேம்படுத்துற திட்டங்கள், இதுகளை எல்லாத்தையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். யாருக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம், எங்க விண்ணப்பிக்கலாம், என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கறாங்க, எத்தனை நாட்கள் கொடுக்கறாங்க அப்படின்றது பயன்பாட்டுல தரக்கூடிய தகவல் அதையும் நம்ம பார்த்தோம். அதோட நம்ம நெய்தல் கைமண பகுதியில நம்ம பாரம்பரிய உணவுகள்ல ஒன்னா இருக்கிற பச்சை புளியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுப்பே இல்லாம சமைக்கிற அந்த ஒரு உணவு முறையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாரம்பரியத்தோட பக்குவத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்தியாவில இருக்கிற அந்த பருவமழை வெறும் மழை பெய்யற காலம் கிடையாது. இது நாட்டோட விவசாயம், கடல் மீன்பிடி தொழில், அப்புறம் வாழ்க்கைன்னு எத்தனையோ விஷயங்கள்ல தொடர்புடையது. இயற்கை சுழற்சி தந்த பருவமழைக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் வரலாறு, காலநிலை மாற்றங்கள் பத்தியும் இந்த பயணத்துல நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. ஒவ்வொரு கடல் அலைகளும் ஒரு தகவலை சொல்லுச்சு. ஒவ்வொரு மீனும், ஒவ்வொரு கடல் உயிரினமும் நம்ம கடல் எவ்வளவு பெரிய ஆச்சரிய உலகம்னு நமக்கு புரிய வச்சுச்சு. இந்த பயணத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட தகவல்கள் மட்டும் இல்ல, கடலை மதிக்கணும், கடலை பாதுகாப்பணும், கடலை காதலிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஒரு எண்ணத்தை தந்துருச்சுல. இதோட இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியோட பயணம் நிறைவுக்கு வந்துருச்சு மக்களே. அடுத்த சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நல்ல பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: Sosei FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 9 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 31 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 46 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: 2010 வந்து அந்த சுனாமி வரையில வந்து மாடுமம்பரா இருந்தேன். ஒரு 11 பேர் கடலுக்கு போனோம். கடலுக்கு போவையில் வந்து இங்கேருந்து போயெல்லாம் நார்மலாக இருந்துச்சு. எப்பவும் மாதிரிக்கு 6 மணி கடலுக்கு போயிட்டோம். போயிட்டு பாசி எடுத்துகிட்டு 11 மணி இருக்கும். அதே பூமுருச்சான் தீவில் ஆங்கர் வைக்கிறக்குல நான் கிடந்துட்டேன். அவங்க நான் தலையில் பாசி தூக்கிட்டு வர முடியாமல் அவங்க இடத்த போயிட்டாங்க. ஆங்கர் வச்சலக்குல பாசி எடுத்துக்கிட்டு இந்த ஆங்கரில் ஒண்டி பாசியை கட்டுவோம்னு சொல்லிட்டு ஆங்கருக்கு போகிறேன். கடல் அப்படியே காலை முன்னு ஊறிக்கிட்டு இருக்கிறதுக்கு இடுப்புல அளவில் இருந்த தண்ணி 8வது தண்ணியாக வந்துச்சு. அப்படி 3 போஸ்ட் மரத்துக்கு மேலாப்பில் வந்துச்சு தண்ணி. எனக்கு நீச்சல் தெரிஞ்சதுனால பெரிய பாறை அந்த பவளப்பாறு அப்படி பிடிச்சிடணும், அப்படி கட்டி என்னோட கட்டி பிடிக்கிற அளவில் கட்டி பிடிச்சிட்டு எந்திரிச்சு மூச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூச்சு விட்டுட்டு திருப்பி வேண்டாம் ஓடுவேமேன்னு சொல்லிட்டு வரையில நெஞ்சளவில் வந்துருச்சு தண்ணி. அன்றைக்கு உயிர் போயிருக்கும்னு தான் நான் நினச்சேன். என்னுடைய உயிர் கடலுக்குள்ளே போனால் தான் நம்ம சம்பாரிச்சா தான் நம்ம சாப்பிட முடியுன்னு உள்ள ஒரு நிலை, வேறு தொழிலும் தெரியாது. அதனால் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நம்மளோட குடும்ப சூழ்நிலை இருக்குது, நம்மளுக்கு நம்ம வயிற்றுக்கு நம்ம பார்க்கணும், எங்களோட அதுக்கு அதை விட வந்து கடலுக்குள்ள நிறைய உயிரினங்கள் விச உயிரினங்கள் இருக்குது. இதையெல்லாம் வந்து அதையெல்லாம் கடந்து தான் தொழில் பண்ணணும். நம்ம கடலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் தான் நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ எங்கள் வீட்டுக்காரரும் 2 பேருமே கடலுக்கு போகிற முடியுங்களேன். வீட்டுக்காரவளும் யார் வள்ளத்திலையும் வத்தையிலும் போயிடறா கூட இங்கே பதக்க பதக்கம் தான் இருக்கும். கடலோட சூழ்நிலை அதுதான்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: களைச்சு ஆஸ்வாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க போற கதை பேரு சௌ சுந்தரராஜன் எழுதின 19 பேராசிரியர். கதை கேட்கறதுக்கு அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. கதை கேட்க ஆரம்பிச்சிடலாமா? மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமமான கோடாங்கிப்பட்டியில பசுமையான வயல்களும் மரங்களும் அழகான இயற்கை சூழலும் கண்கொள்ளா காட்சியா இருக்கும். சாயந்தர நேரத்துல கேக்குற பள்ளிக்கூடத்தோட மணிசத்தம் அந்த கிராமம் முழுக்க கேக்கும். அங்க இருக்கிற எல்லாரும் அன்பான மக்களா இருந்தாங்க. அதுதான் அந்த கிராமத்துக்கே பெருமையை சேர்த்துச்சு. கோடாங்கிப்பட்டி கிராமமா, அங்க இருக்கிற எல்லாரும் மனிதாபிமானத்தோட அன்பா தாயா பிள்ளைய பழகுவாங்களே, நல்ல ஊராச்சே அப்படின்ற பேருதான் அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்லயும் அரசல் புரசலா இருந்துச்சு. அந்த கோடாங்கிப்பட்டி கிராமத்துல இருக்கிற விவசாயியான முருகனுக்கும் வைதேகிக்கும் 3வது மகனா பிறந்தவர் தான் ஜீவா. அவன் நல்ல குணமுள்ள பையன், நல்லா படிப்பான். தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல் அப்புறம் விளையாட்டுன்னு எல்லா பாடத்திலையும் ஃபர்ஸ்டா இருப்பான். விளையாட்டும் ஒரு பாடம் தானே. எல்லாத்திலயும் பெஸ்டா இருக்கிற ஜீவா கணக்கு பாடத்தை மட்டும் வெறுத்தான். கணக்கு பீரியட் வந்தாலே போதும், அவனுக்கு வயிற்று வலி எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. மேக்ஸ் டீச்சர் கேள்வி கேட்டா பதில் சொல்லவே மாட்டான். தரைய பார்த்து குனிஞ்சபடி அப்படியே பயந்துகிட்டே இருப்பான். அப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூல்ல மேக்ஸ் பீரியட் அப்போ டீச்சர் புஷ்பா கணக்கு எழுதி போட்டாங்க. கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல்னு எல்லா கணக்குகளையும் எழுதி போட்டாங்க. யார் வந்து இந்த கணக்கெல்லாம் போடுறாங்களோ அவங்களுக்கு 10 ரூபா பணமும் சாப்பிடறதுக்கு ஒரு கடலை மிட்டாயும் தர்றதா சொன்னாங்க. நீயா நானான போட்டி எங்க அதிகமானுச்சு. பசங்க ரொம்ப சத்தம் போடவும் ஆரம்பிச்சாங்க. எவ்வளவோ டீச்சரும் சொல்லி பார்த்தாங்க, ஆனா பசங்க கேட்கவே இல்லை. புஷ்பா டீச்சர் ஒரு கட்டத்துல கம்ப எடுத்து டேபிள்ல டக்கு டக்குன்னு அடிச்சாங்க. இப்ப எல்லாரும் அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா? ஹெச்எம் சார் கிட்ட போய் சொல்லவா என்ன? நான் கூப்பிடுற ஆள் தான் வந்து கணக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பசங்க உடனே அமைதியாயாச்சு. அதுக்கப்புறம் ஜீவாக்கு வந்த பயத்துக்கு அழவே இல்லை. எங்க தன்னை கூப்பிட்டுருவாங்களோ, தன்னை கணக்கு போட சொல்லிருவாங்களோன்னு சொல்லி அவன் பயத்துல அப்படியே நடுங்கிக்கிட்டு இருந்தான். ஒருவேளை கணக்கு தப்பா போட்டா டீச்சர் அடிப்பாங்களோ திட்டுவாங்களோன்ற பயமும் ஜீவாக்குள்ள இருந்துச்சு. ஜீவா நினைச்ச மாதிரி ஆயிருக்குமா இல்லையான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடலை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலை பாயுதே.

0: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அறிவிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: பாட்டி, உங்க வயசு 60 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
4: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: அன்பு உள்ளங்கள் என்னச்சிருக்கீங்க? பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதை நிகழ்ச்சி. சைலன்ஸ், எல்லாரும் அமைதியா இருங்க. ஜீவா, நீ வாப்பா. டீச்சர், நான் வரல டீச்சர், எனக்கு ஒரு மாதிரி காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க முத்துவை கூப்பிடுங்களேன். இங்க நான் டீச்சரா நீ டீச்சரா, நான் யாரை கூப்பிடுறனோ அவங்க தான் வரணும். ஜீவா இப்ப போர்டு கிட்ட வந்தாகணும். தயக்கத்தோட ஜீவா அப்படியே தயங்கி தயங்கி பயந்து பயந்து பிளாக் போர்டு கிட்ட வந்தான். வெரி குட், வா ஜீவா, இந்த பெருக்கல் கணக்குக்கு ஆன்சர் சொல்லு பாக்கலாம். 8 7 பெருக்குனா எவ்வளோ? டீச்சர், எனக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கே. நான் இன்னொரு நாள் கணக்கு போடுறேன் டீச்சர். எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை டீச்சர், தலை சுத்தி கீழே விழுகிற மாதிரி இருக்கு. நீங்க முத்துவை கூப்பிடுங்க டீச்சர். நீ விழுந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன். இந்த கணக்கை முதல்ல போடு. 8 7 பெருக்குனா எவ்வளோ முதல்ல சொல்லு பாப்போம். 8 8 ஒரட்டெட்டு, இரட்டா 16, மூவட்டா 32, நாலட்டா 26. ஐயோ தெரியலையே. 8 52 டீச்சர். 8 52 நல்லா தெரியுமா உனக்கு அப்படின்னு டீச்சர் கேட்கவும் அந்த கிளாஸ் முழுக்க ஒரே சிரிப்பு சத்தம். முயற்சி செய்யாம இருக்கிறது எல்லா பாடத்தையும் நல்லா படிக்கிற, கணக்குல மட்டும் ஏன் மார்க் கம்மியா எடுக்கிற? உனக்கு கணக்கு பாடம் புரியலையா? இல்ல டீச்சர், எனக்கு நல்லா புரியும். அப்ப 8 52 இல்லையா அப்படின்னு ஜீவா கேட்கவும் டீச்சருக்கு கோபம் வந்துச்சு. உன்கிட்ட போய் பேசின பாரு, என்ன சொல்லணும்? புரியாம இருக்குன்னா வந்து கேளு. 8 வாய்ப்பாட 8 முறை இம்போசிஷன் எழுதிட்டு வா, இதுதான் உனக்கு ஹோம்ஒர்க். இது நீ முடிக்கல நாளைக்கு நீ வெளியில தான் நிக்கணும், கிளாஸ்க்குள்ளே விட மாட்டேன் அப்படின்னு புஷ்பா டீச்சர் சொல்லவும் ஜீவாக்கு அப்படியே அழுக பொத்துக்கிட்டு வந்துச்சு. தேம்பி தேம்பி அழுதபடியே அவனோட பெஞ்சில போய் உட்கார்ந்துக்கிட்டான். எல்லா பாடத்திலையும் 85 மார்க்குக்கு மேல எடுக்கிற ஜீவா கணக்குல மட்டும் ஜஸ்ட் பாஸ் ஆகிறது, அப்புறம் 30 மார்க்கு 32 மார்க்குன்னு எடுக்கிறதுன்னு இப்படியே மார்க் எடுத்துட்டு இருந்தான். இன்னும் ஒரு வருஷத்துல அவன் 10th கிளாஸ் வர படிக்க போறான். இப்படி இருக்கும்போது ஜீவாக்கே ஒரு கணம் பயமா போச்சு. எங்க மேக்ஸ்ல கம்மியா மார்க் எடுத்து 10th ஃபெயில் ஆயிடுவோமோன்னு அவனுக்கே பயமா இருந்துச்சு. அன்னைக்கு ஃபுல்லாவே ஜீவா ரொம்ப சங்கடத்தோட இருந்தான். மனசுக்குள்ள அவனுக்கு 1008 பயம் ஒன்னா சேர்ந்திருந்துச்சு. கதை எல்லாத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? சொல்றேன். பாடலை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க அலைபாயுதே நிகழ்ச்சியில. கதைய அன்பு உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. 19 பேராசிரியர் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். ஜீவா கண்ணு, ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்க? எப்பயும் அப்படி இருக்க மாட்டியே. வாங்கி சாப்பிட காசு வேணுமா? அப்பா கிட்ட 10 ரூபா இருக்கு, வாங்கிட்டு போய் என்னமாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கிறியா? இல்லப்பா, எனக்கு ஒன்றும் வேணாம். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இன்னும் 1 வருஷத்துல நான் 10ஆம் கிளாஸ் போறேன். பப்ளிக் எக்ஸாம் வேற வரப்போகுது. எனக்கு கணக்கே வரமாட்டேங்குதுப்பா. நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு கிளாஸ்ல கூட டீச்சர் கணக்கு போட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லுன்னு சொல்லும் போது தப்பான ஆன்சரை சொல்லிட்டேன். எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க. எனக்கு சங்கடமா போச்சு. இந்த மிட்டம் டெஸ்ட்ல வெறும் 19 மார்க்கு தான். நான் என்னப்பா பண்ணுவேன்? என் மண்டைக்குள்ளே கணக்கு ஏற மாட்டேங்குது. கணக்க பார்த்தாலே எனக்கு தலை சுத்துதுப்பா, பயமா இருக்கு. அதுக்காக கணக்க போய் மனப்பாடம் பண்ணியா படிக்க முடியும்? வேற எப்படிதான்ப்பா படிக்கிறது? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒருவேளை நான் 10th ஃபெயில் ஆயிட்டேன்னா என்ன அடிக்க மாட்டீங்கல்ல, என்ன திட்ட மாட்டீங்கல்ல அப்படின்னு குழந்தை தன்னத்தோட ஜீவா பேசும்போது அவங்க அப்பா முருகன் நல்லா சிரிச்சாரு. என்னடா சின்ன பிள்ளையாட்டம் பேசிட்டு இருக்க, ஏன்பா சிரிக்கிறீங்க? பின்ன வயல்ல விதை போட்ட உடனே பயிர் வந்துருமா என்ன? உழைச்சாதான் விளையும், படிப்பும் அப்படித்தான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லும் போது அவரோட வார்த்தைகள் ஜீவாக்கு ஒரு சின்ன நம்பிக்கையும் கொடுத்துச்சு. அடுத்த நாள் ஜீவா ஸ்கூலுக்கு போனான். அவனை பார்த்ததும் அவன் மேக்ஸ் டீச்சரான புஷ்பா டீச்சர், ஜீவா இங்க வாப்பா. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். நான் உனக்கு கொடுத்த இம்போசிஷனை முடிச்சிட்டியா? 8ஆம் வாய்ப்பாடை 8 வாட்டி எழுதிட்டு வர சொன்னேன், எழுதிட்டு வந்தியா? முடிச்சிட்டேன் டீச்சர். பாக்குறீங்களா, சைன் போடுறீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், 8ஆம் வாய்ப்பாடு இப்ப தெளிவா சொல்வியா? எங்க சொல்லு பாப்போம். 1 8 8 2 16 3 24 4 32 5 40 6 48 7 56 8 64 9 72 5 80. வெரி குட். இப்படியே தினமும் எழுதி பழகு, சொல்லிப்பார், உன் மனசுல ஆழமா பதிஞ்சிடும். வாய்ப்பாடு கணக்குக்கு ரொம்ப முக்கியம்பா. சரிங்க டீச்சர், இனிமே நான் கரெக்டா படிக்க ஆரம்பிச்சிடுறேன். வாய்ப்பாட நான் மனப்பாடம் பண்ணிட்டேன்னா அப்புறம் கணக்கு நான் நல்லா போட்டுருவேனா டீச்சர்? அது மட்டும் இல்ல, கணக்குன்றது புரிஞ்சு பண்ற விஷயம். நீ வாய்ப்பாட மட்டும் மனப்பாடம் பண்ணு, வை, உன்னால அதை வச்சு மட்டும் 10th பாஸ் ஆக முடியாது. இங்க பார், நீ 10ஆம் கிளாஸ் பரீட்சையும் எழுத போற, அதுவும் இன்னும் 1 வருஷத்துல. நல்லா படிக்கிறது உன் கையில தான் இருக்கு. எல்லா பாடத்திலையும் 85க்கு மேல மார்க் வாங்குற, அதனால கவனமா படி, புரிஞ்சு படி. என்கிட்ட எந்த டவுட்னாலும் மேக்ஸ்ல கேளு, நான் உனக்கு சொல்லித்தரேன். தினம் 1.5 மணி நேரம் போதும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நான் உனக்கு சொல்லித்தரேன். டியூஷன் வரணுமா டீச்சர்? இல்ல ஜீவா, கணிதத்தை வாழ்க்கையோட சேர்த்து சொல்லித்தரேன். டீச்சர் எனக்கு புரியற மாதிரி சொல்லிக் கொடுப்பீங்கல்ல? தாராளமா சொல்லித்தரேன். ஆனா நீ டெய்லியும் 1.5 மணி நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஓகேவா? ஓகே டீச்சர், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எனக்கு சொல்லித்தர மாட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க என்ன கூப்பிட்டு வச்சு சொல்லிக் கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மேக்ஸ்ல நல்ல மார்க் எடுத்து காட்டுறேன் டீச்சர் அப்படின்னு ஜீவா சொல்லிட்டு அவனோட கிளாஸ்க்கு வேகமா ஓடிட்டான். அதுக்கப்புறம் கதையில என்னென்னவோ ஆயிப்போச்சு. கணக்கே வராம இருந்த ஜீவா ஒரு கட்டத்துல எப்படி மாறி போனா தெரியுமா? சொல்றேன் சொல்றேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறேன்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4. கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். பொழுது விடிய ஜீவா ஸ்கூலுக்கு கிளம்பி முதல்ல புஷ்பா டீச்சரோட சொந்த வயக்காட்டுக்கு போனான். ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி அவன் டீச்சரோட வீட்டுக்கும் போயிட்டான். ஏன்னா வீட்டுக்கு பின்னாடிதான் வயக்காடு. ஜீவா, சொன்ன மாதிரியே வந்துட்டியே, சூப்பர். டெய்லியும் இப்படி வந்துடணும். சண்டே மட்டும் உனக்கு லீவு, ஓகேவா? ஓகே டீச்சர். பெருக்கல் வாய்ப்பாடு நல்லா படிச்சு வச்சிருக்கேல்ல, நான் எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவேல்ல? பண்ணுவேன் டீச்சர். ஒன்னா வாய்ப்பாடுல இருந்து பத்தாம் வாய்ப்பாடு வரைக்கும் அத்துப்படியா படிச்சு வச்சுட்டேன். நீங்க எப்படி குழப்பி குழப்பி கேட்டாலும் என்னால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். அது சரி. எங்க இப்ப நான் கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணி பாக்கலாம். 20 நெல் வரிசை, ஒவ்வொரு வரிசையிலயும் 50 நாத்து, அப்ப மொத்தம் எவ்வளவுன்னு சொல்லு. இருங்க டீச்சர், நான் நோட்ல எழுதி பார்த்து சொல்றேன். 20 நெல் வரிசைனா ஒவ்வொரு வரிசையிலயும் 50 நாத்து இருக்குமா? 5 × 10 = 50 × 20 = 1000. கரெக்டா டீச்சர்? 1000 தானே? வெரி குட், இதுதான் பெருக்கல். சரி, இன்னொரு கேள்வி கேக்குறேன், சொல்லு பாக்கலாம். சந்தையில 1 கிலோ தக்காளி 30 ரூபான்னா 3 கிலோ தக்காளி எவ்வளவுன்னு சொல்லு. சந்தையில 1 கிலோ தக்காளி 30 × 3 9 சைபர் கீழே இறங்கும். அப்படி இப்படின்னு பார்த்தா 90. கரெக்டா டீச்சர்? கரெக்ட், இதுவும் கணக்கு.

கிரிக்கெட் மைதானத்துல ஒரு அணில 11 பேர் இருக்காங்கன்னு வை. அப்ப ரெண்டு அணில எவ்வளவு இருப்பாங்க டீச்சர்? இது பெருக்கல் மட்டும் இல்ல, வேற ஏதோ ஒண்ணு. கூட்டல் தானே? கரெக்ட். எங்க சொல்லு பாக்கலாம். ஒரு அணில 11னா இன்னொரு அணிலே 11 தான் இருப்பாங்க. 11 கூட்டுனா 22, கரெக்டா? இதுவும் கணக்கு தான் ஜீவா. மனக்கணக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி குட்டி குட்டி கணக்கு நீ போட ஆரம்பிச்சேன்னு வை, பெரிய பெரிய கணக்குலாம் உனக்கு ஈஸி ஆயிரும். கணக்குன்றது வெறும் புக்ல மட்டும் இல்ல, வாழ்க்கை முழுக்க இருக்கு. நீ ஒரு கடைக்கு போய் ஜாமா வாங்குறதுல இருந்து கூட்டி கழிச்சு பார்த்து போடுற பெரிய கணக்கு வரைக்கும் எல்லாத்துலயும் கணக்கு இருக்கு. உன் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணுதான் கணக்கு, அதை மட்டும் மறந்துடாத அப்படின்னு டீச்சர் சொல்லும் போதுதான் ஜீவாக்கு கணக்கு மேல இருந்த பயமே படிப்படியா குறைய ஆரம்பிச்சுச்சு. காலாண்டு தேர்வுல கணக்குல 78 மார்க் வாங்கினான். ஜீவாவோட அம்மாக்கும் அப்பாக்கும் சரியான சந்தோஷம். பப்ளிக் எக்ஸாமும் 10th எழுதினான். அதுல அவன் நல்ல மார்க் எடுத்தான் மேக்ஸ்ல, 85 மார்க். டீச்சர், என்னால முடியுமா டீச்சர், நல்லா கணக்கு நல்லா போடுவனா அப்படின்னு கேட்ட ஜீவா, முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி தேர்ச்சி அடைஞ்சு நல்ல மார்க் வாங்கினான். பயத்தையும் ஒரே அடியா தொலைச்சிட்டான். ஒரு காலத்துல கணக்க பார்த்து பயந்த ஜீவா இன்னைக்கு ஸ்கூல் முழுக்க பெருமையா பேசப்பட்டான். எந்த படிப்பு தனக்கு வராதுன்னு நினைச்சானோ அதே படிப்பெடுத்து படிக்க ஆரம்பிச்சான். இப்ப ஜீவாவும் வளர்ந்தாச்சு, பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சு பட்டதாரியும் ஆயாச்சு. சோதனைகள் எல்லாத்தையும் சாதனையா மாத்தின ஜீவா இப்ப ஒரு கணக்கு பட்டதாரி ஆசிரியர். இதுக்கப்புறம் கதையில ஒரு பெரிய திருப்பமே இருக்கு, அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: நம்ம கற்றை விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பாயுதே அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். கதையோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. இளங்கலை பட்டப்படிப்பு படிச்சுட்டு இருந்த ஜீவா முதுகலை பட்டப்படிப்பை முடிச்சு அதுக்கப்புறம் கணிதத்துல முனைவர் பட்டமும் வாங்கிட்டார். யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்து கோல்டு மெடலோட அதுவும் டாக்டர் பட்டத்தோட ஜீவா ஊருக்கு வரும்போது அவங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் பெருமிதப்பட்டு போனாங்க. தன் கிராமத்துல இருக்கிற புஷ்பா டீச்சர் வீட்டுக்கு தான் ஜீவா முதல்ல போனாரு. டீச்சர் அம்மாவோட கையில பதக்கத்தை கொடுத்து தனக்கு மாட்டி விடும்படி கேட்டாரு. டீச்சர், இந்த பதக்கத்துல என்னோட பேர் இருக்கலாம், ஆனா இதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க இல்லாம நான் இல்ல. உங்களோட தயவுலையும் உங்களோட பயிற்சியிலையும் நான் இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல மேக்ஸ் ப்ரொஃபஸரா வேலை கிடைச்சிருக்கு. தரும் பலகையில கணக்குகளை மட்டும் நான் எழுத போறது இல்ல டீச்சர், என்ன மாதிரி கணக்கு போட முடியாம இருக்கிற எத்தனையோ பிள்ளைங்களுக்கு நல்ல வழியை காட்ட போறேன். அவங்களுக்கு புரியுற மாதிரி இலகுவா சொல்லிக் கொடுக்க போறேன். சந்தோஷம்பா, மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இன்னும் நீ மென்மேலும் உயர என்னோட மனமார்ந்த வாழ்த்துகள். நல்லாரு, ஒரு ஆசிரியருக்கு அவங்க கிட்ட படிச்ச பிள்ளைங்க நல்ல உயரமான இடத்துக்கு போகும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு புஷ்பா டீச்சர் மனசார ஜீவாவை வாழ்த்தினாங்க. அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வாங்கின மெடல் சர்டிபிகேட்டுன்னு எல்லாத்தையும் காமிச்சிட்டு ஜீவா ஒரு வாரம் ஊர்ல இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வேலை பாக்குறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாரு. சென்னையில இருக்கிற ஒரு அரசு கலை கல்லூரியில மேக்ஸ் ப்ரொஃபஸரா அவருக்கு வேலை கிடைச்சிச்சு. வேலைக்கும் போய் சேர்ந்துட்டாரு. பசங்க கிட்ட நல்லா பழகினாரு. அவங்களுக்கு புரியுற மாதிரி கணக்கு சொல்லி கொடுத்தாரு. வெறும் பாட புத்தகத்துல மட்டும் கணக்கு இல்ல, விவசாயத்துல, கட்டிடங்கள்ல, இசையில, அப்புறம் கிரிக்கெட் இல்லன்னு எல்லாத்திலயும் கணக்கு இருக்குன்னு பசங்களுக்கு நல்லா சொல்லி புரிய வச்சாரு. கணக்கு பாடத்தை வெறுத்த மாணவர்களை கூட நல்லா கணக்கு போட வச்சு அவங்கள நல்ல மார்க்கும் எடுக்க வச்சாரு. பசங்களா, இன்னைக்கு நான் கணித பேராசிரியரா உங்க முன்னாடி நிக்கிறேன். ஆனா ஒரு காலத்துல கணக்குல நான் 19 மார்க் எடுத்து ஃபெயில் ஆன ஒரு பையன். இப்ப நான் என் பயத்தையும் தாண்டி கணக்கு பாடத்துல ஜெயிச்சிருக்கேன். தோல்வி வந்துச்சுன்னு வைங்க, மனசு மட்டும் தளர்ந்துடாதீங்க. கேள்வியை கேக்குறதுக்கு வெக்கப்படாதீங்க. உங்க ஆசிரியர்களை நம்புங்க, உங்களை நீங்க முதல்ல நம்புங்க. இன்னைக்கு கஷ்டமா இருக்கிற பாடம் நாளைக்கு உங்களோட வாழ்க்கையை உயர்த்துற படிக்கட்ட கூட மாறலாம். எந்த கணக்கு எனக்கு வராதுன்னு நினைச்சனோ அந்த கணக்கு தான் இன்னைக்கு என் வாழ்க்கையவே மாத்திருச்சு. தைரியமா இருங்க, கணக்கு நல்லா போடுங்க அப்படின்னு அங்க இருக்கிற பசங்க எல்லார்கிட்டையும் ஜீவா தைரியம் கொடுக்கற மாதிரி பேசும்போது பசங்களுக்கு ஒரு உத்வேகமோ உற்சாகமோ வந்துச்சு. அவரோட கிளாஸ்ல எந்த பசங்களும் மேக்ஸ் சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகுறதே இல்லை. நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகவும் ஆரம்பிச்சாங்க.

நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 31 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 46 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வந்து பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

குத்தாழ குத்தாடி கீழே தக்க தீமி தீ குத்தாழ குத்தாடி கீழே தக்க தீமி தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்

0: ராஜத்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

தோசை எஃப்எம் 90.4 நேரம் இப்பொழுது இரவு 11 மணி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு, அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 31 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 46 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 31 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 46 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு, ஏறிய உருப்பட்டுமா ஏசப்பாட்டு படிக்கட்டுமா, எலுமிச்சாங்கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்ணுகளா,
2: கிண்டலா வர கிண்டலா, அதெல்லாம் ஒஞ்சோட்டு பொண்டுகளா, அது பேரு தான் பெருசே.
3: டேய் போடா பொடிமட்டை.

பாட்டுக்கு எதிர பாட்டு பாடுறவ அடி மாங்குளத்து கர மேல மயிருணத்தும் சின்னவளே, மயிருணத்தும் சின்னவள பாறையில நான் இருந்து பாடுங்குரல் கேட்கலையா, பாடுங்குரல் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்க

0: மாட்டி ஓட பக்கம்.
1: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
2: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
1: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
2: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
1: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
2: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
1: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
2: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கற
1: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
3: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: பாட்டுக்கு பாட்டெடுப்பே,
2: இது பாட்டு நான் படிப்பே.
1: இஷ்டம் போல துட்ட போடு,

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: ஹே குருவி குருவி குருவி, ஹே குருவி, சிட்டுக்குருவி.

0: ஏ எவடி, அடியே எவடி, ஏ எவடி அது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது இரவு 2 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 31 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 46 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம்.

0: ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
0: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
2: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
0: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
0: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 31 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 46 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாருங்கள் ஐயோ வந்தோமேன
1: ரங்கமழைகள் ஐயோ வந்தோமேன
0: குண்டையில மலர் செண்டு குழுங்கிட பண்டு விழி எனும் செண்டைகள் சொல்லிட சேரோ.

0: வந்தோமென தங்க வளையல்கள் ஐய வந்தோமென
1: தங்க வளையல்கள் ஐய வந்தோமென
0: கொண்டையில மலர் செண்டு புழுங்கிட வண்டு விழியனும் கெண்டைகள் சொல்லிடத்தே

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: ராணி, பழிபாவத்துக்கு பயந்து பேசு. நான் அடங்கி போறேன்னு மேல மேல பேசாது. அது நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது.
7: இலையில உட்கார்ந்து உறவாடி அந்த எலி முழுதும் தின்னு தீக்கிற புண்ணு மாதிரி என்னோடு உறவாடி என் வாழ்வியே தின்னு தீர்த்தாச்சு.
6: ஒருத்தன் கண்ணையும் குத்திட்டு கைத்தடியும் தட்டிட்டு பரமெடுத்த சீர பாம்பை எதிர விட்டுட்டு ஒரு நல்லவர் போயிட்டார். அகப்பட்டவன் தான். தயவு செய்து நீ போய், நான் போகட்டுமா?
7: யாரும் போக வேண்டாம். என் ரத்தமெல்லாம் கண்ணீரா மாறட்டும். நானே போறேன்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பெண்களை வந்தால் போதுமா,
1: ஏப்படி கரவன்
0: வேண்டுமா, காரணித்தால் மட்டும் போதுமா.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 31 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 46 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அத வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

தூண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏமாச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சான், இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சான், நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையா அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள்ள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வர்றேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலன் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.